0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கோம் இசை அமுதம். நேரம் காலை 5:40.
1: இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே.

சுட வேண்டும், தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும்.

பட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பதே இல்ல வாழ்வை பாரதம் பெற வேண்டும். பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர

திருமதி 49 நிமிடம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் கேட்டிட்டு இருக்கோம். இது இசை அமுதம்.

இறைவனை துதிக்கும் பாடல்களோடு வலம் வருகிறது இசை அமுதம்.

0: இறைவனை துதிக்கும் பாடல்களோடு பலம் வந்தது இசை அமுதம். இனி தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்மோஸ் நீரிணையை திறப்பது மிக முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளைச் சுற்றி எறும்புகள் மொய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவான அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் பள்ளி மாணவிகளுக்கு தொல்லை கொடுத்த 2 பேரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 2009 கோயில் காவலாளியை கொலை செய்த வழக்கில் 2 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஓசூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே விவசாயியிடமிருந்து கொள்முதல் செய்த நெல்லுக்கான தொகையை விடுவிக்க லஞ்சம் வாங்கியதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டனர். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு.

0: பெற்றது.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் காலை 6:02.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் June 4 திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: நேரம் காலை 6:03. நேயர்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டத்தில் June 2026 மாதத்திற்கான விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் 19/6/2026, அதாவது நாளை காலை 11 அளவில் விருதுநகர் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையில் நடைபெறவுள்ளது. மேற்படி கூட்டத்தில் விவசாய பெருமக்கள் கலந்து கொள்வதுடன் விவசாயம் தொடர்பான பொதுவான கோரிக்கைகளை மட்டும் மனு மூலம் அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் வருவாய் கோட்டங்களில் முற்பகல் 11 அளவில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறவுள்ளது.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும்.
2: This is Akashvani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi arrived in Paris last night for the final leg of his visit to France. Upon his arrival in the French capital, Mr. Modi received a warm welcome from members of the Indian community gathered at his hotel. In Paris, PM Modi will attend the Viva Tech 2026 alongside French President Emmanuel Macron. The Viva Tech Summit is Europe's largest technology and startup event, where Mr. Modi is expected to highlight India's growing innovation ecosystem and technological advancements. The Prime Minister is also scheduled to address members of the Indian community during a special diaspora event. Earlier, Prime Minister Narendra Modi called for a safe, inclusive and human-centric approach to artificial intelligence, stressing that the true measure of AI lies not in the power of machines, but in how effectively it empowers ordinary people. Addressing the session on ensuring a safe, rapid and efficient rollout of AI during the G7 summit in Evian, Mr. Modi said, "Artificial intelligence has the potential to transform every aspect of human life." Highlighting the need to protect children in the digital age, the Prime Minister cautioned that while AI can enhance learning and creativity, it can also expose young users to misinformation, deepfakes and exploitation if proper safeguards are not put in place. The G7 leaders adopted 3 key declarations aimed at promoting balanced, durable and resilient growth, securing critical mineral supply chains and creating a safer digital space for miners, with several partner countries extending support to the initiatives. During the G7 summit in Evian, France, the leaders issued a statement on balanced and resilient growth, stressing the need for stable energy markets, secure supply chains and reforms in global economic institutions. They emphasized the importance of restoring

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.
2: காலம் என்னும் சொல் வடமொழியிலும் இருக்கிறது, தமிழ் மொழியிலும் இருக்கிறது. குறித்த நேரத்தில் குறித்த செயலை செய்வதையும் செய்து முடிப்பதையும் காலம் தவறாமை என்கிறோம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியர்கள் மீது கூறப்பட்ட குறைகளில் ஒன்று, இந்தியர்கள் காலம் தவறாமையை கடைபிடிப்பதே இல்லை என்பதாகும். இந்த குறை இந்தியர்கள் மீது சொல்லப்பட்டவுடன் இந்திய தலைவர்களுக்கும் மக்களுக்கும் கோபமும் வருத்தமும் ஏற்பட்டன. ஆனால் ஆங்கிலேயர் சொன்ன குறையில் உண்மை இருப்பதை கண்டறிந்து அதனை ஏற்றுக்கொண்டவர் மகாத்மா காந்தி ஆவார். ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமில்லாமல் இந்த குறையை நிவர்த்தி செய்ய காந்தியடிகள் உடனடியாக முயற்சிகள் மேற்கொண்டார். இந்தியர்களால் நடத்தப்படும் கூட்டங்கள் குறித்த நேரத்தில் தொடங்க வேண்டும் என்பதில் மிகவும் முனைப்பாக இருந்தார் காந்தியடிகள். காலம் தவறாமைக்கு தலைவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். குறித்த நேரத்தில் தொடங்குவது மட்டுமல்ல, குறித்த நேரத்தில் முடிப்பதும் காலம் தவறாமைதான். குறித்த நேரத்தில் ஒரு நிகழ்ச்சியை முடித்தாக வேண்டுமென்றால் அனைவரும் நேரத்தின் மதிப்பை உணர்ந்து பேசுவர். ஒருவர் கூறியதையே மற்றவர்கள் மீண்டும் மீண்டும் கூறுவது தவிர்க்கப்படும். தலைவர்கள் வராவிட்டாலும் கூட்டங்கள் குறித்த நேரத்தில்தான் தொடங்கப்பட வேண்டும் என்னும் விதியை காந்தியடிகள் நடைமுறைப்படுத்தினார். சபர்மதி ஆசிரமத்தில் உணவு நேரத்தின் போது இருமுறை மணி ஒலிக்கப்படும். முதல் மணி அடித்தவுடன் ஒவ்வொருவரும் உணவு

0: உணவு கூடத்திற்கு வந்துவிடுவர். இரண்டாம் முறை மணி ஒலித்தவுடன் உணவு கூடத்தின் கதவு சாத்தப்பட்டுவிடும். தாமதமாக வருபவர் ஒரு பந்தி முடிந்தவுடன் அடுத்த பந்தியில்தான் அமர வேண்டும் என்னும் விதியை காந்தியடிகள் நடைமுறைப்படுத்தினார். இந்தியர்கள் காலத்தை நேரத்தை கடைபிடிப்பதில் உறுதியாக இல்லாமல் தளர்வாக இருப்பதற்கு உளவியல் காரணங்களும் சொல்லப்படுகின்றன. இந்தியாவை பொறுத்தவரை தனி மனிதர்களிடையே நிறுவனத்துடனே சமுதாயத்துடனே மிகவும் அணுக்கமான நெருக்கமான உறவை ஏற்படுத்தி விடுகிறோம். அணுக்கமான நெருக்கமான பிணைப்புகளில் காலம் தவறாமையை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயமில்லை என்ற நடைமுறையை நமக்கு நாமே ஏற்படுத்திவிட்டோம். எனவேதான் காலம் தவறாமையை கடைபிடிக்காத பலர் மற்றவர்களின் காலம் தவறாமையும் சகித்து கொள்ள வேண்டிய கால கட்டாயம் ஏற்பட்டு விடுகிறது. காலம் தவறாமையை கடைபிடிப்பது என்பது ஒரு பயிற்சி, அது திடீரென வந்துவிடாது. பள்ளிகள், கல்லூரிகள், படிப்பிடை பயிற்சிகள், விளையாட்டுகளில் காலம் தவறாமையை தொடர்ந்து கடைபிடிக்கும் மாணவர்களால் மட்டுமே நாளை பணிகளில் தொழில்களில் காலம் தவறாமையை கடைபிடிக்க இயலும். அமெரிக்காவில் இருந்து வந்த உறவினருக்காக தனது வேலையில் அனுமதி கேட்டு மரியாதைக்காக உறவுக்காக அவருடன் நேரம் செலவழித்தாராம் இந்தியர் ஒருவர். அந்த அமெரிக்க வாழ் இந்தியர் அமெரிக்காவில் யாரும் யாருக்காகவும் காலத்தை வீணாக்குவதில்லை என அமெரிக்க பெருமையை பேசினாராம். அதற்கு அந்த இந்திய நண்பர், அமெரிக்காவில் நீங்கள் நேரத்தை பணமாக பார்க்கிறீர்கள், இந்தியர்களாகிய எங்களிடம் உங்களிடம் கொடுப்பதற்கு பணம் இல்லை, நேரம்தான் இருக்கிறது என்றாராம். காலம் தவறாமையை கடைபிடிக்க வேண்டும், நேரத்தை வீணாக செலவழிக்க கூடாது. ஆனால் குடும்பத்திற்கும் நட்பிற்கும் உறவிற்கும் நாம் விலை மதிக்க முடியாத நேரத்தை கொடுத்தாகவும் வேண்டும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.

0: நேரம் காலை 6:15.
1: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகாலாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: வாடிக்கையாளர்களின்
4: விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்டு ரசிக்க இருப்பது புதிய காலை. புதிய காலையின் முதல் பகுதியாக இந்நாளின் சிறப்பு கேட்கலாம்.
5: இந்நாளின் சிறப்பு. ஜூன் 18 இன்றைய சிறப்புகள்.
0: ஜூன் 18 இதே நாள்லதான் தமிழக அரசியல்வாதி கக்கன் அவர்கள் பிறந்த ஆண்டு 1908.
5: ஜூன் 18 இதே நாள்லதான் தமிழக திரைப்பட இயக்குநர் பாடலாசிரியர் பஞ்சாருணாச்சலம் அவர்கள் பிறந்த ஆண்டு 1941.
0: ஜூன் 18 இதே நாள்லதான் சென்னை அடையாறில் புற்றுநோய் மையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1954.
5: ஜூன் 18 இதே நாள்லதான் இந்திய ரூபாய் அதன் வெள்ளியில் குறிக்கப்பட்ட துணை அழகுகளுடன் இலங்கையில் சட்டப்படியான நாணயமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1869.
0: ஜூன் 18 இதே நாள்லதான் பிலிப்பைன்ஸ் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1908.
5: ஜூன் 18 இதே

0: அல்லதா அட்லாண்டிக் பெருங்கடலை வானோடி அமேலியா ஏர்காட் விமானத்தில் கடந்த முதல் பெண் என்ற சாதனையை ஏற்படுத்திய ஆண்டு 1928.
1: இதே நாளில்தான் கொலம்பியா ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் நீண்ட நேரம் ஒலிக்கும் இசைத்தட்டை நியூயார்க்கில் வெளியிட்ட ஆண்டு 1948.
0: ஜூன் 18 தேதியான இதே நாள தான் சேலஞ்சர் விண்ணோடத்தில் சாலிரைட் என்ற அமெரிக்க பெண் விண்ணுக்கு சென்ற முதல் பெண் என்ற சாதனையை ஏற்படுத்திய ஆண்டு 1983.
2: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.
1: நேரம் காலை 6:18. இன்று நம் பண்பலையில் ஒலிக்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்கலாம். இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. அறிவிப்புகளை தொடர்ந்து காளான் வளர்ப்பு குறித்த தகவல் வழங்குகிறார் பி ராமலிங்கம் அவர்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னையஞ்சல். 6:55 பூந்தளிர். காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்புக்கள். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையஞ்சல். 7:25 ஆலய அற்புதங்கள் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்களில் இன்று அரிமளம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் பற்றிய தகவல் வழங்குகிறார் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஆரோக்கியமான நுரையீரல் மற்றும் இரத்த ஓட்டத்திற்கான பிராணாயாமம் குறித்த சிறப்பு தகவல் தருகிறார் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள். காலை 8:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சல். 8:02 பாட்டு வேணுமா விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். 8:50 சைபாலினி இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரையிசை. 9:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சல். 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 9:45 வெற்றி பயணம் 12 மத்திய அரசின் 12 சாதனைகள் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி பங்கேற்கிறார் பேராசிரியர் முனைவர் மற்றும் சமூக சேவகர் ஏ கதலி நரசிங்க பெருமாள் அவர்கள், கல்வியாளர் மற்றும் சமூக சேவகர் எஸ் ராதாதேவர் அவர்கள். காலை 10:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சல். 10:02 விருப்ப கானங்களில் என் விருப்பம். 10:30 ஒரு பட பாடல்கள் இன்று ஒரு பட பாடல்களில் ரட்சகன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். முற்பகல் 11:00 செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையில் பல்வேறு நோய்களுக்கான வாய் சொல்லும் அறிகுறிகள் என்ன? நேரலையில் பங்கு பெறுகிறார் பல் மருத்துவர் எக்ஸ் பெட்ஷி பாமினி அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜி கீதா. நண்பகல் 12:00 சிநேகிதியே, 12:40 தமிழ் செய்திகள் சென்னையஞ்சல். 12:50 சிநேகிதியே தொடர்ந்து கேட்கலாம். பிற்பகல் 1:00 வசந்த கானங்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 மெல்லிசை. 2:00 ஆங்கிலத்தை செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 துள்ளல் தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல். 3:00 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி. பிற்பகல் 3:30 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:00 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 பண்பலையின் ஆட்டக்களம். 5:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சல். 5:02 மாலை தென்றல். 6:00 சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்திகள் சென்னையஞ்சல். 6:40 அந்திப்பூக்கள். 7:00 மதுரை மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் ரகுராஜா நிகழ்ச்சி சென்னையஞ்சல். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையஞ்சல். 7:25 பாட்டு இது ஹிட். 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:32 பாட்டு இது ஹிட். 8:00 செய்தி அறிக்கை சென்னையஞ்சல். 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 உழவர் உலகம் தென்னை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த தகவல் வழங்குகிறார் மதுரை மாவட்டம் மேலூர் கொட்டாம்பட்டியைச் சேர்ந்த என் தவமணி அவர்கள். 9:00 ஆங்கிலத்தை செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர் சென்னையஞ்சல். 9:30 காற்றில் விரியும் கடிதமலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒலிபரப்பு நிறைவு. 11:00 நிகழ்ச்சியும் நேரம் தொடர்ந்து. 11:05 ஆங்கிலத்தை செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 மதுரை பண்பலை 103.3 காவிய கானங்களின் தொகுப்பாக தேனும் பாலும் கேட்கலாம். நள்ளிரவு 12:00 காலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் 102.3 நிகழ்ச்சிகளில் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேயர்கள், இதுவரை கேட்டது இன்று நம் பண்பலையில் ஒலிக்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க. மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க. மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: சொடக்கு மேல சொடக்கு போடுது, என் விரல் வந்து நடுத்தருவில் நின்னு சொடக்கு மேல சொடக்கு போடுது.
2: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம். நிறைய நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்ன
3: மதுரை வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.

0: நேரம் காலை 6:30.
1: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
2: புகைப்படம், பேச்சு, ஓவியம், எழுத்து இயற்கையை காப்பாற்றும். இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்றாலே மரம் நட வேண்டும், குப்பை எடுக்க வேண்டும், சுற்றுச்சூழல் போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நம்மில் பலர் நினைக்கிறோம். ஆனால் ஒரு கேள்வி, ஒரு ஓவியர் இயற்கையை எப்படி காப்பாற்ற முடியும்? ஒரு புகைப்பட கலைஞர் மரங்களை வெட்டுவதை எப்படி தடுக்க முடியும்? இப்படி கேள்வி உருவாகலாம் அல்லவா? எழுத தெரிந்தவர், பேச தெரிந்தவர், டிசைன் செய்ய தெரிந்தவர், கைவினைப் பொருட்கள் செய்ய தெரிந்தவர், இவர்கள் இயற்கைக்காக என்ன செய்ய முடியும்? இந்தியாவின் பிரபல பறவை ஆய்வாளர் மற்றும் புகைப்பட ஆர்வலரான சலீம் அலி பறவைகளை ஆராய்ந்து எழுதிய பதிவுகள் மூலம் பல பறவை வாழிடங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அவர் நேரடியாக எல்லா காடுகளையும் காப்பாற்றவில்லை, ஆனால் மக்கள் காடுகளை நேசிக்க வைத்தார். அதுதான் பெரிய வெற்றி. 96 வயதடைந்த அமெரிக்க ஓவியரான ராபர்ட் பேட்மன் தனது ஓவியங்களில் விலங்குகளையும் இயற்கையையும் மிக அழகாக வரைந்தார். அவருடைய ஓவியங்களை பார்த்த பலர் முதன்முறையாக சில விலங்குகளின் அழகை உணர்ந்தார்கள். அதன் மூலம் வனவிலங்கு பாதுகாப்பு அமைப்புகளுக்கு நிதி திரட்டவும் உதவினார். ஒரு ஓவியர் வெறும் சுவரை அலங்கரிக்கவில்லை, மக்களின் மனதை மாற்றினார். செபாஸ்டியாவோ சல்காடா பிரேசில் நாட்டை சேர்ந்த பிரபலமான போட்டோகிராஃபர். சிறு வயதில் தான் வளர்ந்த இடத்தை சுற்றி அடர்ந்த காடு இருந்ததாகவும், ஆனால் காலப்போக்கில் அந்த காடே அழிந்து வெறும் மொட்டைக்காடாக போனதையும் பார்த்து மிகவும் கவலைப்பட்டார். அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து அழிந்த அந்த காட்டை திரும்ப உருவாக்க முடிவு செய்தார்கள். கேமராவை ஓரமாக வைத்துவிட்டு மண்வெட்டியை கையில் எடுத்தார். சுமார் 20 லட்சம் மரக்கன்றுகளை நட்டார். இன்று அந்த இடம் இன்ஸ்டிடியூட்டோ டெரோ என்னும் பிரம்மாண்டமான காடாக

0: ஆக மாறி மிருகங்கள் பறவைகள் மீண்டும் அங்கே வாழ தொடங்கிவிட்டன. தன் கேமரா மூலமாக உலகத்தின் அழிவை படம் பிடித்த அதே கைகள் இன்று ஒரு காட்டையே உருவாக்கியுள்ளது. டியரஸ் டெய்லர், இவர் ஒரு பிரிட்டிஷ் சிற்பி. பொதுவாக சிற்பம் செய்தால் எங்கே வைப்பார்கள்? ஏதாவது மியூசியமில் வைப்பார்கள். ஆனால் இவர் தான் செய்த சிலைகளை நடுக்கடலுக்கு அடியில் வைத்தார். இவர் இந்த சிலைகளை சாதாரண சிமெண்டில் செய்யவில்லை. கடலில் இருக்கும் பவள பாறைகள் வளர்வதற்கு ஏற்ற மாதிரியான ஸ்பெஷல் மெட்டீரியலில் செய்தார். இப்போது கடலுக்கு அடியில் இருக்கும் அந்த சிலைகள் மேலே அழகான பவளப்பாறைகள் வளர்ந்து பல கடல்வாழ் உயிரினங்களுக்கு அது ஒரு வீடாகவும் மாறிவிட்டது. தன் கலையை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாற்ற பயன்படுத்தி கொண்டார். உங்கள் பேஷன் எதுவாக இருந்தாலும் அதை வைத்தே நீங்கள் ஒரு சுற்றுச்சூழல் மாற்றத்தை கொண்டு வரலாம். நீங்கள் கதை கவிதை எழுதுகிறவரா? அடுத்த முறை நீங்கள் எழுதும்போது மரங்களை பற்றியோ தண்ணீர் தட்டுப்பாடை பற்றியோ சின்ன விழிப்புணர்வை உங்கள் கதையில் கொண்டு வாருங்கள். உங்கள் பக்கத்து வீட்டு மரத்தை பற்றி கதையே எழுதலாம். நீங்கள் குளித்த குளம் ஆற்றை பற்றி எழுதலாம். உங்களை பேசவிட்டால் மைக்கே தேவையில்லை, அந்த அளவுக்கு பேசுவீர்களா? டீ கடையிலோ சாப்பிடும்போதோ சினிமா கிரிக்கெட் பற்றி பேசும்போது அப்படியே, நேற்று நம்ம ஏரியாவில் பிளாஸ்டிக் குப்பையை போட்டு எரித்தாங்க, மூச்சு முட்டிடுச்சு என்று பிளாஸ்டிக் குப்பை பற்றிய ஒரு பேச்சை தொடங்குங்கள். நீங்கள் பேசுவது 4 பேரை போய் சேரலாம். நீங்கள் சாஃப்ட்வேரில் கலக்குவீர்களா? பிளாஸ்டிக் பயன்பாட்டின் தீமை குறித்தோ மரங்களை வளர்ப்பது பற்றியோ செம கலர்ஃபுல்லான டிசைன் செய்து சோசியல் மீடியாவில் தட்டிவிடுங்க. ஒரு டிசைன் 1000 வார்த்தைகளுக்கு சமம். பழைய பொருள் இருந்தால் உடனே கத்திரிக்கோலையும் கம்மையும் எடுத்து ஏதாவது கிராஃப்ட் செய்யும் வித்தைக்காரராக நீங்கள். அப்போது அப்சைக்கிளிங் தான் உங்கள் ஏரியா. பயன்பாடற்ற அல்லது பழைய பொருட்களை வீசி எறிந்து விடாமல் அவற்றை நம் கைவண்ணத்தால் மேலும் பயனுள்ள அழகான மற்றும் அதிக மதிப்புள்ள புதிய பொருட்களாக மாற்றுவது. இதை படைப்பு திறன் மறுபயன்பாடு, கிரியேட்டிவ் ரீயூஸ் என்றும் அழைக்கலாம். தூக்கி போடும் பிளாஸ்டிக் பாட்டிலில் ஒரு அழகான செடியை வைத்து அதை பெயிண்ட் செய்து உங்கள் வீட்டு ஹாலில் வைக்கவும். உங்கள் வீட்டுக்கு வருகிறவர்கள் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆவார்கள். மரம் வைப்பவர் மட்டுமல்ல, மரத்தை நேசிக்க வைப்போரும் இயற்கை பாதுகாவலர் தான். உங்களுக்கு பிடித்த விஷயத்தை செய்து கொண்டே உலகத்துக்கு நல்லது செய்ய முடியும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் காலை 6:35. இன்று பராபவ வருடம் ஆணி மாதம் 4 வியாழக்கிழமை. அன்பார்ந்த உள்ளவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையம் கால்நடை தீவனங்கள் தயாரித்தல் மற்றும் மேலாண்மை குறித்த இலவச நேரடி வகுப்பு வரும் 20 நடைபெற இருக்கின்றது. பதிவு செய்த அனைவரும் இந்த பயிற்சியில் தவறாது கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, மதுரை மாவட்டம் மல்லிகை மற்றும் வெற்றிலையின் தன்மைக்கான புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளது. மல்லிகை வெற்றிலை சாகுபடி செய்யும் விவசாயிகள் GR பயனாளர் சான்றுக்கு விண்ணப்பிக்கலாம். வெற்றிலை விவசாயிகள் 36 பேருக்கும் மல்லிகை விவசாயிகள் 20 பேருக்கும் பயனாளர் சான்று வழங்கியுள்ளோம். இந்த சான்றிதழ்கள் இருந்தால் விளைபொருட்களுக்கு தனித்தன்மை கிடைக்கும் என்றும், விவசாயிகள் ஆதார் சிட்டா அடங்களுடன் அந்தந்த வேளாண் வணிக உதவி இயக்குநர்களை அணுகியும் பயனாளர் சான்றுக்கு ஏற்பாடு செய்யப்படும். அல்லது மதுரை பிபிகுளம் உழவசந்தை வளாகத்தில் உள்ள வேளாண் வணிகத்துறை அலுவலகத்தையும் அணுகலாம் என்று வேளாண் வணிக துணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, தேனி வீரபாண்டியில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை விரிவாக்க கல்வித்துறை சார்பில் கறவை மாட்டுப் பண்ணை, நாட்டுக்கோழி, வெள்ளாடு வளர்ப்பு என்று 3 சுய வேலைவாய்ப்பு பயிற்சிகள் வழங்கப்பட இருக்கின்றது. இந்த பயிற்சிகளுக்கு நாளை 19 விண்ணப்பிக்கலாம். பாஸ்போர்ட் போட்டோ, ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, கல்வி மற்றும் ஜாதி சான்றிதழுடன் கால்நடை மருத்துவக் கல்லூரியை அணுக வேண்டும். விண்ணப்பத்திற்கான கடைசி நாள் நாளை மட்டுமே. விண்ணப்பதாரர்களுக்கு கட்டாயம் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். July 2 இதற்கான பயிற்சி வகுப்புகள் துவங்க இருக்கின்றது. இதற்கான பயிற்சி கட்டணம் ₹3000 ஆகும். மேலும் விவரங்களுக்கு 86674 28982 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

0: என்று தேனி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முதல்வர் தெரிவிக்கின்றார். இனி கேட்கலாம் இன்று ஒரு செய்தி. இன்னைக்கு இன்று ஒரு செய்தியில காளான் வளர்ப்பு குறித்து தகவல் வழங்குகின்றார் பி. ராமலிங்கம் அவர்கள்.
1: காளான் வளர்ப்புங்கிறது ஒரு அருமையான ஒரு தொழில், ஒரு உணவு உற்பத்தி. இந்திய நாடு வந்து ஒரு உணவு உற்பத்தியில் பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அது சம்பந்தமானது இது. காளான்கிறது வந்து ஒரு பூஞ்சாணம். இந்த காளான் வளர்ப்பு உலகளவில் கிட்டத்தட்ட 1000 மேற்பட்ட ரகங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் வணிக ரீதியாக கிட்டத்தட்ட 100 வகையான காளான்கள் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக நம்ம இந்தியாவில் 10 வகையான காளான்கள் வணிக அளவில் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வளர்த்துக்கிட்டு, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகளவிலையும் பெரிய அளவில் கிட்டத்தட்ட 67% உற்பத்தியை வந்து மொட்டுக்காளான்கள்னு சொல்லக்கூடிய பட்டன் காளான்னு வந்திருக்கு.
2: இதில் எத்தனை வகைகள் இருக்குங்க சார்? இப்போ காளான்
1: உணவு காளான்னு எடுக்கும்போதே 100 மேற்பட்ட ரகங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக 10 வகையான காளான்கள் அதிகமாக இந்தியாவில் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க.
2: என்னென்ன காளான் வகைகள் சார்?
1: அதில் குறிப்பாக சொல்லணும்னா மொட்டுக்காளான் ஒன்று, சிப்பிக்காளான் ஒன்று, பால் காளான் ஒன்று. இந்த 3 வகையான காளான்கள் அதிக அளவில் இந்தியாவில் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுபோக தமிழ்நாட்டு லெவலில் வைக்கோல் காளான்னு சொல்லக்கூடிய ரகங்கள் தற்சமயம் வந்து ஆராய்ச்சி லெவலில் கொஞ்சம் உற்பத்தி பண்ணுறதுக்கான முயற்சிகள் கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதிகமாக உற்பத்தி பண்ணுறது பட்டன் காளான், மொட்டுக்காளான். அதுக்கடுத்து சிப்பிக்காளான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிப்பிக்காளான் எல்லோரும் எளிமையாக பண்ணக்கூடியது. வெறும் 1000 முதலீடு இருந்தாவே போதும், எல்லாரும் தன் வீட்டுக்கு தேவையான காளான் தான் வீட்டிலேயே வளர்த்துக்கலாம். அந்த அளவுக்கு மிகவும் எளிமையாக வளர்க்கக்கூடியது. தேவையான சீதன சூழ்நிலை 25-28 degrees அது வீட்டுக்குள்ளே ஈஸியாக கொண்டு வந்துடலாம்.
2: காளான் வளர்ப்பு தொழில் அப்போ நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படும்?
1: முதல்ல வந்து அறிமுக வகுப்பு போய் அரசு வேளாண் பல்கலைக்கழகங்களை கற்றுக்கணும்.
2: கண்டிப்பாக பயிற்சி வேணும்.
1: பயிற்சி அது வந்து ஒரு அறிமுக வகுப்பு தான். இது போக நிறைய விஷயங்கள் நம்ம தொழில் செய்கிறது மூலயமா மட்டும்தான், காளான் வளர்க்குறது மூலமாக மட்டும்தான் கற்றுக்கிட முடியும். ஏன்னா முழுமையான தகவல் எல்லாரும் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது, அறிமுகம் மட்டும்தான் இருக்குது. முழுமையான தகவல் வேணும்னா தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்க 10-20 செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க போய் தான் நம்ம கற்றுக்கிடக்கூடிய சூழ்நிலை. ரெண்டாவது, இது வந்து வணிக ரீதியாக பண்ணும்போது இதை வந்து பெரிய அளவில் பண்ணலை. மொட்டுக்காளான்ங்கிறது ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள் மேலே பெரிய பெரிய நிறுவனங்களில் அதிக அளவு முதல்பீடு போட்டு நிறைய அறிவியல் சாதனங்கள் உபயோகப்படுத்தி வந்துருச்சு. ஏன்னா சிப்பிக்காளான் அறிமுகத்தில் வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு குடிசை தொழிலாக மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காளான் ஒரு முதல்ல ஒரு தொழில் ஆரம்பம்னு செஞ்சால் முதல்ல அதை பற்றி முழுமையாக நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கணும்னா 6 ஒரு வருடங்கள் ஆயிரும். ஏன்னா இது வந்து வருஷத்தில் 365 சூழ்நிலைகள் காலநிலைகள் இருக்குது. முதல்ல 4 பிரிக்கலாம், அதுக்குள்ள நிறையா விஷயங்கள் வருது. இதுக்கு ஒவ்வொரு பருவநிலைக்கும் ஒவ்வொரு மாதிரி விஷயங்கள் இருக்குது. அப்போ இதில் ஓரளவுக்கு நல்ல அனுபவம்னு ஓரளவு படம்னாவே 2-3 ஆயிரும். ஏன்னா முதல் வருஷம் ஒரு மாதிரி வந்திருக்கும், மறா வருஷம் ஒரு மாதிரி வரும். இப்போ இந்த காலநிலைகளை நம்ம சொல்லணும். அப்போ அவங்க வந்து சாதாரணமாக ஒரு காளான் வளர்ப்பில் ஓரளவுக்கு நல்ல நிலைக்கு வரணுமே 2-3 வந்துடும். இது நடைமுறையில் ஒரு குடிசை தொழிலாகவும் ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு தொழில்நுட்பங்கள் பயன்படுத்துகிறதுனால இவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க போட்டிருக்கக்கூடிய காளான் குடில் அந்த அமைப்புகள் எக்ஸ்பயர் ஆயிடுது. அப்போ அந்த முதலீடு திரும்ப ரீ முதலீடுக்கு வந்துடுது. இந்த ஒரு காரணங்களால அந்த சிப்பிக்காளான் வளர்ப்பு மற்றும் பால்காளான் வளர்ப்புல பெரிய அளவில் ஒரு தன்னிறைவு அடையலை. அதனால் அதிகப்பட்ட நபர்களுக்கு, மக்களுக்கு சிப்பிக்காளான்லாம் என்ன, பால்காளான்ங்கிறது முதல்ல தெரியவே இல்லை. அப்போ முதல்ல இன்றைக்கி வந்து காளான் வளர்க்குறவங்க 100 பயிற்சி எடுத்தாங்கன்னா அதில் 10 காளான் உற்பத்தி பண்ணுறது பெரிய விஷயம். அதே நபர் 3 கழித்து அந்த 10 எத்தனை பேர் நடத்திக்கிட்டு இருக்காங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிது. அப்போ இதுக்கான ஒரு நிரந்தரமான ஒரு தொழில்நுட்பங்கள் தேவைப்படுது.
2: இத்தனை வகைகள் சொன்னீங்க, இதில் எது லாபம் தரக்கூடிய காளான் வளர்ப்பு?
1: எல்லா காளானுமே லாபம் தரக்கூடியது தான். கிட்டத்தட்ட 100 முதலீடு போட்டால் 50-75 லாபம் பார்க்கலாம்.
2: இப்போ இந்த குடில் அமைக்கணும்னு சொன்னீங்களே, அந்த குடில் அமைப்பு வந்து எப்படி இருக்கணும்?
1: சாதாரணமாக இதுவரைக்கும் அரசு வேளாண் துறையிலிருந்து சொல்லிக் கொடுக்கக்கூடியது தென்னை ஓலைகள் அமைக்கப்பட்ட குடில் இல்லை பனை ஓனைகள் இது மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்குன்னு ஒரு நிரந்தரமான ஒரு அமைப்புகள் இருந்து கிடையாது. இதில் பண்ணணும்னு சொல்கிறாங்களே தவிர இதுக்கு சரியான அளவுக்கு மாதிரிகள் வந்து அரசு வேளாண் கல்வியாளர் கூட இல்லை, சின்ன அளவுலாம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து பத்தாது. எனக்கு வந்து இந்தளவுக்கு முதல்ல

வந்து நான் நிறைய அறிவியல் பூர்வமாக தேடக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா ஏன் வந்துச்சுன்னா, முதல்ல என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இதுக்கு வரப்பாண்டி இருக்குது. நான் வந்து மதுரை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் ஒத்தக்கடையில் தான் முதல்ல பயிற்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு நாள் பயிற்சி தான், இதில் நிறையா பயிற்சிகள், 6 மாதம் பயிற்சிகள்லாம் இருக்குது. ஆனால் அது எல்லாருக்கும் எல்லா நேரமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுது. அப்படி பயிற்சி எடுத்துக்கிட்டு நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது, முதல்ல வந்து நான் இந்த தொழிலை தேர்ந்தெடுக்கக்கூடிய காரணம் குறைந்த முதலீடு, குறைந்த இடம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு இடத்த வந்து காரியாப்பட்டி பக்கத்தில் நான் வாங்கியிருந்தேன், ஒரு 6 சென்ட் இடம்.

0: இருந்தால் 20 டிகிரி டெம்பரேச்சர் வேணும், இல்லை காற்றுல 80% ஈரப்பதம் வேணுமா, அதெல்லாம் அங்கே தேடி பிடிக்க முடியலை. ஒரு முதலை போட்டு ஆரம்பிச்சிட்டோம், அப்போ அதை விட்டும் வெளியேயும் போக முடியாத சூழ்நிலை. அப்போ அங்கனக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச தொழில்நுட்பங்களை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை.
1: நிகழ்ச்சியில் இதுவரை காளான் வளர்ப்பு குறித்து தகவல் வழங்கினார் பி. ராமலிங்கம் அவர்கள். இத்துடன் இன்றைய இன்று ஒரு செய்தி நிறைவு பெறுகிறது.
2: இதுவரை ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி கேட்டீர்கள். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை. அனுதினமும் புது புது தலைப்புகளோடு வலம் வரும் கண்ணாடி மாளிகை இன்றைக்கு நேரலையாக பங்கு பெற காத்துட்ருக்கு, நேயர்களுக்காக காத்துட்ருக்கு கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு, பல்வேறு நோய்களுக்கான வாய் சொல்லும் அறிகுறிகள் என்ன. நேரலையில் பங்கு பெறுறாங்க பல் மருத்துவர் எக்ஸ் பெட்ஷி பாமினி அவர்கள், உடன் உரையாடுகிறார் கிஜி கீதா. நேர்களே, உங்கள் சந்தேகங்களை கேட்க நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் அறிமுகங்கள் 25:30, 170 மற்ற அனைத்து நேர்களும் வரலாம் 25:30, 171 0452 என்ற மதுரை முன்னிணைப்போடு பங்கு பெறுங்கள். இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை, பல்வேறு நோய்களுக்கான வாய் சொல்லும் அறிகுறிகள் என்ன என்ற தலைப்பில். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 101.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்மூஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதை படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்மூஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சில் ஈவியன் நகரில் நடைபெற்ற G7 உச்சிமாநாட்டிற்கு இடையே அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு பேச்சு நடத்தியபோது அவர் இதனை தெரிவித்தார். தடையற்ற வகையில் கப்பல் போக்குவரத்து நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். கடல்சார் வர்த்தகத்திற்காக லட்சக்கணக்கான இந்திய மாலுமிகள் உலகின் பல்வேறு பிராந்தியங்களில் சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். மாலுமிகளின் பங்களிப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் அவர்களுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதிச் சூழலை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டதற்காக திரு டிரம்புக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். இப்பிராந்தியத்தில் அமைதி திரும்பும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுகள் சுமூகமாக நடைபெறுவது குறித்து திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். இதற்கிடையே யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கேயையும் பிரதமர் சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்தியா யுக்ரைன் இடையேயான ஒத்துழைப்பை ஆய்வு செய்த தாங்கள் இரு நாட்டு வர்த்தக உறவுகளை போருக்கு முந்தைய நிலையில் இருந்ததைப் போன்று சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க வேண்டும் என்று முடிவு செய்ததாக கூறினார். இந்தியா எப்போதும் அமைதியின் பக்கமே இருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு பதிவில் குறிப்பிட்டுள்ள பிரதமர், G7 உச்சிமாநாட்டில் தாம் பங்கேற்றது ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக கூறியுள்ளார். நிர்வாகம் மற்றும் கொள்கை வகுத்தல் ஆகியவற்றில் இந்தியாவின் கருத்துகளையும் முயற்சிகளையும் எடுத்துரைப்பதற்கான வாய்ப்பு தமக்கு கிடைத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளுடன் நெருக்கமாக பணியாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்தும் தாம் இம்மாநாட்டில் விளக்கியதாக அவர் கூறியுள்ளார். பிரான்ஸ் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று பாரிஸ் செல்வதாகவும் அங்கு நடைபெறும் தொழில்நுட்ப மாநாட்டில் உரையாற்ற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் இந்திய வம்சாவளியினரை தாம் சந்திக்க உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நாட்டில்

0: நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதை படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றியவர், உலகின் மிக விரைவான மிகப்பெரிய தூய்மை எரிசக்தி மாற்றங்களில் ஒன்றை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் எரிசக்தி மாற்றத்துறையில் இந்தியா உலகளாவிய தலைமைத்துவமாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் குறித்து குறிப்பிட்ட அமைச்சர், பசுமை ஹைட்ரஜன் தொழில்நுட்பங்களில் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்துறையில் 8 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்ப்பது, 6 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆண்டுக்கு 50 மில்லியன் டன் கார்பன் வெளியீட்டை குறைப்பதும் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் நோக்கம் என்று திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறினார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. தாவேக தலைமையிலான புதிய அரசு பதவியேற்ற பின் நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் வாசிப்பார். அரசு நலத்திட்டங்கள், கொள்கைகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக கேரள எல்லைப்பகுதியான புளியரை சோதனை சாவடி மற்றும் குற்றாலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் கேரளா செல்லும் கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் லாரிகளுக்கு நேரக் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை நேரக் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழக கேரள எல்லைப்பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி மற்றும் சுற்றுலா தலமான குற்றாலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரைக்கும், இரவு 8 மணி முதல் காலை 6 மணி வரைக்கும் கேரளாவிற்கு கனிம வளங்களை ஏற்றிச் செல்வதற்காக லாரிகள் தற்போது வரை இயக்கப்பட்டு வந்த நிலையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரைக்கும், இரவு 11 மணி முதல் அதிகாலை 4 மணி வரைக்கும் கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் கனரக வாகனங்களுக்கு நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. ஆகாஷ்வாணியில் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசெந்தில்.
0: தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். கம்போடியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அமெரிக்கா ஈரான் இடையேயான ஒப்பந்தத்தின் மூலம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறையும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்டிலிருந்து 2 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளைச் சுற்றி எறும்புகள் மொய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொலை கொடுத்த 2 பேரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவின் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 2009ஆம் ஆண்டு கோயில் காவலாளியை கொலை செய்த வழக்கில் 2 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஓசூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே விவசாயியிடமிருந்து கொள்முதல் செய்த நெல்லுக்கான தொகையை விடுவிக்க

0: லஞ்சம் வாங்கியதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. லக்னோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 49.5 ஓவரில் 402 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 403 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் 44.3 ஓவரில் 232 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சாளர்கள் அர்ஷ்தீப் சிங், குர்னூர் பிரார் ஆகியோர் தலா 3 விக்கெட்டையும் பிரின்ஸ் யாதவ் 2 விக்கெட்டையும் வீழ்த்தினர். 3வது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி நாளை மறுநாள் சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. லீட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 209 ரன் எடுத்தது. ஸ்மிருதி மந்தனா 74 ரன்னும் ஷஃபாலி வர்மா 55 ரன்னும் எடுத்தனர். 210 ரன் எடுத்தால் வெற்றி இலக்குடன் பின்னர் களமிறங்கிய நெதர்லாந்து 17.3 ஓவரில் 114 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சாளர் ஸ்ரீசரணி 4 விக்கெட் வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் காலை 6:55.
2: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட்டா இருந்துச்சு.
3: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப 2 விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
2: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை. மீனாட்சி, பிரமாதம்.
4: என்ன சொல்றேன்,
2: காஃபி பிரமாதம்.
4: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
2: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி கேட்கலாம் பூந்தளிர். இன்றைய பூந்தளிர் நிகழ்ச்சியில சுட்டி குழந்தைகள் வந்து இன்னைக்கு என்ன சொல்ல காத்திருக்காங்க அப்படின்னு கேட்டுடலாமா?
6: நமஸ்தே, மை நேம் இஸ் ரித்திகா. டுடே ஐ அம் கோயிங் டு சிங் வாணி சரஸ்வதி.

And I am going to sing Uruvayaruva.

ஆடை உடுத்தி கண்ணன் ஓடி வருகிறான். ஜல் ஜல் ஜல் ஜல் ஜல் ஜல் சத்தம் கேக்குதா. சலங்க கட்டி சின்ன கண்ணன் ஓடி வருகிறான். கொண்டையிலே மைப்பீலி காற்றிலாடுதா. கழுத்தின் இல்லையே துளசி மாலை அசைய வருகிறா. சின்ன கண்ணன் எங்கள்

0: மாயக்கண்ணன், சின்ன கண்ணன் மாயக்கண்ணன் ஓடி வருகிறான், சிங்கார நடை நடந்து ஆடி வருகிறான், ஆடி வருகிறான், ஆடி வருகிறான்.
1: தொடர்ந்து குந்தலை நிகழ்ச்சியில அடுத்த ஒரு குழந்தை அவங்களுடைய மனநிலை மொழியில பாடல் பாட வர்றாங்க, கேட்டலாமா?
2: My name is Rahini Shri. I'm gonna sing Chinna Kanna. Chinna Kanna, engal chella kanna, hare gopiya magalum kanna.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசிக்க இருப்பது பூக்கள் பூக்கும் தருணமாய். இது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். பூக்கள் பூக்கும் இந்த தருணத்துல காற்றாலைகள்ல மலர்ந்திருக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். உற்சாகமா சந்தோஷமா ஆனந்தமா தொடங்கிடுவோமா? அதுக்கு முன்னாடி ஒரு சிந்தனை வரிகளோடு தொடங்கலாம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியை. தன்னம்பிக்கை இல்லாதவர்களின் வாழ்க்கை காலால் நடப்பதற்கு பதிலாக தலையால் நடக்கிறது மாதிரிங்க. எதுக்கும் தயாராக இருக்கிறவங்கள நோக்கி தான் வாய்ப்புகள் அதிகமாக வரும் அப்படின்ற அருமையான சிந்தனை வரிகளோடு தொடங்குகிறது இன்றைய பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.

பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகை புகழ் கேட்டுட்ருக்கோம். வேலை வாய்ப்பு செய்தி கேட்டுடலாம். மத்திய அரசின் மரபணுவியல் ஒருங்கிணைந்த உயிரியல் மையத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியிருக்குங்க. டெக்னீஷியன் பிரிவில் மொத்தம் 15 இடங்கள் இருக்குது. இதற்கான கல்வி தகுதி 10 வகுப்பு அல்லது ஐடிஐ படித்திருக்க வேண்டும். வயது வரம்பு ஜூலை 4 தேதியின்படி 18 28 வயதுக்குட்பட்டவராக இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, ட்ரேட் தேர்வு, இந்த வகையில் தேர்ச்சி முறை நடைபெற இருக்கு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஜூலை 4 தேதி. மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்ள இணையதள முகவரி igib.res.in. மீண்டும் ஒரு முறை இணையதள முகவரி igib.res.in. வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துகிறது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டிட்ருக்கோம். இன்று காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள் கேட்கலாம். இன்றைய ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் அரிமளம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பற்றிய கோயில் பற்றிய தகவல் வழங்குகிறார் பரமக்குடிமே சீனிவாசன் அவர்கள். அதைத் தொடர்ந்து காலை 7:30 சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஆரோக்கியமான நுரையீரல் மற்றும் இரத்த ஓட்டத்திற்கான பிராணாயாமம் குறித்த சிறப்பு தகவல் தருகிறார் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள். இதோ பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் அடுத்த பாடல் வானம் கொட்டட்டும் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் இன்று நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பங்கேற்கிறார். ஐரோப்பாவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப மற்றும் புத்தொழில் உச்சி மாநாட்டில் இந்தியாவின் வளர்ந்து வரும் புத்தொழில் சூழலையும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களையும் பிரதமர் எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பாவின் முன்னணி வர்த்தக தலைவர்களுடன் அவர் விவாதிக்க உள்ளார். அதைத் தொடர்ந்து அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடனும் பிரதமர் உரையாடவுள்ளார். ஈவியா நகரில் தமது பயணத்தை நிறைவு செய்து பாரிஸ் சென்றடைந்த பிரதமரை விமான நிலையத்தில் இந்திய வம்சாவளியினர் உற்சாகத்துடன் வரவேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக ஈவியா நகரில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை பிரதமர் சந்தித்து பேசினார். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்மோஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று அப்போது அவர் கூறினார். தடையற்ற வகையில் கப்பல் போக்குவரத்து நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். கடல்சார் வர்த்தகத்திற்காக லட்சக்கணக்கான இந்திய மாலுமிகள் உலகின் பல்வேறு பிராந்தியங்களில் சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். மாலுமிகளின் பங்களிப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் அவர்களுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்றும் தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதிச் சூழலை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டதற்காக திரு டிரம்புக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் தேசிய இணையவழி குற்றத்தடுப்புக்கான 1930 என்ற உதவி எண் சேவை குறித்து அவர் ஆய்வு செய்தார். அந்த உதவி எண் சேவை முறையை சீரமைக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த உதவி எண் சேவை அமைப்பை நவீனப்படுத்துமாறு அவர் கூறினார். இணையவழி குற்றங்களிலிருந்து மக்களுக்கு

0: உடனடி நிவாரணம் வழங்க அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு வழிமுறைகள் குறித்து கூட்டத்தில் அவர் ஆய்வு செய்தார். போதிய அளவிலான மனிதவளத்துடன் அழைப்புகளை கையாளும் திறன் கொண்ட தேசிய அளவிலான குற்றத்தடுப்புக்கான அழைப்பு மையத்தை அமைக்குமாறும் திரு அமித்ஷா உத்தரவிட்டார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. இதுகுறித்து தெரிவித்துள்ள மத்திய வர்த்தக மற்றும் உள்துறை அமைச்சகம், சமூக பாதுகாப்பு ஒப்பந்தமும் அதே நாளில் அமலுக்கு வரும் என்று கூறியுள்ளது. இது இந்தியாவின் தற்காலிக தொழிலாளர்களுக்கு பெரும் பயனளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த ஒப்பந்தங்களின் மூலம் இந்திய ஏற்றுமதிக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படும் என்றும், இந்தியா மீது விதிக்கப்பட்டிருந்த வரிகளில் 99% அளவிற்கு வரி விலக்கு கிடைக்கும் என்றும் மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்த ஒப்பந்தம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்திய இங்கிலாந்து நாடுகளுக்கு இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டுக்கு பெரும் ஊக்கமளிக்கும் என்று கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், விவசாயிகள், தொழிலாளர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையினர், புத்தொழில் நிறுவனங்கள், புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் ஆகியோருக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகின் மிக விரைவான மிகப்பெரிய தூய்மை எரிசக்தி மாற்றங்களில் ஒன்றை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் எரிசக்தி மாற்றத்துறையில் இந்தியா உலகளாவிய தலைமைத்துவமாக உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் குறித்து குறிப்பிட்ட அமைச்சர், பசுமை ஹைட்ரஜன் தொழில்நுட்பங்களில் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்துறையில் 8 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்ப்பது, 6 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆண்டுக்கு 50 மில்லியன் டன் கார்பன் வெளியீட்டை குறைப்பதும் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் நோக்கம் என்று திரு பிரஹலாத் ஜோஷி கூறினார். E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளை சுற்றி எறும்புகள் மொய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. E20 ரக எரிபொருளில் எறும்புகள் மற்றும் பிற பூச்சிகளை ஈர்க்கும் தன்மை ஏதும் கிடையாது என்றும், அறிவியல் ரீதியாக உண்மையில்லை என்றும் அந்த அலுவலகம் கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. தாவேக தலைமையிலான புதிய அரசு பதவியேற்ற பின் நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் வாசிப்பார். அரசு நலத்திட்டங்கள், கொள்கைகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும். கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 78 பேர் நேற்று முன்தினம் இரவு டாக்கா வந்தடைந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. உரிய வேலைவாய்ப்பை வாங்கித் தருவதாக கூறி தங்களை இணையவழி குற்றங்களில் ஈடுபட கம்போடியாவில் கட்டாயப்படுத்தப்பட்டதாக மீட்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். கடந்த 1.5 ஆண்டுகளில் சுமார் 16,000 பேர் பங்களாதேஷிலிருந்து கம்போடியாவுக்கு வேலைவாய்ப்புக்காக சென்றுள்ளனர். அவர்களில் பலருக்கு குறுகிய கால பயண விசா மட்டும் வழங்கப்பட்டதாகவும், வேலை அனுமதிக்கான விசா வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. பங்களாதேஷைச் சேர்ந்த 1000கணக்கானவர்கள் தற்போதும் வேலையின்றி கம்போடியாவில் வசிப்பதாகவும், அவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, பீகார், கேரள மாநிலங்களில் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் சில பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: தெலங்கானா, ஒடிசா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் அடுத்த 4 அல்லது 5 நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் அம்மையம் கூறியுள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், உத்தராகண்ட் மாநிலங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. லீட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. ஸ்மிருதி மந்தனா 74 ரன்னும் ஷஃபாலி வர்மா 55 ரன்னும் எடுத்தனர். 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய நெதர்லாந்து 17.3 ஓவரில் 114 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சாளர் ஸ்ரீசரணி 4 விக்கெட் வீழ்த்தினார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் தருண் மணப்பள்ளி, ரவுனக் சௌஹான் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவில் இஷாராணி பருவா, அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 7:25.
1: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை. இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று அரிமளம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் என்னும் ஊரில் இந்த திருக்கோயில் உள்ளது. ஹரி என்றால் சந்திரன் என்றும் மழை என்றால் குழந்தை என்றும் பொருள். ஒரு சாபத்தின் காரணமாக சந்திரன் குழந்தையாக குறுகினான். அனைத்து கலைகளையும் இழந்து வில்பவனமாகிய இங்கு வந்தபோது சிவ வழிபாடு செய்தான். இறைவன் தன் தலையில் 3ஆம் பிறையை சூடிக்கொள்ள சந்திரனின் சாபம் நீங்கி பழைய நிலையை அடைந்து இழந்த கலைகளை பெற்று மகிழ்ந்தான். இறைவனிடம் இந்த ஊர் அரிமளம் என அழைக்கப்பட வேண்டும் என்று வரம் பெற்று இறைவன் சம்மதிக்க அரிமளம் என வழங்க பெற்று தற்போது அரிமளம் என வழங்குகிறது. அரும்பள்ளம் என்ற சொல் மருவி அரிமளம் என ஆயிற்று என்றும் சிலர் கருதுகிறார்கள். இங்கு உள்ள விளங்கியம்மன் சன்னதியில் ஏரொழிஞ்சில் பழம் என்னும் அரிய வகை பழம் காணப்பட்டதால் அரும்பழம் என பெயர் பெற்று அரிமளம் என ஆயிற்று என்றும் சிலர் கூறுவர். அன்னை உமையவளே மீனாட்சியாக மலையதூஜ பாண்டியனுக்கு மகளாக வந்தாள். தேவி மீனாட்சி வளர்ந்து வரும்போது பல கலைகளையும் கற்றுத் திகழ்ந்தாள். மன்னன் அவளுக்கு மண்ணாடு கொடுத்து விண்ணாடு பெற்றான். மீனாட்சி திக்விஜயம் செய்து வெற்றி பெற்று இறுதியில் கைலையை முற்றுகையிட்டாள். அப்போது பரமசிவனை கண்டு நாணி நின்றாள். மீனாட்சியை மணக்க பரமசிவன் மதுரைக்கு சுந்தரேசராக வந்தார். மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெற்றது. இந்த மீனாட்சி தங்கள் ஊரில் அருள் புரிந்திட வேண்டும் என்பதற்காக 500 ஆண்டுகளுக்கு முன் எழுந்த கோவில்தான் அரிமளம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில். கிழக்கு நோக்கி ஆலயம் இது. எதிரிலே திருத்தீர்த்த குளம். இந்த குளத்தில் சித்திரை திருவிழாவில் 11ஆம் நாள் தெப்பத்திரு

0: விழா நடைபெறும். கிரக ரீதியாகவோ ஜாதக ரீதியாகவோ குழந்தைகளுக்கு தோஷம் இருந்தால் அவர்களை இறைவனுக்கு தத்து கொடுத்து வாங்கும் பழக்கம் இங்கு உள்ளது. அவ்வாறு தத்து கொடுக்கும்போது வேறு கோவிலில் வேண்டுதல் எதுவும் பாக்கி இருக்கக்கூடாது. அவ்வாறு இருந்தால் அவற்றை முடித்துவிட்டு தான் இங்கே தத்து கொடுக்க வேண்டும். இந்த வகையில் இந்த தத்தால் சுந்தரேஸ்வரர் இறைவனுக்கு கூட கடனை தீர்த்தவராக கருதப்படுகிறார். இந்த சாசனக்கிரயமாக என்னுடைய குழந்தையை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு தத்து கொடுக்கிறேன், இனி இது எனது குழந்தை இல்லை, மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் குழந்தை என கண்ணீர் மல்க பெற்றோர் கூறி அர்ச்சகரிடம் குழந்தையை தருகிறார். அதனை அர்ச்சகர் குழந்தையின் தாத்தா பாட்டி தாய் மாமாவிடம் ஒப்படைப்பார். குழந்தை வளர்ந்து திருமணத்தின் போது பெற்றோர் கோவிலுக்கு வந்து தங்கள் வாக்கை திரும்ப பெற்றுக்கொண்டு குழந்தையின் ஜாதகத்தை வைத்து அர்ச்சனை செய்து கொள்கிறார்கள். March 19 to 21 மூலவர் மீது சூரிய ஒளிபட்டு பிரகாசிப்பதும் அப்போது சிறப்பு தீபாராதனை நடைபெறுவதும் இங்கு தனிச்சிறப்பு. December 2018 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. உள் சுற்றில் கன்னிமூலை கணபதி, 63 தேவியரோடு முருகன், பைரவர், நடராஜர் சபை, சண்டிகேஸ்வரர் சன்னதிகள் உள்ளன. கருவறையில் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் காட்சி தருகிறார். அன்னை மீனாட்சி தனிச்சன்னதியில் அருள் பாலிக்கிறாள். சித்திரை பெருந்திருவிழா, வைகாசி விசாகம், ஆணி திருமஞ்சனம், ஆடிப்பூரம், விநாயக சதுர்த்தி, நவராத்திரி, அன்னாபிஷேகம், திருக்கார்த்திகை, திருவாதிரை, பிரதோஷம், சங்கடகர சதுர்த்தி, தேய்பிறை அஷ்டமி போன்றவை இங்கு விழா நாட்கள். கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் அதிஷ்டானமும் இந்த ஊரில் உள்ளது. ஜாதக ரீதியாகவும் கிரக ரீதியாகவும் உள்ள தோஷங்கள் தீர இங்கே வழிபடுகின்றனர். நம் தோஷங்களை போக்கி நல்வாழ்வு அருளும் அரிமளம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரரை போற்றி வணங்கி பல நலங்களை பெறுவோம். ஓம் நமசிவாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
3: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்டுட்டு இருக்கோம். நேரம் காலை 7:30.
4: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஆரோக்கியமான நுரையீரல் மற்றும் இரத்த ஓட்டத்திற்கான பிரணாயாமம் குறித்த சிறப்பு தகவல்கள் தருகிறார் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள்.
5: பிராணஸ்ய இதம் வஷே சர்வம் த்ரிதிவேய பிரதிஷ்டிதம் மாதேவ புத்ரான் ரக்ஷஸ்வ ஸ்ரீச்ச பிரஜான்ச விதேகினஹ. இந்த உலகத்துல, உலகம்னா பூமி மேல பூமிக்கு அடியில ஆகாயத்துல மூணு உலகத்துல எது உயிரோட இருந்தாலும் எது எக்ஸிஸ்ட் ஆனாலும் அது யார் துணையோட ஆகுதுன்னா பிராணன். அந்த பிராணனுக்கு நமக்கு தெரிஞ்சு என்ன சுவாசம், சரி இப்ப உனக்கு என்ன வேணும் அப்படின்னு பிராணன் கேக்குது. எதுக்கு என்ன அனாவசியமா பூஜை பண்ற? இல்லப்பா, தாயார் எப்படி தன் குழந்தைய பாத்துக்கிறார், அதாவது தன்னுடைய கை குழந்தை தூங்கும் போதுதான் அந்த தாயார் தூங்க முடியும், அந்த கை குழந்தை தூங்கும் போதுதான் தாயார் தன்னுடைய வேலைகளை பார்க்க முடியும். அதையும் தாண்டி அந்த குழந்தை தூங்கும் போது அந்த தாயாரும் அசந்து தூங்குவா, அந்த தாயார் மேல ஏதாவது பெருசா விழுந்தா கூட அந்த தாயாருக்கு தெரியாது. ஆனால் அந்த குழந்தை மேல ஒரு நூல் அல்லது ஒரு பூ இதழ் விழுந்தா கூட தாயாருக்கு தெரியும். அப்படியான உறவு தாய்க்கும் குழந்தைக்குமானது. அப்படிப்பட்ட உறவைத்தான் பிரஷ்னோபனிஷத் நமக்கு இது சொல்லுது. ஸ்ரீஷ்ட பிரஜாஷ்ட விதேகின இதி. ஸ்ரீ ஆரோக்கியம்ங்கிற செல்வம், பிரஜை கான்சியஸ் விழிப்புணர்வு, முழு விழிப்புணர்வு, இதெல்லாம் எனக்கு குடுன்னு வேண்டிக்கிட்டு வேண்டிக்கிட்டா மட்டும் போதுமா? அந்த வேண்டிக்கிறதுக்கான செயல் என்ன செய்யணும்? நம்முடைய நுரையீரல், நம்முடைய இதயம், இது ரெண்டினுடைய அடிப்படை இயக்கம் என்ன, அதை பத்தின விஷயம் என்ன, அதுக்கு வரக்கூடிய தொந்தரவு

0: விஷயங்கள் என்ன, அதை நாம யோக மார்க்கத்துல எப்படி சமாளிக்கிறது, இதை பார்க்கணும். நுரையீரலனுடைய இயக்கம் ஒரு நிமிஷத்துக்கு 15-20 சுற்று சுவாசம், இதயம் 72-90 இதய துடிப்பு. இது அடிப்படை திட்டம். இந்த திட்டத்துல அது இருக்குன்னா அதுக்கு பிரச்சனை இல்லை. அந்த திட்டத்திலிருந்து அது எப்ப மாறும், நாம உணர்ச்சி வசப்படும் போது அல்லது நம் உடலுக்கு தேவையான அளவை தாண்டி கூடுதலான வேலை பளு கொடுக்கும் போது. இதெல்லாம் தவிர்க்க முடியாதது. யோக பயிற்சி என்ன சொல்லுது, உட்கார்ந்த இடத்துல 15-20 இருக்கின்ற சுவாச ஓட்டம் சுற்று ஒரு நிமிடத்துக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமா நாடி சுத்தின்னு சொல்லக்கூடிய நாடி சோதனா பிராணாயாமம் செஞ்சு அதை 15-12 10 8 ஆக்கினால் அவ்வளவு ஆரோக்கியம். என்னன்னா 20 சுற்று சுவாசத்துல கிடைக்க வேண்டிய பிராணன் 10 சுற்று 8 சுற்றுலயே நமக்கு கிடைக்குதுன்னா லாபம் தானே. அதத்தான் நாடி சோதனான்னு சொல்லக்கூடிய நாடி சுத்தி பிராணாயாமம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இதய துடிப்பு திடீர்னு இருந்திருந்தா அப்படி இதய துடிப்பு. இப்பெல்லாம் நமக்கு ரொம்ப சௌரியமா அந்த வாட்ச் வந்துருச்சு, ஸ்மார்ட் வாட்ச். எவ்வளவு கையிலேயே கட்டிருக்கிறோம், எவ்வளவு இயங்குது இதயம் அப்படின்லாம் பாத்துக்கிறோம். அதை பார்க்கும்போது அதை உடனடியெல்லாம் சில பேர் பார்த்து பிராணாயாமம் செஞ்சு குறைச்சிக்கிறாங்க. அப்படின்லாம் கையில கட்டிட்டு ஃபாலோ பண்ணிட்டு செய்யறதுங்கிறது எல்லா நேரத்திலையும் சாத்தியம் இல்லை. ஏன் சரி, பிராணாயாமம் மட்டும் ஒரு நாளைக்கு நாம எத்தனை முறை சாப்பிடுறோம் அத்தனை முறை பிராணாயாமம் பண்ணணும். 2 வேளை சாப்பிடுறவங்க சாப்பாட்டுக்கு 30 மணி நேரம் முன்னாடி பிராணாயாமம் பண்ணணும். 3 வேளை சாப்பிடுறவங்க அதே மாதிரிதான் சாப்பாட்டுக்கு 30 மணி நேரம் முன்னாடி பிராணாயாமம் பண்ணணும். இப்படி இந்த பிராணாயாமம் நம்முடைய நுரையீரலையும் இதயத்தையும் அவ்வளவு ஆரோக்கியமா வைக்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஆரோக்கியமான நுரையீரல் மற்றும் இரத்த ஓட்டத்திற்கான பிராணாயாமம் குறித்த சிறப்பு தகவல்கள் வழங்கினார் யோகாச்சாரியா ஜெய் சந்திரசேகர சர்மா அவர்கள். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்ட இந்த நிகழ்ச்சியானது நாளை காலை 7:30 வலம் வரும்.

0: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
1: ஜல் ஜீவன் மிஷன் கா விஷன் சிறப் லோகோ தக் பானி பஹச்சானே காஹி நீ ஹே, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மென்ட் ஹே. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மென்ட் ஹே.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: பூக்கள் பூக்கும் தருணமாய் காற்றலைகளில் மலர்ந்திருக்கிறது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இன்றைய நாளிதழில் வெளியான செய்திகள் கேட்டலாமா? மதுரையில் உயர்கல்வி சேர்க்கை தொடர்பாக உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கான சிறப்பு குறைதீர் முகாம் நாளை நடைபெற இருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நாளை காலை 10 மணிக்கு கலெக்டர் அலுவலக வளாகத்தில் நடைபெற உள்ளது. நாளை ஜூன் 19 காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின்தடை ஏற்பட உள்ள பகுதிகள் உறங்கான்பட்டி, தொழிற்பேட்டை, வரிச்சியூர், களிமங்கலம், சக்குடி, விளாத்தூர், ஓடைப்பட்டி, ராஜாக்கூர், இளமனூர், சக்கிமங்கலம், கார்சேரி, குன்னத்தூர். மற்றும் பகுதிகள் கொட்டாம்பட்டி, சின்ன கொட்டாம்பட்டி, பொட்டப்பட்டி, வெள்ளிமலை, மூடுக்கன்காடு, தொந்திலிங்கபுரம், சொக்கம்பட்டி, மணப்பச்சேரி, வெள்ளினிப்பட்டி, வீப்புதூர், சொக்கலிங்கபுரம், மணல்மேட்டுப்பட்டி, பள்ளப்பட்டி, புதுப்பட்டி, கருங்காலக்குடி, பாண்டாங்குடி, இந்த பகுதிகளில் நாளை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின்தடை ஏற்பட உள்ளது. விளையாட்டு செய்திகள். 2வது ஒருநாள் போட்டியில் இந்திய

0: நீ 170 ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி அசத்தியுள்ளது. இந்திய அணி தொடரை 2-0 என்ற நிலையில் கைப்பற்றியுள்ளது. இந்திய பெண்கள் அணி T20 உலகக்கோப்பை லீக் போட்டியில் அசத்தியுள்ளது. 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வீழ்த்தி சாதனை படைத்துள்ளது. செய்தித்தாளில் வெளியான செய்திகள் கேட்டோம்.
1: மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு.

0: செய்தித்தாளில் வெளியான செய்திகள் கேட்டோம்.
1: மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் 19/6/2026 வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறவுள்ளது. இம்முகாமில் தனியார் முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு கல்வி தகுதிக்கேற்ப வேலை நாடும் இளைஞர்களை நேர்காணல் மூலம் பல்வேறு பணிகளுக்கு தேர்வு செய்ய உள்ளனர். இம்முகாமில் 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு, முதுநிலை பட்டப்படிப்பு, ITI மற்றும் டிப்ளமோ படித்த வேலை நாடுநர்கள் கலந்து கொண்டு தங்களது தகுதிக்கேற்ப தனியார் துறை நிறுவனங்களில் பணி நியமனம் பெற்றுக்கொள்ளலாம். வேலை நாடுநர்கள் தங்களது சுய விவரங்கள் மற்றும் வேலை அளிக்கும் நிறுவனங்கள் தங்களது நிறுவனத்தின் விவரங்களை http://www.tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து இதில் பங்கு பெற்று பயன்பெறலாம். இம்முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள வேலை நாடுநர்கள் தங்களது சுய விவர குறிப்பு, கல்வி தகுதிகளின் நகல், ஆதார் அட்டை மற்றும் பாஸ்போர்ட் அளவுள்ள புகைப்படத்துடன் 19/6/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலை 10 மணி மதுரை கே புதூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்திற்கு நேரில் வந்து கலந்து கொண்டு இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறும், இம்முகாம் மூலம் தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெறுவதனால் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பு எவ்விதத்திலும் பாதிக்காது எனவும் மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மைய துணை இயக்குனர் அவர்கள் தெரிவிக்கின்றார். மேலும் மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மைய தன்னார்வ பயிலும் வட்டத்தில் TNPSC, RRB போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் அடங்கிய நூலக வசதி, இலவச வைஃபை வசதி உள்ளது. அரசு பணிக்கு தயாராகும் மாணவர்கள் https://tamilnadu-careers-services.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து இந்த கட்டணமில்லா பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு துணை இயக்குனர் அவர்களால் தெரிவிக்கப்படுகிறது.
0: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ போய்கை புக்கல்ல பாடல் கேட்கலாம். பாபநாசம் திரைப்படத்திலிருந்து.

0: மனதிற்கு இனிமை தரும் பாடல்களை காற்றலைகளை இசைத்துக் கொண்டிருக்கிறது பிரேக் ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.
1: உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசு வழங்கியுள்ள கிசான் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும். அதாவது 8 கோடி விவசாயிகள். இதனால்தான் விதையிலிருந்து சந்தை வரை இந்த தேசம் தங்களுடன் துணை நிற்கிறது என்று நமது விவசாயிகள் கூறுகிறார்கள்.
2: ஹமாரா சோட்டா கிசான் பாஜார் சே மெஹங்கே பியாஜ் பர் ரண் லேனே கே லியே மஜ்பூர் தா. ஹம்னே ஐசே கரோடோ சோட்டே கிசானோ கோ பி கிசான் கிரெடிட் கார்டு கி சுவிதா சே ஜோடா.
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
0: பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்ல வருது அடுத்த பாடல், நேர்கொண்ட பார்வை திரைப்படத்திலிருந்து.

நேரம் காலை 7:59. கிட்டத்தட்ட பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை புகழ் நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. பலவித பயனுள்ள தகவல்களும் மனதிற்கு இனிமை தரும் காதல் பாடல்களும் கேட்டிருந்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை புகழ் நிகழ்ச்சியை நிறைவு செய்வது ஜானகி. நன்றி நேயர்களே. இனி தொடர்ந்து கேட்டு ரசிக்க இருப்பது பாட்டு வேணுமா. திண்டுக்கல் மற்றும் விருதுநகர் மாவட்ட நேயர்களுடைய புதம் புது விருப்ப பாடல்களை காற்றலைகளில் இசைக்க காத்துட்டு இருக்கு இன்றைய பாட்டு வேணுமா. பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் பங்கு பெற விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் தயாராக காத்துட்டே இருங்க. காலையில 8:02 உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம் நம்ம காற்றலைகளில். தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியின் காற்றலைகளில்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதை படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறியுள்ளார். E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளைச் சுற்றி எறும்புகள் முய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவன் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நெல்லை மாவட்ட புதிய காவல்துறை கண்காணிப்பாளராக திரு விஸ்வேஷ் பாலசுப்பிரமணியம் சாஸ்திரி பொறுப்பேற்றுக் கொண்டார். பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. கம்போடியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஈரான் இடையேயான ஒப்பந்தத்தின் மூலம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறையும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பைக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் உருகுவே அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது பாட்டு வேணுமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்ட நேயர்கள் அப்படின்ற வரிசையில் இன்று வியாழக்கிழமை, அதனால ஸ்பெஷல். விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் இரண்டு மாவட்ட நேயர்களும் பங்கேற்கலாம்.

0: 19 விருப்ப பாடல்களை கேட்க அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 25 30 171 0 4 5 2 என்ற மதுரையின் முன்னிணைப்புடன். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: மல்லிகார்மம் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம் இன்னைக்கு?
1: திருச்சிற்றம்பலம் படத்துல இருந்து கொடுங்க. நன்றி.
0: நன்றி இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் இதோ பாடல் காற்றலைகளில்.

0: உற்சாகமான பாடலோடு தொடங்கியாச்சு இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்,
0: ஜெயலர்
1: பாகலட்சுமி பேசுறேன்க்கா.
0: சரி சொல்லுங்க, என்ன பாடல்?

0: கேட்கலாம் இன்னைக்கு
1: இன்று
0: பாக்கி.
1: செய்ததே இன்று செய்ததே இன்றே முடி தள்ளி வைக்காதே என்று சொல்வது விருதுநகர் மாவட்டம் திருத்தாங்கல் ஜெயிலர் பாக்கியலட்சுமி. டிஜிட்டல் லவ்ல இருந்து ஒரு பாட்டு போடுங்க.
0: நன்றி இணைப்பில் வந்ததற்கு. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது அவங்க பாட்டு வந்துட்டே இருக்கு.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜி ஆர் பி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜி ஆர் பி ஜுவல்லர்ஸ்
1: మీకు తెలుసా, భారత ప్రభుత్వం చిన్న ఔత్సాహిక పారిశ్రామికవేత్తలకు పూచికత్తు లేకుండానే 40 లక్షల కోట్ల రూపాయలకు పైగా ముద్రా రుణాలను అందించింది. అది కువైత్ లాంటి దేశ జీడిపికి దాదాపు 3 రెట్లు.
2: కరోడో ఛోటే ఉద్యమియోకు ముద్రా యోజన సే లోన్ మిలా. ఉనే ఆజ్ మహసూస్ హోతా హై కి డెమోక్రసీ కెన్ డెలివర్.
1: 12 సంవత్సరాల విశ్వాసం, అభివృద్ధి, ప్రజా సంక్షేమం.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கோம். இது பாட்டு வேணுமா, இன்றைக்கு பாட்டு வேணுமா, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம் மேடம். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோப்பாளையம், நலமா இருக்கீங்களா?
3: நிலையத்துல எல்லாரும் நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கோம்.
3: சரி, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
4: எனக்கு தங்கலாம் படத்துல இருந்து மினிக்கி அந்த பாடல் கொடுத்தேன்.
3: பாடல் கொடுத்தெல்லாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து

0: நன்றி இணைப்பில் வந்ததற்கு.
1: தோள்பட்டையில இருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
2: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்கு வாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
4: ஜப் ஏக் பரிவார் கோ அப்னா கர் மில்தா ஹை தோ உஸ்கா ஆத்ம சம்மான் பட் ஜாதா ஹை. அப்னா வர்த்தமான் சுதாரனே கே சாத் ஹி பெஹதர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா ஹை.
3: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
5: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம், வெள்ளி, வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார், 217 மேலமாசி வீதி, மதுரை.
0: கோபாலகிருஷ்ணன் திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து பாடல் விரும்பி கேட்டிருந்தாங்க தங்கலான் திரைப்படத்திலிருந்து. இதோ பாடல் கற்றலைகளில்.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசரிகள், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூலை வீதி, மதுரை.
2: మీకు తెలుసా, భారత ప్రభుత్వం చిన్న ఔత్సాహిక పారిశ్రామికవేత్తలకు పూచికత్తు లేకుండానే 40 లక్షల కోట్ల రూపాయలకు పైగా ముద్రా రుణాలను అందించింది. అది కువైత్ లాంటి దేశ జీడిపికి దాదాపు 3 రెట్లు.
3: కరోడో ఛోటే ఉద్యమియో కో ముద్రా యోజన సే లోన్ మిలా. ఉనే ఆజ్ మహసూస్ హోతా హై కి డెమోక్రసీ కెన్ డెలివర్.
2: 12 సంవత్సరాల విశ్వాసం, అభివృద్ధి, ప్రజా సంక్షేమం.
4: விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: காலை வணக்கம் மேடம்.
4: வணக்கம், சொல்லுங்க.
5: விருதுநகர் மாவட்டம் அம்பேருக்குல இருந்து ராஜ் பேசுறேன் மேடம்.
4: சொல்லுங்க ராஜ், இன்னைக்கு என்ன பாட்டு கேட்கலாம்?
5: பராசக்தி படத்துல இருந்து ஒரு நல்ல பாட்டு போடும்.
4: நன்றி இணைப்பில் வந்ததற்கு. இது பாடல் காற்றலைகளை.

0: நேரம் காலை 8:24 கேட்டுட்டு இருக்கோம். பாட்டு வேணுமா ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: கொடைக்கானல் முகடுகள் வழியே மதுரை பண்பலை 103.3 இணைவது கொடைக்கானல் சிவகுமார்.
0: சொல்லுங்க சிவகுமார், என்ன பாட்டு கேட்கலாம்னு வந்திருக்கீங்க இன்னைக்கு?
1: எனக்கு மெகந்தி சர்க்கஸ் மூவில இருந்து கோடியருவி கொடுத்ததை சாங் கொடுங்க.
0: பாடல் கொடுத்துடலாமா?
1: தேங்க்யூ,
0: நன்றி இணைப்பில் வந்ததற்கு.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136. பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
3: டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்,
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
4: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
5: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
4: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
6: நேரம் காலை 8:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா நிகழ்ச்சி பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சொல்லுங்க ஷாகுல் ஹமீத், என்ன பாட்டு கேட்கலாம்?
7: ஒரு நல்ல அடிப்பாட்டா போடுங்க மேடம்.
6: பாடல் கொடுத்தலாம். நன்றி இணைப்பில் வந்ததற்கு.

0: விரும்பும் பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்கீங்க. விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்கள் கேட்டு ரசிக்கும் நேரமா இது பாட்டு வேணுமா. 8:35 நம்மளோட பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க கோகுல் பிரசாத், என்ன பாட்டு கேட்க போறீங்க
1: இன்னைக்கு?
0: சரி, நன்றி. இணைப்பில் வந்ததற்கு. இதை உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் பாடல் வருகிறது காற்றலைகளில்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
2: ஆத்மசம்மான் பட் ஜாதா வர்த்தமான சுதாரணை சாத்தி பெஹத்தர் பவிஷ் பாரே சோத்ரே.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: நிமிஷத்துல நம்ம பேசிட்டு இருக்கோம். விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களோட அவங்களுடைய புத்தம் புது விருப்ப பாடல்களை கட்டளைகளை கேட்டு இருக்கோம். இணைப்பில் காத்திருக்க அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்க, என்ன பாடல் கேட்கலாம், கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா,
4: தர்பார்ல
3: இந்த பாடல் கொடுத்தலாம். நன்றி இணைப்பில் வந்ததற்கு.

என்ன புயலோ புயலு, இரும்பு சொகமா கைய கட்டி வந்தா உடஞ்சி துரும்பா சில்லு சில்லா கொண்டும்பார், உடம்ப மதிச்சு கால் எடுத்து வச்சாலே இடம முழுசா.

கையது இரும்பு சொகமா கைய கட்டி வந்தா உடஞ்சி தும்பா சில்லு சில்ல கொண்டும்பார் உடம்பு மதிச்சு கால் எடுத்து வச்சாலே இளம முழுசா உங்க உடம்பு ஒட்டும்பார் பிரகட

0: விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்களுடைய விருப்ப பாடல் கேட்டுட்ருக்கோம். நேரம் காலை 8:45.
1: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தல்மணன் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சேதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
2: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி இச்சலுகை June 15 to July 15 வரை மட்டுமே. SMJ செந்தல்முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசரியில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
0: பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில நிறைவா நம்ம கூட பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
3: மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வர பண்பலைக்கும் அறிவிப்பாளர் ஜானியம்மாவுக்கும் உற்சாகமான காலை நேர வணக்கங்கள் அம்மா.
0: வணக்கம். சொல்வது
3: குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து பாட்டு வேணும்னு தங்களிடம் கேட்டு வந்திருக்கேன் அம்மா.
0: சொல்லுங்க தங்கவேலு, என்ன பாட்டு கொடுக்கலாம்?
3: இட்லி கடத்துல இருந்தம்மா, என்ன சுகம் என்ன சுகம்ங்கிற பாட்டை எல்லாத்துக்காகவும் போடுங்கம்மா.
0: கண்டிப்பா பாடல் வருது. நன்றி இணைப்பில் வந்ததற்கு.

0: நேரம் காலை 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு மனிதன் கோபப்படும் பொழுது அவனை நல்லா கவனித்து பாருங்கள். ஏதாவது ஒரு மிருகத்தின் சாயல் அவன் முகத்தில் தெரியும். முகம் அழகாக இருக்கிறது எப்போ? அவன் புன்னகையோடு இருக்கிறப்ப தான். கோபமாக இருக்கிறப்ப முகம் அழகாக இருக்காது. சார் கோபத்தில் இருக்கார், இந்த கோபம் குறையறதுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க, அழகாக இருக்கும் அப்படின்னு யாரும் சொல்கிறதில்ல. ஃபோட்டோ எடுக்கிறவர் கூட எடுக்கிறதுக்கு முன்னாடி முகத்தை கொஞ்சம் சிரித்த மாதிரி வச்சுங்க சார் அப்படின்னு தான் சொல்லுவார். முகத்தை கொஞ்சம் கடுகடுப்பாக வச்சுங்க சார், அப்போ தான் நல்லா அமையும் அப்படின்னு நான் சொல்லுவார். ஒரு உண்மை என்ன தெரியுமா? கோபம் வந்து மனசையும் கெடுக்கும், உடம்பையும் கெடுக்கும். கோபப்படுகிறவர்களின் ஆயுள் காலம் குறைகிறது அப்படிங்கிறது விஞ்ஞான உண்மை. சிரிக்கிறவங்க ஆயுள் காலம் அதிகரிக்கிறது அப்படிங்கிறதும் விஞ்ஞான உண்மை. கோபப்படுறவங்களை யாரும் விரும்புறதில்லை. கோபப்படுற அப்பா அம்மா கிட்ட பிள்ளைங்க நெருங்காது. கோபப்படுற அதிகாரிகள்கிட்ட ஊழியர்கள் நெருங்க மாட்டாங்க. கோபப்படுற வாத்தியார்கிட்ட பிள்ளைங்க நெருங்கிறதில்லை. அவன் எப்போ பார்த்தாலும் வள்ளு வள்ளுன்னு விழுவான், அதனால் எப்போவும் அவன் பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னால் அவனை வந்து இவன் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த கோபம் வந்து எதனால் வருது? இயலாமையினால் தான் வருதான். இப்போ நீங்கள் நினைக்கிறத நிறைவேற்றக்கூடிய சாமர்த்தியம் உங்கள்கிட்ட இல்லைங்கிறப்போ அது கோபமாக வெளிப்படுது, அவ்வளவுதான். திறமை உள்ளவன் வந்து கோபப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு உண்மையான கவிஞன்கிட்ட போய் ஒரு கவிதை எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவன் உடனே எரிச்சல் அடையக்கூடாது. எரிச்சல் வந்தால் அது அவனுடைய இயலாமையை காட்டுது. இப்போ சிற்பி வந்து சிலை செதுக்கிறதுக்கு கோபப்படக்கூடாது. ஒரு அதிகாரி சொன்னார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான் சார், இருந்தாலும் கோபப்படலைன்னா வேலை நடக்காது சார், அதனால தான் தினமும் ஆஃபீஸில் வந்து கத்திட்டு கிடக்கிறேன் அப்படின்னார். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? கத்துறதுனால கத்துறது தான் நடக்குமே தவிர காரியம் நடக்காது. வேலை நடக்கிறது மாதிரி ஒரு பாவனை நடக்கும், அவ்வளவுதான். தவறு செய்கிறவர்களுக்கு தண்டனை வந்து கத்துறது மட்டும் இல்லை, திட்டு வாங்குகிற யாரும் தான் செஞ்சது தவறு தான் அப்படின்னு ஒத்துக்கிறது இல்லை, அதை வந்து அவங்க உணர்கிறதும் இல்லை. அப்படி இருக்கிறப்போ திட்டுறதுனால என்ன பிரயோஜனம்? திட்டுறதுன் நோக்கம் என்ன? திட்டு வாங்குறவங்க திருந்தணுங்கிறது தானே. நோக்கம் நிறைவேறாதுன்னா எதுக்காக கத்தணும்? திட்டுறது மூலமாகவே ஒருத்தனை திருத்த முடியும்னா திருடுறவனையெல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் திட்டி போயிட்டு வாப்பா இனிமே நீ திருந்திவிட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சுடலாமே. இதில் நாம் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கோபம்ங்கிறது நாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற தண்டனை இல்லை, அது நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு தண்டனை. அடுத்தவங்களை திருத்துறதாக நினச்சிக்கிட்டு நம்ம நாமே கெடுத்துக்கிற ஒரு முயற்சி. நம்ம மனசு கெட்டு போகுது, நம்ம உடம்பு கெட்டு போகுது, அதுதான் கண்ட பலன். நம்மால் ஒருத்தன் சொன்னான், நான் வந்து கோபம் வந்துட்டதுன்னா அதை வந்து மனிதர்கள் மேலே காட்ட மாட்டேன் சார், அவங்கள வந்து திருத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா. வேறு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். பாத்திரங்கள் பேரில் காட்டுவேன், வீட்டில் இருக்கிற பாத்திரங்களெல்லாம் எடுத்து வெளியில் வீசி எறிவேன் அப்படின்னா. அதனால் கோபம் குறைஞ்சிதா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு குறைஞ்சிது, ஆனால் எழுத்த விட்டுக்க

0: காரனுக்கு அதிகமாகிட்டதுன்னு. நான் அது எப்படிறான்னு கேட்டிருக்காங்க. நான் எனக்கு கோவம் வந்த உடனே நேராக அவங்க வீட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற பாத்திரங்களை தான் எடுத்து வெளியில் வீசி எறிகிறேன் அப்படின்னு.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: இதுவரை பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டிருச்சோம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த கேட்டிருச்ச அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். நேயர்களே, நிறைவாக பாடல் வருகிறது. நிலவுக்கு என் மேலே நெடு கோபம் திரைப்படத்திலிருந்து.
6: Walking slow-mo, மனசுல சோகம்

0: தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: நேரம் காலை 8:59. இதைத் தொடர்ந்து இன்று காலை 9:02 சின்ன சின்ன தகவல்களும் பீட்டான பாடல்களோட காத்துட்ருக்கு. ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. அதைத் தொடர்ந்து 9:45 வெற்றி பயணம் 12 ஆண்டுகள், மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்கலாம். இனி தொடர்வது செய்யச்சிருக்கோம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியின் காற்றலைகளில்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிக்கர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு செய்தார். கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவன் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நெல்லை மாவட்ட புதிய காவல்துறை கண்காணிப்பாளராக திரு விஸ்வேஷ் பாலசுப்பிரமணியம் சாஸ்திரி பொறுப்பேற்றுக் கொண்டார். பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி சேரும் மாணவர்களின் குறைகளுக்கு தீர்வு காண்பதற்கான கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே செங்கல் சூடையில் கொத்தடிமைகளாக இருந்த 9 பேரை வாணியம்பாடி வருவாய் கோட்டாட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் மீட்டனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இந்த பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. கரூரிலிருந்து சென்னை வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்தும் லாரியும் மதுராந்தகம் அருகே மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பைக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் உருகுவே அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 9:03 இணைந்திருக்கிறோம் நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 103.9 மெகாஹெர்ட்ஸுடன். சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் உன் விடாமுயற்சியால் எதையும் சாதிக்கலாம் என்ற தன்னம்பிக்கை வரிகளுடன் இன்றைய டேட்டம் பீட்ஸ் கேட்க தவறாதீங்க. குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸோட தொடர்ந்து பாடல்களுமாய் இது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை.
3: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
4: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
3: 50% பிளஸ் 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
4: இச்சலுகை June 15 முதல் July 15 வரை. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
5: உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசு வழங்கியுள்ள கிசான் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும். அதாவது 8 கோடி விவசாயிகள். இதனால் தான் விதையிலிருந்து சந்தை வரை இந்த தேசம் தங்களுடன் துணை நிற்கிறது என்று நமது விவசாயிகள் கூறுகிறார்கள்.
6: ஹமாரா சோட்டா கிசான் பாஜார் சே மெஹங்கே பியாஜ் பர் ரன் லேனே கே லியே மஜ்பூர் தா. ஹம்னே

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகில், ராஜபாளையம்.
1: உங்களுக்கு தெரியுமா, சில வளர்ச்சி அடைந்த நாடுகளின் மகள்கள் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத கனவை பாரதத்தின் மகள்கள் நனவாக்கி வருகிறார்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் முதல் ஆயுத படைகளில் நிரந்தர பணி வரை, ட்ரோன்களை இயக்குவது முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை பாரதத்தின் மகள்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி வருகிறார்கள்.
2: பன்னிரண்டு ஆண்டுகால
1: நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: குடிக்குடி இன்ஃபர்மேஷன்ஸோட கேட்டுக்கும் டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. பாரத பிரதமர் அவர்களின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ஸ்வச் பாரத் மிஷன் 2.0 பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். அக்டோபர் 2021 தொடங்கப்பட்ட தூய்மை பாரதம் திட்டம் கட்டம் 2 அனைத்து நகர்ப்புறங்களை முற்றிலும் குப்பையற்ற நகரங்களாக மாற்றுவதில் கவனம் செலுத்துகிறது.

0: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
1: பரிவார் கோர் மில்த்தாத்மசம்மான் அப்படின் வர்த்தமான சுதாரணை சாத்தி பெஹத்தர் பவிஷ்ய பாரமே சோத்ரி லக்தா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியுடன் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. ஸ்வச் பாரத் இயக்கத்தின் 2 கட்டமானது விரிவான திடக்கழிவு மற்றும் திரவ கழிவு மேலாண்மையை செயல்படுத்துவதன் மூலம் இந்தியா முழுவதும் உள்ள கிராமங்களையும் நகரங்களையும் குப்பை அற்றவையாகவும் மாற்றுவதில் கவனம் செலுத்தி வருகிறது.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
4: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
3: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
5: पता है, न्याय विभाग भारत सरकार ने गरीब और जरूरतमंदों को न्याय दिलाने की प्रक्रिया को किया और भी आसान.
6: हाँ बिल्कुल, टेलीलॉ और न्याय बंधु सेवाओं का हो गया है एकीकरण.
5: अब चाहे टेलीलॉ के माध्यम से मुफ्त कानूनी सलाह लेनी हो
6: या न्याय बंधु में पंजीकृत वकीलों से कोर्ट में निःशुल्क कानूनी सहायता के लिए जुड़ना हो,
5: अब दोनों एक ही ऐप पर उपलब्ध. डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉग इन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें. न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में.
7: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மேட்ச்ல குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸோட துள்ளல்களான பாடல்களுமாய் கேட்டுட்டு இருக்கோம். டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் அழியாத இடம் பிடித்த வீராங்கனை ஜான்சி ராணி ராணி லட்சுமிபாய் அவர்களின் வீர மரண தினம் என்று நினைவு கூறப்படுகிறது. 1828 பிறந்த மணிகணியர் நிக்கா பின்னர் ஜான்சியின் ராணியாக உயர்ந்து தனது நாட்டையும் மக்களையும் காக்க பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராடி 1858 ஜூன் 18 தேதி வீரமரணம் அடைந்தார்.

நேரம் 9:35 இணைந்திருக்கிறோம் நேர்களை. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு. டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் முக்கிய பங்காற்றிய தலைசிறந்த சுதந்திர போராட்ட வீரரும் அரசியல் சிந்தனையாளருமான சி விஜயராகவச்சாரியார் அவர்களின் பிறந்த தினம் இன்று. 1852 ஜூன் மாதம் 18 பிறந்த விஜயராகவச்சாரியார் சேலத்தில் தனது அரசியல் மற்றும் சமூக பணிகளால் புகழ்பெற்றதால் சேலம் விஜயராகவச்சாரியார் என்று அழைக்கப்படுகிறார்.

0: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
1: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நிதி, எல்லாரும் எங்கடா ஓடுறீங்க?
3: ஏலே, உனக்கு மெட்ரு தெரியாதா?
2: என்னாச்சுடா?
3: நம்ம ஊருக்குள்ள காலக்கையும் பூத்துறானா? அவன் ஏதோ சொல்ல போறான். நம்மள வா போய் கேப்போம்.
4: ருட்கா லிம்டா தும்ஸ்கா
2: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
5: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு நினைக்கிறேன்டா.
4: ஆனா
2: அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க. அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் எப்பவும் கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
4: ஆமாங்கக்கா.
6: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
7: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
6: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப 1 விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
7: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
0: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
8: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸோட ட்ரெட்டிங் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸுடன்
0: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்ட

0: கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
1: ஜல் ஜீவன் மிஷன் கா விஷன் சிறப் லோகோ தக் பானி பஹஞ்சானே கா ஹி நஹி ஹை, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹத் படா மூவ்மெண்ட் ஹை. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மெண்ட்

0: ये डिसेंट्रलाइजेशन का, विकेंद्रीकरण का, उसका भी एक बहुत बड़ा मूवमेंट है। ये विलेज ड्रिवन, विमेन ड्रिवन मूवमेंट है।
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நேரம் 9:45.
4: ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. வெற்றி பயணம் 12 ஆண்டுகள். மத்திய அரசின் 12 ஆண்டுகள் சாதனைகள் குறித்து கலந்துரையாடல் நிகழ்ச்சி. பங்கேற்பவர்கள் சமூக சேவகர் பேராசிரியர் முனைவர் ஏ கதலி நரசிங்க பெருமாள், சமூக சேவகர் கல்வியாளர் எஸ் ராதாதேவர் அவர்கள்.
5: ஆகாசவாணி மதுரை வானொலி நிலைய நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த காலை வணக்கங்கள். நாம் தொடர்ச்சியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசினுடைய 12 ஆண்டுகால சாதனைகளை பற்றி, பல்வேறு துறைகளில் நடைபெற்று வருகின்ற வளர்ச்சி பணிகள் குறித்து நாம் பேசி வருகின்றோம். இன்றைய தினம்
6: ரயில்வே துறையில் நாம் மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் நம்ம செஞ்சுருக்கிறோம். நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் நல்லாயிருக்கும். அதில் முதல்ல நம்ம 2014 முன்னாடி ரயில்வே துறை எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது, என்ன மாதிரியான பட்ஜெட் அலோகேஷன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க, என்ன மாதிரியான புதிய ரயில்வே லைனை பற்றி தெரிஞ்சுக்கணும் விரும்புகிறோம் சார்.
5: பொதுவாக உலகத்தில் இந்தியன் ரயில்வேயுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. ஏன்னா இன்றைக்கி கடந்த 10 ஆண்டுகளில் பார்க்குறப்ப ரயில்வேயோட கட்டமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தரம் வாய்ந்த ஒரு கட்டமைப்பு கொடுத்துருக்குறாங்க. நாடு முழுக்க உள்கட்டமைப்பு வசதிகளை தொடர்ச்சியாக ஒவ்வொரு பட்ஜெட் மூலமாக இந்த அரசாங்கம் வந்து மேம்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதேமாதிரி விரிவாக்கம் நகர்பகுதிகளுக்கு, கிராமப்பகுதிகளுக்கு, குறிப்பாக சொல்லப்போனால் காஷ்மீர் போன்ற பகுதிகளுக்கு, லடாக் போன்ற பகுதிகளுக்கு, முழுக்க முழுக்க மலைப்பிரதேசமாக இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்களுக்கெல்லாம் கூட ரயில்வே கட்டமைப்புடைய விரிவாக்கத்தை கொண்டு போயிருக்கிறாங்க. புதிய பாதைகள், புதிய ரயில்வே சேவைகள், ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டமைப்பை மறுசீரமைப்பு பண்ணுறது, இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து ரயில்வேயில் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அதேமாதிரி தகவல் தொழில்நுட்பத்தை கொண்டு வந்திருக்காங்க. பயணிகளுக்கு பல்வேறு சேவைகளை வந்து அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. குறிப்பாக வந்தே பாரத் போன்ற ரயில்களை வந்து நாடு முழுக்க அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கு தகுந்தா போல் ரயில்வே பட்ஜெட்டையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிகரிச்சிருக்காங்க. இன்றைக்கு உலகத்தில் அதிகமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ரயில்வேவாக இந்தியன் ரயில்வே இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால், கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசாங்கம் வந்து இதுக்காக மிகப்பெரிய ஒரு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு நம்ம சொல்லுவோம், இப்போ மிகப்பெரிய ஒரு மூலதனத்தை செலவு செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்ச்சியாக அதிகரித்து வந்திருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி நம்முடைய ரயில்வே பார்த்திங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியடைந்த ரயில்வே அப்படின்ற அளவுக்கு மாறியிருக்கு. சாதாரண மக்கள் குறைந்த கட்டணத்தில் ஒரு போக்குவரத்தை அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் இந்தியன் ரயில்வே தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அந்தளவுக்கு ரயில்வே வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு.
6: முன்னெல்லாம் ஸ்டீம் என்ஜின்லாம் போயிட்டு இருந்தது சார், ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் ட்ரெயின் போகாது, மெதுவாக தான் போகும். ஆனால் இப்போ வந்து எப்படி எல்லாமே எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, மின்மயமாக்கியிருக்காங்கன்றாங்க, அது எந்த அளவுக்கு நடந்திருக்கு?
5: மின்மயமாக்கம் கிட்டத்தட்ட 100%. ஆனால் ஒரு 289 கிலோமீட்டரை தவிர்த்து 99.5% மேலே மின்மயமாக ஆக்கியிருக்காங்க. அதேமாரி மீட்ரு கேஜாக இருந்த இதை வந்து பிராட் கேஜாக வந்து மாற்றிருக்கிறாங்க. இந்த மின்மயம் ஆக்கினதுனால என்ன ஒரு நன்மைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம இப்போ வந்து டீசலை நம்பி முன்னாடி இருந்தோம், இப்போ டீசல் நம்பி இருக்க தேவையில்லை. அதனால் இன்னைக்கு சுற்றுப்புற சூழல் பாதுகாக்கப்பட்டிருக்கு, வேகம் வந்து கூடியிருக்கு, செலவு வந்து கம்மியாக இருக்குது. இது பல மடங்கு வந்து நிதி ஒதுக்கீடு வந்து அதிகரிச்சிருக்காங்க.
6: முன்னாடிலாம் நாங்கள் ஒரு டிக்கெட் புக் பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு பல மணி நேரம் காத்து கிடக்கணும். அப்போவே ஒரு சமயத்தில் டிக்கெட் கிடையாது, அது தட்கள்லாம் சொல்லவே வேண்டாம், கிடைக்கவே கிடைக்காது, ஃபோன் பண்ண முடியாது, நேரடியாக போய் புக் பண்ண முடியாது. ஆனால் இப்போ அது ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்க மாதிரி தெரியுது. அப்படியே ஒரு ஆப்பை திறந்து நம்ம பாட்டு புக் பண்ணுறோம், அது எப்பேற்பட்ட வளர்ச்சியாக இருக்கும்?
5: நிச்சயமாக நிச்சயமாக மேடம், பார்த்தீங்கன்னா இப்போ முழுக்க முழுக்க ரிசர்வேஷன் முன்பதிவு அப்படின்றது ஆன்லைன் சர்வீஸ் கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி வீட்டில் இருந்துக்கிட்டே, கிராமத்தில் இருந்துக்கிட்டு, தோட்டத்தில் இருந்துக்கிட்டே, பயணத்தில் இருந்துக்கிட்டே கூட என்ன செய்ய முடியும், நம்ம ரிசர்வேஷன் பண்ண முடியும், எங்கே வேணாலும் பண்ணலாம். இந்தியாவுடைய எந்த பகுதியிலையும் எந்த

0: ஏசியிலேருந்து எந்த ட்ரெயினுக்கும் ஆன்லைனில் வந்து பண்ண முடியும். அதனால் என்ன இருக்குன்னா, மனித நேரம் மிச்சமாக இருக்குது, செலவு மிச்சமாக இருக்குது, மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய அந்த அலைச்சல் வந்து மிச்சமாக இருக்குது. இருந்த இடத்துலேருந்துக்கிட்டே நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம வந்து ஆப்பில் வந்து புக் பண்ண, வீட்டுக்கே சாப்பாடு கொண்டு வர முடியுது. அந்த வரிசையில் டிக்கெட்டு
1: ரயில்வே ஸ்டேஷன்லயே அவங்களோட சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க,
0: அந்த வசதியும் இருக்கு. டிக்கெட்டோட சேர்த்து நமக்கு சாப்பாடு வேணும்னு சொன்னா கூட அதையும் நம்ம சேர்த்தே புக் பண்ண முடியும். ஐஆர்டிசி ஆப்ல போய் இந்த எல்லா வசதிகளும் அந்த இருக்கு. அதனால இப்ப பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க போறதுனா தெரியுமே, அதுதாங்க கூட்டமே இல்லை. ரிசர்வேஷன் கவுண்டர்ல பாத்தீங்கன்னா கூட்டமே இல்லை, ஏன் எல்லாரும் ஆன்லைன்லயே புக் பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து மேம்பாடு செய்யப்பட்டு இருக்கு மேடம்.
1: அப்புறம் இப்ப ரயில்வே நிலையங்கள்ல பாத்தீங்க, ஒரு விமான நிலையத்துக்கு இணையா இருக்கு, போய் தங்குறது வைக்கிறது அதெல்லாமே வந்து அந்த இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
0: அது நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி விமான நிலையம் எந்த அளவுக்கு உள்கட்டமைப்போட தரத்தோட எல்லா வசதிகளோட இருக்குமோ அதே அளவுக்கு இன்னைக்கு ரயில்வே நிலையங்கள் வந்து மாறி இருக்கு. கிட்டத்தட்ட நான் நாடு முழுக்க ஒரு 1300 ரயில்வே நிலையங்களை மறுசீரமைப்பு என்ற பேர்ல ஒரு பெரிய அளவுல நிதி ஒதுக்கீடு பண்ணி இந்த மத்திய அரசாங்கம் வந்து அதை மாத்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா 160 மேற்பட்ட ரயில்வே நிலையங்கள் வந்து மாத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நவீன காலத்துக்கு தேவை மாதிரி அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொண்டு வராங்க. நம்முடைய மதுரை ரயில்வே நிலையங்களை எடுத்து பாருங்களேன், இப்போ கூட வளர்ச்சி பணிகள் நடந்துட்டு இருக்கு. மிகப்பெரிய அளவில் கட்டமைப்புகள் கொண்டு வராங்க. பயணிகள் தங்குறதுக்கு, அவங்க தூங்குறதுக்கு ஏசி ரூம்ஸு, நார்மல் ரூம்ஸு, ஹோட்டல்ஸு, இப்படி நிறைய வசதிகள், ரெஸ்ட் ரூம்ஸு, அதே மாதிரி அவங்க வயதானவங்களுக்கு அவங்களுக்காக வேண்டிய படிக்கட்டுகள், ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லயும் எஸ்கலேட்டர்ஸ் அந்த அளவுக்கு இன்னைக்கு கொண்டு வந்துருக்காங்க. என்ன காரணம் சொன்னா, இந்த அளவுக்கு நவீனமயமாக்குதல், சர்வதேச தரத்திற்கு இணையான ரயில்வே நிலையங்களாக நம்ம கொண்டு வரணுன்றதுக்காக அம்ரித் அந்த திட்டத்தின் கீழமா அரசாங்கம் வந்து தொடர்ச்சியாக கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க.
1: வந்தே பாரத்ன்றது எல்லா பக்கமும் ஒரே பேச்சா இருக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
0: இப்போ வந்தே பாரத் அப்படின்றது ஒரு நவீன தொழில்நுட்பம் கொண்ட ஒரு ரயில், அனைத்து வசதிகளும் உள்ளடக்கிய ஒரு புதிய ரயில் தான் வந்தே பாரத். மற்ற ட்ரெயினை விட இது வந்து ஸ்பீடு, வேகம் வந்து அதிகம். 11 மணி நேரத்தில் போக வேண்டிய ஒரு தூரத்தை கடக்கிறதுக்கு இந்த ட்ரெயினில் 6 மணி நேரத்தில், அதிகபட்சம் 7 மணி நேரத்தில் கடந்துடலாம். உள்கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக், உள்கட்டமைப்பு எல்லாமே நாம் எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். யாரும் மற்ற ட்ரெயினில் மாதிரி கதவை திறக்கிறது செய்கிறது எதுவுமே இருக்காது. இன்ஜின் ஆப்ரேஷன் கூட பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷனில் ரொம்ப எளிமையான முறையில் இது பண்ண முடியும். நமக்கு ஒவ்வொரு ஸ்டேஷன் வரப்பையும் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. நமக்கு டீ, காஃபி, ஸ்நாக்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஃபுட்டு, அப்போ அந்தந்த நேரத்துக்கு வேண்டிய பயிர் வகைகள், சூப்பு, இப்படி எல்லாமே தொடர்ச்சியாக வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு வசதிகள் கொண்ட ஒரு ட்ரெயின் தான் வந்தே பாரத். இது முக்கிய நகரங்களை இணைக்கக்கூடிய அளவுக்கு இந்த வந்தே பாரத் ட்ரெயினை வந்து இந்த காலகட்டத்தில் அரசாங்கம் வந்து தொடர்ச்சியாக அந்த சேவையை வந்து கொண்டு வந்துட்டுருக்கிறாங்க. நாடு முழுக்க 100 மேற்பட்ட வந்தே பாரத் ட்ரெயின் வந்து இப்போ அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 16 வந்தே பாரத் ட்ரெயின் வெவ்வேறு இடங்கள்லேருந்து, வெவ்வேறு மாநிலங்கள்லேருந்து, பல்வேறு நகரங்களை இணைக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ வந்து உட்காந்துட்டு போகக்கூடிய வந்தே பாரத் ட்ரெயின் தான் இருந்தது. இப்போ வந்து ஸ்லீப்பர் கோச் உள்ள வந்தே பாரத் ட்ரெயின் கூட அறிமுகப்படுத்துகிறாங்க. நம்முடைய ICF, நம்முடைய நாட்டிலேயே உள்ளூர் தயாரிப்போட ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தில் நம்முடைய ஓன் தொழில்நுட்பத்தோட தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு சாதனை சொன்னா இந்த வந்தே பாரத் ட்ரெயினை வந்து சொல்லலாம் மேடம்.
1: உலக அளவில் புல்லட் ட்ரெயின்லாம் விடுறாங்க, நமக்கு அந்த மாதிரி ஏதாவது வருமா?
0: நிச்சயமா மேடம், நமக்கும் நம்ம நாட்டிலயும் அந்த மாதிரியான புல்லட் ட்ரெயின் வரப்போகுது. இப்போ முதல் கட்டமா அகமதாபாத் டு மும்பை அந்த பகுதியில் புல்லட் ட்ரெயின் ஜப்பான் நாட்டுடைய உதவியோடு நம்முடைய இந்த அரசாங்கம் வந்து அந்த பணிகளை மேற்கொண்டு வர்றாங்க. இன்னும் வருகின்ற காலகட்டத்தில் பல்வேறு நாட்டுடைய பல்வேறு பகுதியில் புல்லட் ட்ரெயினை வரப்போகுது. எப்படி இப்படி மெட்ரோ ட்ரெயின் வந்து நாட்டுடைய பல்வேறு பகுதியில் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாங்களோ, இப்போ சென்னையில் மிகப்பெரிய அளவில் மெட்ரோ ட்ரெயின் வளர்ச்சியை நம்ம பார்க்குறோம். இனிமேல் சென்னைக்கு போனாலே மெட்ரோ ட்ரெயினில் போனாலே போதும், சென்னையை முழு சென்னையும் சுற்றி பார்த்துடலான்ற அளவுக்கு ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியுது. அதேமாதிரி எதிர்காலத்தில் மதுரையில், கோயம்புத்தூரில் கூட மெட்ரோ ட்ரெயினோட வளர்ச்சி வரப்போகுது. அதேமாதிரி புல்லட் ட்ரெயின் முக்கிய நகரங்களை இணைக்கக்கூடிய அளவுக்கு அதிவேக புல்லட் ட்ரெயினும் நம்ம நாட்டில்
1: ஒரு ஹை ஸ்பீடு காரிடர்ஸ் சொல்லி கூட கேள்விப்பட்டேன் நான். அது சென்னைக்கும் பெங்களூருக்கு கூட விட போகிறாங்க அப்படின்றாங்க. 3 மணி நேரத்தில் நம்ம பெங்களூர் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
0: நிச்சயமா லாஸ்ட் பட்ஜெட்டில் நம்முடைய ரயில்வே அமைச்சர் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. பயணிகளுடைய நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக

0: இந்த ஹை ஸ்பீடு காரிடார்ஸ் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா காசி டு டெல்லி, அதே மாதிரி ஹைதராபாத் டு பெங்களூரு, சென்னை டு பெங்களூரு, இப்படி பல்வேறு முக்கிய நகரங்களை இணைக்கக்கூடிய ஹை ஸ்பீடு காரிடார் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான நிதி ஒதுக்கீடும் பண்ணியிருக்கிறாங்க. விரைவில் அப்படிப்பட்ட ஒரு ரயில் சேவையை கூட நம்முடைய பயனாளிகள் வந்து பயனடைய போறாங்க.
1: கவச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜியை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. இந்தியாவோட ஒரு முக்கியமான ஒரு சிஸ்டம் அப்படின்றாங்களே.
0: ஆமாமா, அது கவச்ன்றது என்னன்னா ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். முழுக்க முழுக்க அது வந்து இந்திய தயாரிப்பு. இது நாம நம்ம நாட்டினுடைய பயன்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் பல நாடுகளுடைய பயன்பாட்டுக்கு கூட நாம இந்த சிஸ்டத்தில் ட்ரெயினை தயாரித்து கொடுக்குறோம், கோச்சு தயாரித்து கொடுக்குறோம். அந்த அளவுக்கு வேகம் அதிகமாக இருக்கும், திறன் மேம்பாடு வந்து அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ட்ரெயின் தான் இந்த காவாச்சின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடக்ஷன் சிஸ்டத்தில் நடைமுறைப்படுத்துகிறோம்.
1: இப்போ புதிதாக ஒரு ரயில் பாதைகள் போட்டிருக்காங்க சார், அதை நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்.
0: பார்த்தீங்கன்னா ஒரு 31,000 கிலோமீட்டர் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நாட்டினுடைய பல்வேறு பகுதியில் புதிய ரயில்வே சாலைகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஏற்கனவே இருந்த ரயில்வே சாலைகள் ஒரு 45,000 கிலோமீட்டர் வந்து மறுசீரமைப்பு பண்ணி இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பு உள்ள ஒரு ரயில் தடங்களாக மாற்றுறதுக்கு அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுத்து மாற்றியிருக்கிறாங்க. இதனால் என்னாச்சுன்னு சொன்னால் நிறைய புதிய ரயில்வே சேவைகளை நம்ம கொண்டு வர முடிஞ்சது, புதிய ரயில்களை அறிமுகப்படுத்த முடிஞ்சது, புதிய நகரங்களை இணைக்க முடிஞ்சது. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு மதுரையிலேருந்து போடிநாயக்கனூர் முன்னாடி மீட்ரு கேஜாக இருந்தது, இப்போ வந்து அது பிராட்கேஜாக மாற்றி புதிய ரயில்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆரம்ப கட்டத்தில் மதுரை டு போடிநாயக்கனூர் மட்டும்தான் இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா போடிநாயக்கனூர் டு சென்னை வாரத்தில் 6 நாள் ரயில்வே சேவையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கூட கோடை காலத்தில் ஸ்பெஷல் ட்ரெயின்லாம் விட்டுருக்குறாங்க. புதிய புதிய மார்க்கத்திலலாம் அந்த நகரம், ஒரு சிறிய நகரம் வந்து தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதியிலேருந்து இணைக்கப்படுது. அந்த அளவுக்கு புதிய ரயில்வே தடங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க.
1: இந்த சரக்கு ரயில்களும் அதிகரிச்சிருக்கும் இல்லையா, இந்த புது ரயில்வே இது லைன் போடும்போது சரக்கு ரயில்கள் அதிகமாகும். இதனால போக்கு ரயில்கள் அதிகமாகும் போது சரக்குகள் பரிமாற்றம் அதிகமாகும், நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு அது எப்படியெல்லாம் உதவுது?
0: நிச்சயமா மேடம், பொதுவாக இந்தியாவில் சரக்கு போக்குவரத்து ரயில்வே போக்குவரத்துடைய பங்களிப்பு வந்து அதீதமானது. இப்போ கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா 27% அதிகரிச்சிருக்கு சரக்கு போக்குவரத்துடைய இது வந்து அதிகரிச்சிருக்கு. இதனால் என்னென்னா நம்ம நாட்டினுடைய பல்வேறு தொழில் மேம்பாடு வந்து அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி வேகமான ஒரு சேவை கிடைக்குது மக்களுக்கு. உடனே அந்த சரக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய சேவை கிடைக்குது. குறைந்த கட்டணத்தில் இந்த இருக்கக்கூடிய இந்த சேவை கட்டணத்திலேயே குறைந்த சரக்கு சேவை கட்டணம் சொன்னால் அது ரயில்வேயுடைய சேவை கட்டணம் தான். ஸோ அந்தளவுக்கு குறைந்த கட்டணத்தில் கிடைக்கிறதுனால அபரிதமான ஒரு வளர்ச்சி இருக்குது. நம்ம நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் ஒரு முக்கிய பங்காக இருக்குது. இது எப்படி சாத்தியமாச்சுன்னு சொன்னால், இன்றைக்கி பல மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாடு உட்பட பார்த்திங்கன்னா டபுள் ட்ராக்கு ட்ரெயின் ரயில்வே தண்டவாளங்கள் உருவாக்கியிருக்காங்க. சில இடத்துல ட்ரிபிள் ட்ராக் ரயில்வே தண்டவாளங்களாம் உருவாக்கிருக்காங்க. அதனால் சரக்குக்கும் சொல்லி தனி ரயில்வே ட்ராக்கெல்லாம் கூட நாட்டினுடைய பல்வேறு பகுதியில் உருவாக்கியிருக்காங்க. அதனால் அந்த சரக்கு போக்குவரத்துன்றது ரொம்ப அதிகமாக உயர்ந்துட்டுருக்கு, நாளுக்கு நாள் அதனுடைய பங்களிப்பு அதிகரிச்சிருக்கு.
1: ரொம்ப நன்றி சார். உலகத்திலே பெரிய ரயில்வேன்றது, இந்தியன் ரயில்வேன்றது உலகத்திலே பெரிய ரயில்வே சிஸ்டம் அது. இவ்வளவு வளர்ச்சிகள் நாம் அடைந்திருக்கோன்றதை நினைக்கும் போது பெருமையாக இருக்கிறது. இவ்வளவு தகவல்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது வெற்றி பயணம், 12 ஆண்டுகள் மத்திய அரசின் 12 ஆண்டுகள் சாதனைகள் குறித்து கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். பங்கேற்றவர்கள் சமூக சேவகர் பேராசிரியர் முனைவர் ஏ கதலி நரசிங்க பெருமாள், சமூக சேவகர் கல்வியாளர் எஸ் ராதாதேவர் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே வேல்முருகன்.
3: பாரிஜாத பூவே அந்த தேவலோக தேனே, பாரிஜா
4: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
3: வசந்த காலம் தேடி வந்தது.
5: திவ்யா ஒரு நிமிஷம்
6: தயவு செஞ்சு கை விடுங்க.
5: நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்.
6: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் பிளீஸ். எனக்கு பிடிக்கல.
5: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
4: உங்க எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.

0: தொடர்ந்து கேளுங்க. மதுரை பண்பலை 103.3.
1: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவன அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நெல்லை மாவட்டம் புதிய காவல்துறை கண்காணிப்பாளராக திரு விஸ்வேஷ் பாலசுப்பிரமணியம் சாஸ்திரி பொறுப்பேற்றுக் கொண்டார். பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி சேரும் மாணவர்களின் குறைகளுக்கு தீர்வு காண்பதற்கான கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக இருந்த 9 பேரை வாணியம்பாடி வருவாய் கோட்டாட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் மீட்டனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. கரூரிலிருந்து சென்னை வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்தும் லாரியும் மதுராந்தகம் அருகே மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். அமெரிக்க ஈரான் இடையேயான ஒப்பந்தத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப்பும் ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஷ்கியானும் காணொலி காட்சி வாயிலாக கையெழுத்திட்டனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கொலம்பியா அணி 3-1 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. மற்ற ஆட்டங்களில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவையும் கானா 1-0 என்ற கோல் கணக்கில் பனாமாவையும் வென்றன. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்கவிருப்பது என் விருப்பம். ஒவ்வொரு வாரமும் நம்ம காற்றலைகளில் புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை மூன்று நாட்களும் அறிவிப்பாளர்களின் விருப்பமாக என் விருப்பம் கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கு என் விருப்பத்தில் நினைவுகள் பற்றி தான் கேட்க போகிறோம். பாடல்களும் பொதுவாக நினைவுகள் அற்புதமானது இல்லையா, அதுலேயும் மகிழ்ச்சியான நினைவுகள் விலை மதிப்பில்லாதது. நினைவுகள் என்றைக்குமே மறக்காமல் மனதில் தோன்றக்கூடிய நம்ம எண்ணங்கள் தாங்க. ஒரு சில நினைவுகள் எப்போவுமே அழகாக இருக்கும், ஆனால் அது திரும்பவும் நம்ம வாழ்க்கையில் வருமா? அதனால் அதை பத்திரமாக பாதுகாத்து பொக்கிஷமாக வச்சுக்கணும் இல்லையா, அது அவசியமும் கூட. மறக்க முடியாத அந்த நினைவுகள் என்றைக்குமே அழகானது தான்.

நினைவுகளோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது என் விருப்பம். காலத்தின் சுவடுகளில் கரைந்தும் கரையாதவை, கண்ணீரில் நனைந்தும் காயாதவை, வார்த்தைகளில் அடங்காத வண்ணத்து பூச்சியாய் நம் நினைவுகள்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை. பல்வேறு நோய்களுக்கான வாய் சொல்லும் அறிகுறிகள் என்ன? நேரலையில் பங்கு பெறுகிறார் பல் மருத்துவர் எக்ஸ் பெட்ஷி பாமினி அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜி கீதா. நேர்களை உங்கள் சந்தேகங்களை கேட்க அழைக்க வேண்டிய எண்கள் 25:30:170 அறிமுகங்களும், 25:30:171 மற்ற அனைத்து நேர்களும் வரலாம் 04:52 என்ற மதுரையின் முன்னிணைப்புடன். நினைவுகளோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது என் விருப்பம். இறந்த காலம் என்று எழுதிவிட முடியாது, எதிர்காலம் என்று மறந்துவிடவும் முடியாது. எழிலாய் நிறைந்திருக்கும் இதயத்தின் இரகசிய தோட்டமாய் நினைவுகள். தொலைவில் இருந்தாலும் தொடுகையில் மலரும் உறவுகள் மனதின் சுவடுகளில் என்றும் மாறாத நம் இனிய நினைவுகள்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கோம். இது என் விருப்பம். வானவில்லின் வண்ணமாய் வண்ணத்து பூச்சியின் சிறகுகளாய் இதயத்தின் ஆழத்தில் புதைந்திருக்கும் இனிய பசுமையான நினைவுகள்.

நேரம் 10:30. எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மேட்ச்ல ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி தான் கேட்க இருக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சியில இடம்பெற உள்ள திரைப்படம் ரட்சகன் திரைப்படத்திலிருந்து.

ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் இடம்பெற்றுள்ள ரட்சகன் திரைப்படம் 1997 வெளியான ஒரு காதல் அதிரடி திரைப்படம். நாகார்ஜுனா, சுஷ்மிதா சென் இணைந்து நடித்து பிரவீன் காந்தி அவர்கள் இயக்கியுள்ளார். இத்திரைப்படத்திற்கு ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைத்துள்ளனர்.

இன்று காலை 11:00 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் பல்வேறு நோய்களுக்கான வாய் சொல்லும் அறிகுறிகள் என்ன? நேரலையில் பங்கு பெறுகிறார் பல் மருத்துவர் எக்ஸ் பெட்ஷி பாமினி அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜி கீதா. நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கலாம் 25:30, 170 அறிமுக நேர்களும், 25:30, 171 மற்ற அனைத்து நேர்களும், 0452 என்ற முனைநம்பி தொட்டு. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் கேட்டிருக்கும் ஒரு பாட பாடல்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ரட்சகன் திரைப்படத்துல தான் பாடல் கேட்டுக்கிட்டே இருக்கோம்.

நேரம் 10:50 இணைந்திருக்கிறோம் நேர்களை. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியோ. இன்றைய ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் ரட்சகன் திரைப்படத்திலிருந்து பாடல் வரிசையாக கேட்டுட்டே இருக்கோம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் தொடங்கியது. உண்மையான சமூக நீதி அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் தமிழக அரசு செயல்படும் என்றும்

பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்றும் ஆளுநர் திரு அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழக மக்கள் மீது தலா 1 லட்சம் ரூபாய் கடன் சுமையை திமுக அரசு ஏற்றியுள்ளதாக ஆளுநர் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் விஞ்ஞான ரீதியான ஊழல் காரணமாக வருவாய் பற்றாக்குறை அதிகரித்துள்ளதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் நிதிநிலை மோசமடைந்து வந்துள்ளதாகவும் ஆளுநர் தமது உரையில் கூறியுள்ளார். வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நக்சலைட் பிரச்சினையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தாவிக்கு அரசு விளம்பரத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி தாவிக்கு அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். லுபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யசஸ்வினி கோர்படே பிரதான சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் உருகுவேயை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz கண்ணாடி மாளிகை. பல்வேறு நோய்களுக்கான வாய் சொல்லும் அறிகுறிகள் என்ன? நேரலையில் பங்கு பெறுகிறார் பல் மருத்துவர் எக்ஸ் பெட்ஷிபாமினி அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜி கீதா. நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கலாம் 25:30, 170 அறிமுக நேர்களும், 25:30, 171 மற்ற அனைத்து நேர்களும் 0452 என்ற முன்னிணைப்பு தொட்டு வரலாம்.
2: வணக்கம் நேயர்களே, இனிய காலை பொழுதில் உங்களை சந்திக்கிறதுல பெருத்த மகிழ்ச்சி. பல்வேறு நோய்களுக்கான வாய் சொல்லும் அறிகுறிகள் என்ன, இதுதான் இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம், அதே மாதிரி உடல் நோயின் அழகு வாயில் தெரியும். இது இன்னைக்கு தலைப்பாக இருக்கு. இதை பற்றி தான் நமக்கு நிறைய தகவல் சொல்ல வந்திருக்காங்க பல் மருத்துவர் பெட்ஷிபாமினி. வாய் அப்படிங்கிறது பார்த்து பேசுறதுக்கு மட்டுமல்ல, வார்த்தைகள் அழகூட்டுறது மட்டும் கிடையாது, உடலின் ஆரோக்கியம் அதில் சேர்ந்து தான் இருக்குது அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்ல போகிறாங்க. வணக்கம் மேடம்.
3: வணக்கம். வணக்கம்.
2: இன்றைக்கு நிகழ்ச்சியில் வந்து இந்த தலைப்பில் வந்து எல்லோரும் வந்து ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. அப்படி என்னென்ன இருக்குது, என்னென்ன தலைப்புகள் இதை வட்டி மேடம் பேச போகிறாங்க, அதில் கேட்குறதுக்கான ஒரு ஆர்வமும் மக்கள்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். மேம், நீங்கள் வந்து சொன்னீங்க, என் அடிப்படையில் பேசிகிட்டு இருக்கும்போது ஓப்பனாக இது பேசும்போது என்னென்ன அறிகுறிகள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுங்க மேம். அதாவது ஆரம்பத்திலேயே வந்து வாய் பேசுகிறதுல என்ன இருக்கும்?
3: ஓகே, ஒரு வாய் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட நிறத்தின் வழியாக நிறைய விஷயங்களை நமக்கு கன்வே பண்ணும். இன்னொன்று, அதோட ஸ்மெல். நீங்கள் வாய் திறந்து பேசும்போதே அவங்க வாயிலேருந்து எப்படியான ஸ்மெல் வருது, அதை வச்சுமே நம்ம கணிக்க முடியும் இவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படிங்கிறத. இன்னொன்று, வாய்க்குள்ள நாக்கு இல்லை உதடுகள்லேயோ இல்லை உள்ளே இருக்கக்கூடிய அந்த தசை பகுதிகள்லேயோ ஏதோ புண்ணு அல்சரோ ஒரு சிகப்பாக இருக்கிற மாதிரி ஒரு கட்டியோ ஏதாவது ஒன்று பார்த்தோம், நமக்கு அவங்க ஜென்ரல் கண்டிஷனில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்க முடியுமாங்கிறது பார்த்துக்கலாம்.
2: இந்த மாதிரி தான் நிகழ்ச்சியோட ஆரம்பம் இருக்குது. இதை மாதிரி தொடர்ந்து நிறைய தகவல் வரப்போகுது.

0: நிச்சயமா எல்லாரும் இதுக்கான அலைவரிசையில வந்து பேசுங்க. இப்போ ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு பேசலாம்.
1: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
2: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம SMJ செந்தல் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
1: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
2: இச்சலுகை June 15 to July 15 வரை. SMJ செந்தல் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீஸ் அருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
0: பல்வேறு நோய்களுக்கான வாய் சொல்லும் அறிகுறிகள் என இன்றைக்கி கண்ணாடி மாளிகையின் தலைப்பு. மேம் அழகாக ஆரம்பித்தாங்க. ஒரு வாய் அப்படின்னு சொன்னோடனே ஓப்பன்லே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு ஒன்றுன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. மேம் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் மேம். இப்போது
3: ஓகே, இப்போ நான் வாயை திறந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு பேசும்போதே அவங்க நம்ம பக்கத்தில் அருகில் வந்து, அதாவது ரொம்ப ஓப்பன் ஸ்பேஸில் இல்லாமல் ஒரு சின்ன க்ளோஸ்ட் ஸ்பேஸில் பக்கத்தில் பேசும்போது அவங்க வாயிலிருந்து வருகிற அந்த ஸ்மெல் வச்சு நம்ம அவங்களுக்கு என்ன இருக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஒன்று, அவங்களுக்கு வந்து சரியாக அந்த பல் ஒழுங்காக விளக்காமல் இருக்கிறனால வரக்கூடிய ஸ்மெல்லு, காரை படிஞ்சிருக்கனால வரக்கூடிய ஸ்மெல்லு, இல்லைன்னா நிறைய பேர் வந்து டங்கை வந்து ஸ்க்ரேப் பண்ண மறந்துடுவாங்க, டங் க்ளீன் பண்ணுறத மறந்துடுவாங்க. அப்போது அந்த டங்க்கு மேலே படலம் அப்படியே ஒரு படர்ந்துருக்கும், அதனால கூட ஒரு ஸ்மெல் வரும். ஸோ இது பேட் பிரெத், டென்டல் சம்மந்தமாக வரக்கூடிய பேட் பிரெத். லைக் இல்லைனா பூச்சி பற்கள் இருக்கலாம், எதாவது ஈரில் ரத்த கசிவோ இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், அது ஒன்று. அதுக்கப்புறம் ENT, காது மூக்கு தொண்டை, இதில் ஏதாவது ஒரு ஆக்டிவாக ஒரு இன்ஃபெக்ஷன் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் ரொம்ப பேட் ஸ்மெல் வரும் வாய் திறந்த உடனே. இன்னொன்று அல்சர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அல்சர் இருக்கிறவங்களுக்கும் அந்த ஒரு சவர் டேஸ்ட் வரும், அவங்க ஒரு புளிச்ச ஏப்பம் வரும், அவங்களுக்கே ஒரு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ப்ளஸ் நமக்கு நல்ல ஃபவுல் ஸ்மெல்லிங் இருக்கும். இன்னொன்று அன்கண்ட்ரோல்டாக டயபெட்டிஸ் இருக்காங்க வச்சுக்கோங்களேன், சுகர் லெவல் வந்து அன்கண்ட்ரோல்டாக போயிட்டு இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரூட்டி ஸ்மெல் இருக்கும் அவங்களோட வாயில். ஃப்ரூட்டி ஸ்மெல்லாம் நல்ல ஒரு பழுத்த பழத்துக்கு ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்கும். இல்லைன்னா அந்த அசிட்டோன் கேள்விப்பட்டிருக்கீங்களா, நெயில் பாலிஷ் ரிமூவர், அந்த அசிட்டோனோட ஒரு மைல்டு டிஞ்ச் ஆஃப் ஸ்மெல் அவங்க இதில் இருக்கும். இப்படி இருக்குது அப்படின்னா அவங்க சுகர் லெவல் ரொம்ப கூடியிருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று கல்லீரலில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி ஈரப்பதமாக ஒரு அடைச்சி வச்ச ரூமில் ஈரப்பதமாக ஒரு ஃபங்கல் ஸ்மெல்லு, முஸ்டி ஸ்மெல்லுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஸ்மெல் இருந்துச்சுனாலும் அவங்களுக்கு லிவரில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் கண்டறியலாம். இன்னொன்று கிட்னியில், ரீனலில், கிட்னி சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது அவங்க டிப்பிக்கலாக ஒரு அமோனியாக்கல் ஸ்மெல் இருக்கும் அவங்களோட பேச்சு. அமோனியாக்கல் ஸ்மெல்னா அந்த கொஞ்சம் யூரின் ஸ்மெல் அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும்.
0: நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா ரொம்பவே கவனமாக இருக்கணும் போல் இருக்கு. அதில் எல்லோரும் வாய் ஸ்மெல் ஒரு டக்குன்னு ஒரு ஏலக்காயோ ஏதோ ஒன்று போட்டுட்டு அந்த ஸ்மெல்லேருந்து அப்படியே எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. நிச்சயமாக நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது, ஒவ்வொன்றையும் கவனமாக எடுத்துக்கணும் அப்படின்றது தான் இன்றைய நிகழ்ச்சியோட தலைப்பு. இப்போ ஒரு நேயரை சந்திச்சலாம் மேம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்களுடைய கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் நடுக்கமாக இருக்குது, நல்ல இடத்துல இருந்து பேசுங்க. ஒரு இடத்துல அலைவரிசை கேட்குற இதுலேருந்து சரியாக இடத்துல பேசுங்க. ஆ சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க.
4: பல் வந்து இடையில வந்து ஏதாச்சும் சிக்கிக்கிட்டே இருக்குன்னு நான் பல் வலி வந்துருச்சு, அதனால டாக்டர்கிட்ட காட்டினேன், அவங்க வந்து சிமெண்ட் போட்டு அடைச்சிட்டாங்க அந்த ஓட்டை இருக்குன்னு சொல்லி. இப்போ வந்து ஒரு 3 இருக்கு அந்த
0: அவங்களுடைய கவலை வந்து அதா இருக்கு, ஒன்ஸ் நாங்க இது பண்ணிட்டோம் மறுபடியும் எங்களுக்கு அந்த பெயின் வந்துட்டே இருக்கு, இதுல இருந்து எப்படி நாங்க ரிலீஃப் ஆகுதுன்னு கேக்குறாங்க.
3: ஓகேமா, இப்போ நீங்க ஃபில் பண்ணிருக்கீங்க, ஃபில் பண்ணினது அந்த பல்ல வந்து எங்க அந்த பல் ஓட்டை இருக்கு அப்படிங்கிறது முக்கியம். பல்லோட நடுப்பகுதியில் இருக்கு ஒரு ஓட்டை இருக்குன்னா நீங்க ஃபில் பண்ணும்போது அந்த ஃபில்லிங் வந்து ரொம்ப நாள் நல்லா நீடிக்கும். இதே உங்களுக்கு பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள பற்கள் இல்லை, இந்த ஒரு பல்லுக்கு தான் நீங்கள் லோடு கொடுக்குறீங்க, அப்போது ரொம்ப கடிச்சு சாப்பிட அந்த பல்லு தான் யூஸ் பண்ணுறீங்க, இதே வந்து அந்த பல்லில் இருக்கக்கூடிய அந்த சொத்தைனால் வரக்கூடிய ஓட்டை வந்து ஒரு ஓரமாக இருக்குது அப்படிங்கிறபோது ஃபில்லிங்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு டைட் கான்டாக்டோ இல்லை அந்த ஃபில்லிங் பிடிச்சிக்க அந்த தன்மையோ ரொம்ப இருக்காது. அப்போ நீங்கள் உங்கள் பல் மருத்துவர் அணுகி இந்த ஃபில்லிங் வந்துட்டே இருக்குது, இது வேறு ஏதாவது மாற்றிருக்கான்னு கேட்டிங்கன்னா அவங்க அடுத்த வேறு க்ரௌனோ வேறு மேலே ஏதாவது தொப்பி மாதிரி கவர் பண்ணி அந்த பல்லை ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது சாத்தியம் இருக்கான்னு உங்களுக்கு சொல்லுவாங்க.
0: ரொம்ப நன்றிங்க இணைப்பில் வந்ததற்கு, அவங்களுக்கான கேள்விக்கான பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இப்போ ஆரம்பத்திலேயே வந்து நம்ம சொன்னோம் மேம், இப்போ ஒவ்வொரு ஸ்மெல்லையும் வந்து கண்டிப்பாக எல்லாரும் உணருவாங்க, ஆனால் அதை வந்து அவங்க அடுத்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு போவாங்களான்னு தெரியாது.

0: ஒவ்வொரு ஸ்மெல்லும் நீங்கள் சொன்னீங்க, இப்போ கல்லீரலுக்கு ஒரு பிரச்சனைக்குன்னா அல்சருக்கு ஒரு ஸ்மெல்லு, இந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருக்கும்போது இதை எப்போ அவங்க கவனத்தில் வந்து சீரியஸாக எடுத்துக்கணும்?
1: ஓகே, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அவங்க வாயை ஒழுங்காக க்ளீன் பண்ணியிருக்காங்களாங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதை செக் பண்ணிக்கணும். அவங்க டென்டல் சம்மந்தமாக வாயில் ஏதாவது பூச்சி பற்கள் இருக்கா அப்படிங்கிறத அவங்க கட்டாயம் கவனிக்கணும். அதை க்ளீன் பண்ணிட்டாங்க, டங்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க, அதையும் தாண்டி இந்த ஸ்மெல் இருக்குதுன்னா, இப்போது எடுத்த உடனே இந்த நான் ஃப்ரூட்டி ஆர்டர் சொன்னேன் இல்லையா, இது வந்து எடுத்த உடனே இனிஷியலாக உங்களுக்கு சுகர் இருக்கும்போது உடனே உங்களுக்கு அப்படி தெரியாது. சுகர் இப்போ ஒரு 300 மேலே இல்லை, அன்கண்ட்ரோல்டாக இருக்குது. அதுக்கப்புறமும் இன்னும் மேலே போயிட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மெல்ஸ்லாம் வரும். இந்த ஸ்மெல் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் உங்களுக்கு வந்துராது. இப்போது லிவர்லேயுமே உங்களுக்கு ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லாம் இந்த ஸ்மெல் வராது. ஸோ இதில் இப்போது ஆல்ரெடி இந்த டிசீஸில் இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, இன்னும் சீரியஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப டக்குன்னு நம்ம அதை வந்து உணர்ந்து அந்த எந்த டாக்டர்கிட்ட மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்களோ குயிக்காக அவங்க கிட்டே போய் அதை இது இது பண்ணிக்கலாம்.
0: ஒரு எச்சரிக்கையாக தான் இந்த மாதிரி உணர்வுகளை நமக்கு வெளிப்படுது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது அதிலிருந்து வந்து நீங்களே வந்து சில பேர் பேசும்போது அவங்கக்கிட்ட வந்து அந்த மாதிரியான உங்களுக்கு வந்து அது கொடுப்பீங்களா மேம், அட்வைஸ் பண்ணுவீங்களா?
1: ஆமாம். பேஷண்ட் இப்போ ஃபில்லிங்க்கோ இல்லை 6 மாதத்துக்கு ஒருத்தரவ ரெகுலர் செக்அப் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே தெரியும். இப்போது நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம பார்க்குறனால என்ன இவங்களோட இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு நம்மளே அவங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுப்போம். இந்த மாதிரி செக் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு லிவரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை வந்து ஆல்கஹால் பழக்கம் இருக்கா, உங்களுக்கு வேறு ஏதாவது அசோசியேட்டட் ஹேபிட்ஸ் இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுப்போம். இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு டாக்டரை பார்க்குறது உத்தமம். ஒரு லிவருக்குரிய டாக்டரை மீட் பண்ணுங்கள், இல்லை ஒரு கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்டை மீட் பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் வந்து ஒரு ஹிண்ட் கொடுப்போம்.
0: இறுதி நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அறிகுறியும் ஒரு நோய் சொல்லுது அப்படின்ற ஒரு பயம் நமக்கு ஏற்பட வேண்டாம், அது ஒரு எச்சரிக்கை தான், நிச்சயமாக அதிலிருந்து நம்ம வெளிவந்துட முடியும். இப்போ ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நம்ம பேசலாம்.
2: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில் June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகில், ராஜபாளையம்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
0: நேர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறு நோய்களுக்கான வாய் சொல்லும் அறிகுறிகள் பற்றி தான் பல் மருத்துவர் பெட்ஷி பாமி நம்மளோட பேசிகிட்டு இருக்காங்க. லிசனர்ஸ் வந்துட்டுருக்காங்க, அவங்களோட டவுட் கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு நேயரை சந்திச்சலாம் நினைக்கிறேன் மேம்.
1: கண்டிப்பாக.
0: வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: ஆ, சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க?
4: வேதாரண்ய மட்டம் கருப்பம்புளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார்.
0: சொல்லுங்கள், உங்களுடைய கேள்வி என்ன?
4: டாக்டர் மேடத்துக்கு வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
4: அதாவது மேடம், இந்த பல்லு வலிக்குது, பூச்சி பல்லா இருந்தாலும் சரி, சாதாரண வலியா இருந்தாலும் சரி, சில பேர் பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்ல போய் பல்லு வலிக்கு ஒரு செட்டு மாத்திரை கொடுங்க அப்படின்னு வாங்கி சாப்பிடுறாங்க. தற்காலிகமா அந்த வலி வந்து நிக்குது. இதை வந்து அவங்க வந்து ரெகுலர் படுத்துகின்ற போது அது வந்து ஏதாவது கோளாறு ஏற்படுமா பல்லுல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அடுத்தது வந்து இந்த வேர் சிகிச்சை, அது வந்து இன்னைக்கு வந்து பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து பல்லு வந்து தானாக விழுந்துருது மேடம். அந்த விழுந்த பல்லை வந்து நம்ம வந்து பரிமண்டா கட்டுறது எப்படி, அல்லனா வந்து டெம்பரவரி பல்லா எடுத்து மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது எப்படி, இல்ல பரிமண்டாவே அந்த பல்லலையே செட் ஆகணும் அப்படின்னா அது எப்படி பண்ணணும், அது வேறு சிகிச்சை அப்படிங்கிறாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: ஐயா, இன்னைக்கு வந்து நிறைய நிகழ்ச்சியில வந்து நம்ம டென்டல் வந்து நிறைய வேர் சிகிச்சை இதெல்லாம் பத்தி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கேள்வி நீங்க வந்து கேட்க வேண்டியது உங்களுடைய கடமை தான் கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு வந்து இந்த வாயில வரக்கூடிய அந்த மாற்றங்கள் என்னென்ன கொண்டு வருது, அந்த இதுல வந்து வரக்கூடிய நோய் அறிகுறிகளை தெரிஞ்சு நம்ம எப்படி எச்சரிக்கையா இருக்கணும்ன்றது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில போயிட்டு இருக்கு. மருத்துவர் உங்களுக்கான பதில் சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. நன்றி. அவர் வந்து இந்த ஒரு நல்ல கேள்வி கேட்டார் மேம், மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்கி சாப்பிட்றது வந்து இப்போ என்ன மெடிசன்னாலும் போய் வாங்கி சாப்பிட்ற பழக்கம் வந்து மக்கள்கிட்ட இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைச்சிட்டே தான் வர்றாங்க. நம்ம நிகழ்ச்சியில் கூட நிறைய சொல்லிகிட்டே இருக்கோம், நம்ம ஒவ்வொரு மருத்துவரும் அதைத்தான் சொல்லுவாங்க. அது நீங்கள் என்ன மேம் சொல்கிறீங்க?
1: அது கட்டாயம் பண்ணக்கூடாத ஒரு விஷயந்தாங்க. ஏன்னா ஒரு நீங்கள் உங்கள் மருத்துவரை அணுகும்போது அவங்க உங்ககிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு செல் எல்லாருக்கும் எல்லா மாத்திரையும் கொடுத்துட முடியாது. இது வந்து நீங்கள் ஒரு ஃபார்மசியில் போய் கேட்கும்போது அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு ஒரு வலி மாத்திரையாக வலி மாத்திரையை கொடுத்துருவாங்க. இதே நீங்கள் ஒரு பல் மருத்துவரை நீங்கள் அணுகிறீங்க அப்படின்னா அவங்க இது உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா

0: உங்களுக்கு ஒவ்வாமை இருக்கா? சில மாத்திரை, சிலருக்கு அலர்ஜியாக இருக்கும், அது இருக்குதா? இல்லை என்ன, எதனால இந்த வலி வந்திருக்குது? ஈரில் பிரச்சனையா இல்லை பல்லில் பிரச்சனையா? அதே தெரிஞ்சுக்கிட்டு, இல்லை பல்லு கடியில் ஏதாவது கட்டி இருக்கும், சிஸ்ட் இருக்கும், நீர் கட்டி இருக்கும், அது பின்னரா லேட்டராக வந்து உங்களுக்கு கேன்சர் கட்டியாக கூட மாற அளவுக்கு சிவியரான கண்டிஷன்ஸ் இருக்குது. அது நமக்கு தெரியாமல் வெறுமனே நம்ம மாத்திரைகள் மட்டும் வாங்கி போட்டுகிட்டே இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு மூடி மறைக்குது உங்கள் டிசீஸை. இப்போ யாரோ ஒருத்தங்க கண்டுபிடிக்க விடாமல் அது மூடி மறைச்சிக்கிட்டே இருக்குது. ப்ளஸ் இந்த மாத்திரை உங்களுக்கு கெடுதல் பண்ணுது, அந்த மாத்திரை வந்து கெடுதல் பண்ணுது. உள்ளே என்ன மெயின் ரீசன் இருக்கோ அதை நீங்கள் கண்டுபிடிக்க தவறிடுறீங்க. அதுதான் முக்கியமான ட்ராபேக்காக நான் நினைக்கிறேன்.
1: ஓ, கண்டிப்பாக அந்த மாதிரியான மெடிசன்ஸை நீங்களாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த வாய் சொல்லும் அறிகுறிகள் என்ன அப்படின்றதுல இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க மேடம். ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருக்காங்க. இன்னும் வந்து ஒவ்வொரு நிறங்கள் கூட ஒவ்வொரு எச்சரிக்கை தான் அப்படின்றதான் நிகழ்ச்சியில் போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம் நினைக்கிறேன் மேம்.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: ஃபர்னிச்சர்க்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: पता है जो नॉर्थ ईस्ट कभी दूर लगता था वो हमारे दिलों के और करीब आ गया है पिछले 12 सालों में, जब से नॉर्थ ईस्ट के नेशनल हाईवे की लंबाई बढ़कर 16,200 किलोमीटर हुई है, सिक्किम और अरुणाचल को पहली बार एयर कनेक्टिविटी मिली है, तब से नॉर्थ ईस्ट से दूरियां घटी हैं।
3: नॉर्थ ईस्ट अब दूर नहीं रहा, नॉर्थ ईस्ट अब दिल के भी पास है, दिल्ली के भी पास है।
2: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के।
4: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், முழுவசந்தை அருகில், ராஜபாளையம்.
5: మీకు తెలుసా, భారత ప్రభుత్వం చిన్న ఔత్సాహిక పారిశ్రామికవేత్తలకు పూచికత్తు లేకుండానే 40 లక్షల కోట్ల రూపాయలకు పైగా ముద్రా రుణాలను అందించింది. అది కువైత్ లాంటి దేశ జీడిపికి దాదాపు 3 రెట్లు.
3: కరోడో చోటే ఉద్యమియో కో ముద్రా యోజన సే లోన్ మిలా, ఉనే ఆజ్ మహసూస్ హోతా హై కి డెమోక్రసీ కెన్ డెలివర్.
5: 12 సంవత్సరాల విశ్వాసం, అభివృద్ధి, ప్రజా సంక్షేమం.
6: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9, நாம கேட்டுட்டு கண்ணாடி மாளிகை இன்னைக்கு.

0: கண்ணாடி மாளிகையில் பல்வேறு நோய்களுக்கான வாய் சொல்லும் அறிகுறிகள் என்ன? பல் மருத்துவர் பெட்ஷி பாமணி தான் நம்மளோட பேசிகிட்டு இருக்காங்க. மேம், ஆரம்பத்தில் ஒரு சின்ன சின்ன அறிகுறிகள்லாம் என்ன இருக்கும் அந்த மாதிரி சொன்னீங்க. இப்போது அந்த நிறங்களுக்கு போகலாம் மேம். என்னென்ன நிறங்கள், என்னென்ன நோய்க்கான அறிகுறிகள் அப்படின்னு சொல்லுங்கள். பொதுவாக வந்து சாதாரணமாக ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் மக்களுக்கு, வாய் வந்து ரொம்ப வெள்ளையாக இருக்கிறது, வெளுத்து போயிருக்குது அப்படின்னு மட்டும் எங்களுக்கு தெரியும். இன்னும் இதில் என்னென்னலாம் இருக்குது மேம்?
1: ஓகே, இப்போது சாதாரணமாக வாயில் கலர்னோன்னு நம்ம நாக்கு தான் முதலாவது செக் பண்ணுவோம். நாக்கு நல்ல சிவப்பாக இருந்தால் நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், நல்ல எல்லா ஊட்டச்சத்து நமக்கு நிறைவாக இருக்குது, ஹீமோக்ளோபின் கண்டென்ட் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிப்போம்.
0: அப்படிதான் நினைக்கிறோம்.
1: ஆ, பட் நாக்கு நல்ல செக்க செவேன்னு நல்ல மிருதுவாக சாஃப்டாக இருக்குன்னா உங்களுக்கு சத்துப்பாடு குறைவு இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஊட்டச்சத்து குறைவு இருக்குன்ட்டு விட்டமின் B12 இல்லைனா ஃபோலிக் ஆசிட், முக்கியமாக விட்டமின் B12 குறைவில் தான் இப்போ செக்க செவேன்னு இருக்கும். ப்ளஸ் நாக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும்.
0: அப்போ எப்போ ஒரு ஒரு அடிப்படையான ஒரு நாக்கோட கலர் அப்போ எப்படி தான் இருக்கும்?
1: ஒரு மைல்டு பிங்கில் இருக்கணும், ஒரு பிங்க், அந்த சிவப்பாக மாறக்கூடாது, மைல்டு பிங்காக இருக்கணும். உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்காது, அதில் குட்டி குட்டியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன அந்த டேஸ்ட் பட்ஸ் தெரியும்,
0: அரும்புகள் இருக்கு.
1: ஆ, அது தெரியலை அப்படிங்கும்போது ஸ்மூத்தாக இருக்கும். இந்த டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் இருக்காது விட்டமின் B12 டெஃபிஷியன்சிலலாம் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இருக்காது. அது ஏன் அப்படின்னா விட்டமின் B12 அண்ட் ஃபோலிக் ஆசிட் அந்த சத்துலாம் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு டிஎன்ஏ ஃபார்ம் ஆகிறதுக்கும் இந்த செல் டேர்ன் ஓவர்னு ஒன்று இருக்குது, மேலே டங்க் மேலே இருக்கக்கூடிய செல்கள் புதிதாக உருவாகிட்டே இருக்கிறதுக்கு முக்கியமான சத்துக்கள் இது. ஸோ இது இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு அந்த டேஸ்ட் பட்ஸே உருவாகாது, அப்போ உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும், அந்த பேப்பிலாவே இருக்காது, டீபேப்பிலேட்டட் அப்படின்னு சொல்லுவோம், பேப்பிலாவே இருக்காது டங்கில், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், செக்க செவேன் இருக்கும்,
0: ஒரு வலுவலுன்னு ஒரு சிகப்பு கலர் இருக்கும் அப்படின்ற.
1: ஆமாம், ஒரு பேர்னிங் சென்சேஷனோட கூட இருக்கும். அப்படிங்கப்போ நீங்கள் கட்டாயம் உங்களுடைய B12 நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். இப்போ B12 வந்து வெறும் என்ன சொல்கிறது, வாய்க்கு வாயோட இதில் காமிக்குது. இருந்தாலும் இதில் முக்கியமாக நீங்கள் என்ன நோட் பண்ணால் உங்களுடைய மென்டல் ஸ்டேட்டை வந்து கொஞ்சம் டிப்ரெஸ் பண்ணும். எப்போவுமே ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, ஒரு ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க, உங்கள் நரம்பு மண்டலத்தையே அது ஒரு மாதிரி ஸ்லக்கிஷ் ஆக்கிரும். ஸோ இந்த அப்படி அந்த டைம் அப்படி இருந்தால் கூட நீங்கள் உடனே உங்கள் விட்டமின் B12 செக் பண்ணிக்கணும்.
0: கண்டிப்பாக, நிச்சயமாக இது வந்து நேயர்களுக்கு ஒரு புரியும்படியான தகவலாக தான் இருந்திருக்கும். இயல்பான நிறம் என்பது வேறு, சிவந்து காணப்படுவது வேறு அப்படின்னு மேடம் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு இணைப்பில் காத்திருக்கும் நேயரை சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். நீங்க யார், எங்கிருந்து பேசுறீங்க சொல்லுங்க?
2: சிறப்பு விருந்தினர் அம்மாவுக்கு வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க சார்.
2: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்ன குழந்தைநாதன்.
0: சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன?
2: என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சின்ன வயதுலயும் பிள்ளைங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சொத்தப்புள்ளு சொல்லக்கூடிய ஒண்ணு வருது. அடுத்தது வயதானாலும் பாத்தீங்கன்னா என்னன்னா, டாக்டர் உங்களை மாதிரி டாக்டர் என்ன செய்யறாங்கன்னா, நீங்க சின்ன வயசுல வெள்ளம் தந்துருப்பீங்க, அதை தந்துருப்பீங்க, அதனால பல்லு போயிருச்சுன்னு சொல்றாங்க.
0: வெள்ளம் சாப்பிட்டதுனால சொல்லிருக்க மாட்டாங்க, சரியா அதை வந்து கிளீன் பண்ணாதனால வந்திருக்குன்னு சொல்லிருப்பாங்க. சாப்பிடக்கூடாதுன்னு யாராவது
1: சொல்லலாம்
2: இல்ல டாக்டர்? ஆமா, வெள்ளம் சாப்பிட்டீங்க அதனாலதான் வந்துச்சு அப்படின்றாங்க. அந்த சொத்து பொருளுக்கு என்ன காரணம்? அது சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தவறான பொருட்கள் சாப்பிடறதுனால வருதா, அதால பின்னாடி இந்த வயதானதுக்கு அப்புறம் அந்த பல்லு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தூள் தூளா போகக்கூடிய நிலைமை வருது. அப்புறம் பாத்தீங்கன்னா பல்லு உடையக்கூடிய சூழ்நிலை வருது. அந்த ரெண்டு பல்லு ரெண்டாவது எடுத்ததுக்கு அப்புறம் வயதானது கூட இத்தனை வயசுல தான் பல்லு கட்டலாமா, இல்ல கட்ட முடியாதா, இல்ல இந்த செட்டு பல்லு தான் வச்சுக்கலாமா எப்படின்னு கொஞ்சம் இலக்கமான சொல்லுங்க. நான் குழந்தைநாதன் கேட்டேன்.
0: அடுக்கடுக்கா கேள்விகள் இருக்கு, ஆனா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: கேள்விக்குமான பதிலும் கூட சேர்த்து சொல்லிடுவோம். ஒரு டேக் ஹோம் மெசேஜாவும் இருக்கும் நேயர்களுக்கு. என்னன்னா, எல்லாரும் கண்ணாடி பார்த்து பல் விளக்கணும். அது ஒரு முக்கியமான ஒரு ப்ராக்டிஸாக நம்ம கொண்டு வரணும். காலை இரவு ரெண்டு வேளை பல் விளக்கணும், முக்கியமாக கண்ணாடி பார்த்து நம்ம பல் விளக்கணும். அப்போது ஸ்டார்டிங்லேயே நம்ம என்னென்ன பிரச்சனை நம்ம வாயில் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருவோம். இல்லைன்னா நீங்கள் ஒரு கூச்சமோ வலியோ வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க நம்ம வாயில் எந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு. கண்ணாடி பார்த்து விளக்கும்போது நீங்கள் டங்கை க்ளீன் பண்ணுறதே மிஸ் பண்ண மாட்டீங்க. அதையும் பண்ணிடுவீங்க, க்ளீன் பண்ணிடுவீங்க. இனிஷியல் ஸ்டேஜில் நான் சொன்ன மாதிரி டங்லேயோ வேற எங்கேயோ ஏதாவது சின்ன கலர் சேஞ்சோ ஏதாவது இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
0: நம்ம மக்கள் அப்படி பண்ண மாட்டாங்க. இங்கே நடந்து அடுத்த வீட்டில் போய் பேசிட்டு அங்கே துப்பிட்டு இங்கே வந்து திருப்பி வீட்டுக்கு வரதுக்குள்ள ப்ரஷ் பண்ணுறதே மறந்து கூட போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நடந்துகிட்டே வந்து ப்ரஷ் பண்ணுறவங்களும் இருக்காங்க.
1: இது 2 மினிட்ஸ்

0: எக்ஸாம்பிள், அதிகப்படியான பல் துளக்குதலும் உங்களுக்கு தேவையில்லை, அவசியமற்றது. பல்லை வந்து நீங்கள் தேய்ச்சே ஸ்பாயில் பண்ணிடுவீங்க, அதுவும் பண்ணக்கூடாது. சாஃப்ட் ப்ரஷிங் 2 மினிட்ஸ் தான், காலையில் 2 மினிட்ஸ், நைட்டு 2 மினிட்ஸ். ஒரு கண்ணாடி முன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்து தெரிஞ்சு அதை பண்ணணும். அது டங் கிளீனிங். அதுக்கப்புறம் ஃப்ளாசிங்னு ஒரு முறை இருக்குது. நம்ம ஊரில் நிறைய பேர், என்கிட்ட வர பேஷண்ட்ஸுமே நிறைய பேர் சொல்லியிருக்கிறது என்னென்னா, பல் ரெண்டு பல்லுக்கு நடுவில் சாப்பாடு சிக்குது. இதுதான் முக்கியமான கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். ஏன்னா வயசு ஆக ஆக பல் கொஞ்சம் மூவ் ஆகும், உங்களுக்கு ஃபியூ மில்லிமீட்டர் மூவ் ஆகும்போது எல்லா பல்லுக்கு நடுவிலையும் ஒரு சின்ன கேப் உருவாகிறது இயற்கை தான், இதை நம்ம தவிர்க்க முடியாது. இதுக்கு தான் ஃப்ளாசிங்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ வாட்டர் ஃப்ளாசிங் இருக்குது, இல்லை டென்டல் ஃப்ளாஸ், ஒரு வேக்ஸ் கோட்டடான ஒரு த்ரெட் மாதிரி ஒன்று இருக்கும், அதை ரெண்டு பல்லுக்கு நடுவுலையும் விட்டு என்ன சாப்பாடு சிக்கியிருக்கோ அதை எடுத்து விட்டுறது தான் டென்டல் ஃப்ளாசிங். இது பண்ணும்போது வாயில் இருக்க கிருமிக்கு நீங்கள் சாப்பாடே கொடுக்கல, ஸோ சாப்பாடு அங்கே தங்கவே தங்காது. நீங்கள் க்ளீன் பண்ணிடுறீங்க. அப்பப்போ க்ளீன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஒரு நாளைக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணால் போதும். அதாவது நைட் தூங்குறதுக்கு முன்னால், பல் விளக்கிறதுக்கு முன்னாடி அந்த டென்டல் ஃப்ளாசிங்கை பண்ணிட்டீங்கன்னா வாய் சம்மந்தமான இவர் சொன்ன அந்த பிரச்சனை எதுவுமே வராது. நீங்கள் எது வேணாலும் சுவைத்து சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும். ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடவோ, வெள்ளம் சாப்பிடவோ, இனிப்பு சாப்பிடவோ எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அதை ஒரு லிமிட்டில் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுட்டு அவங்க பல்ல இந்த மாதிரி நல்ல பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு ப்ரஷ் பண்ணி சுத்தமாக வச்சுக்கிட்டாங்கன்னா, இவர் சொன்ன மாதிரி ப்ராப்ளம், பல் பொச்சு பூச்சி அரிக்குது, பல் உடஞ்சி போகுது, திருப்பி பல் கட்டணும் அந்த அவசியம் இருக்காது.
1: ஒரு கேள்வி, அதாவது 6 to 60 வரைக்கும் ஒரே குவெஸ்டனை கொண்டு வந்துட்டார் ஐயா.
0: அப்புறம் இந்த கருப்பு நிறத்தை பற்றியும் கேட்டார். கருப்பு நிறம் முக்கியமாக ஒன்று, இந்த பொருள் ஓரல் ஹைஜீன் நல்லா பண்ணலை அப்படின்னாலும் இப்படி இருக்கும். இதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கேன் மேடம், ஆனாலும் எனக்கு கருப்பாக இருக்குது அப்படின்னா, அடுத்து அவங்க ஏதாவது டொபேக்கோ ஏதாவது சாப்பிட்றாங்க, லைக் வெத்தலையோ ஏதோ ஒரு விதமான பாக்கு புகையிலே ஏதோ எடுத்துக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை ஸ்மோக் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இந்த ரெண்டுலேயும் முக்கியமாக இது தெரியும். இல்லைனா அவங்க சாப்பிட்ற ஏதாவது மெடிசன்ஸ், அயன் டானிக்கோ சப்ளிமெண்ட்ஸோ இதாக சாப்பிடும்போது அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு உடனே வாயை கொப்பளிக்கிறது இல்லை டங்கை க்ளீன் பண்ணுறது அதை பண்ணணும். அப்போ வந்து நாக்குலேயோ பல்லுலேயோ அந்த கலர் வந்து ஒட்டிக்கொள்ளாது.
1: ஏன்னா எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்கு மேம், அது அந்த அயன் டானிக் சாப்பிட்டா பல் வந்து எங்களுக்கு கருப்பாயிரும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சொன்ன முறைகளை கடைபிடிச்சோன்னா கண்டிப்பாக அந்த நேரம் நமக்கு
0: ஓரளவுக்கு தவிர்க்கலாம்.
1: இப்போ இனிப்பில் காத்திருக்கும் அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், என் பேர் சங்கீதா, மதுரையில இருந்து.
1: சொல்லுங்க சங்கீதா, உங்க கேள்வி.
2: உதட்டு ஓரத்துல வந்து சில கொப்பளங்கள் வருது, அது மாதிரி வாயை திறக்கும் போது வாய் திறக்க முடியாம இருக்கு, அதுக்கும் இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கும் எதுவும் சம்பந்தம் இருக்குங்களா மேடம்?
0: ஓகே, மேல் உதடும் கீழ் உதடும் இந்த மீட் பண்ற அந்த ஜங்ஷன்ல சொல்றீங்க, இது வந்து முக்கியமா வந்து உங்களுக்கு சலைவா தங்குறனாலமா, வாயில வந்து எச்சில் சுரந்துட்டே இருக்குதுல்ல, அந்த எச்சில் அந்த இடத்துல தங்கிட்டே இருக்கும்போது அங்கே சில கிருமிகள் மல்டிப்ளை ஆகி அங்கே ஒரு வெடிப்போ இல்லை ரத்த கசிவோ இல்லை கொப்பளங்களோ வருது. இப்போ நீங்கள் உதட நல்லா மூட முடியுதா அப்படிங்கிறது பார்க்கணும். இன்னொன்று, உங்கள் பல் கொஞ்சம் எத்திட்டு இருக்கா, பல் எல்லாம் சரிவர உள்ள போகுதா, உதடு மூடுறதுல பிரச்சனை இல்லை அப்படின்னான்னு பார்க்கணும். இன்னொன்று, நைட்டு நீங்கள் தூங்கும்போது கொரட்டை விடுற பழக்கம் இருக்கா, இல்லை வாயை திறந்துட்டு தூங்குற மாதிரியான ஒரு கண்டிஷன் இருக்காங்கிறத உங்கள் வீட்டில் யாருக்கிட்டையாவது நீங்கள் சொல்லி தெரிஞ்சுக்கணும். இப்போ நைட்டு நீங்கள் வாயை திறந்துட்டே தூங்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் சலைவா அந்த சைடு வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போவும் அந்த நைட் ஃபுல்லாக சலைவா அந்த இடத்துல கோத்துருக்கும் போது அதில் கிருமி ரொம்ப வளர்ந்து அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்.
2: அப்போ மேடம், இந்த கீழ் உதட்டுல பல்லோட இதுக்குல அந்த இடத்துல வந்துட்டா கொப்பளம் வந்ததுன்னா அது அல்சருக்கான அறிகுறிங்களா?
0: கீழ் உதடுல உள்பக்கமா, உதடுக்கு உள்பக்கமா, உள்பக்கம்
2: பல்ல ஒட்டி.
0: ஓகே, இப்போ நீங்கள் அப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு கொப்பளம் மாதிரி இருந்துட்டு அதை வெடிச்சு ஒரு அல்சர் மாதிரி ஆயிருது, ஒரு புண்ணு மாதிரி ஆயிருது, அப்படி தானே? ஓகே ஓகே, புண்ணு இருக்குது, அதை சுற்றி ஒரு ரெட் கலர் மார்க்கிங் மாதிரி இருக்கு, ஒரு ரெட் பார்டர் இருக்கு அப்படின்னா சத்து குறைபாடு தாம்மா.
2: வெள்ளை கலர்ல இருந்துக்குது மேம்.
0: ஓகே, வெள்ளை கலர்ல இருக்கு. ஓகே, அப்போ ஒரு எவ்வளவு நாளா இருக்கு உங்களுக்கு இது?
2: குழந்தைக்கு இருக்கு மேம், ஒரு 2 நாளா இருந்தது.
0: ஓகே, 2 நாளா இருந்தா ஒண்ணும் பிரச்சனை. வயசு என்னமா குழந்தைக்கு?
2: 3 வயசு
0: ஆகுது. ஓகே, இது வந்து குழந்தைக்கு எதனால ஏற்பட்டிருக்கும்னா, சில குழந்தைங்களுக்கு வெள்ளம் அந்த மாதிரி சில சாப்பாடு உணவுப் பொருட்களில் அலர்ஜி இருக்கும். அலர்ஜிங்கிறத விட வெள்ளம் சாப்பிட்ட ஒரு சின்ன பொண்ணு, அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒரு பட்டர் வெண்ணெய் ஏதாவது நீங்கள் தடவி விட்டுக்கலாம், நீங்கள் வீட்டில் பார்த்துக்கலாம். இல்லை ஒரு வாரமாக இருக்குது, ரொம்ப தொல்லையாக இருக்குன்னா நீங்கள் கட்டாயம் ஒரு பீடியாட்ரிக் டென்டிஸ்ட்டை பார்த்து நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். இன்னொன்று, ப்ரஷ் பண்ணும்போது குழந்தைங்க எங்கேயாச்சும் குத்திப்பாங்க, அது ரொம்ப மைல்டாக தான் இருக்கும், அந்த ப்ரஷ் ரொம்ப சாஃப்டாக ஜஸ்ட் டச் பண்ணியிருக்கோம், ஆனால் அவங்களோட ஓரல் மியூக்கோஸா அதை உள்ள இருக்கக்கூடிய சதை பகுதியெல்லாம் ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கிறனால ஒரு ப்ரஷ்ஷோட சின்ன அழுத்தம் கூட தாங்காமல் அந்த இடத்துல கொஞ்சம் புண்ணாக இருக்கும். 2 நாள் தான் இருக்குன்னா நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் அந்த குழந்தைக்கு டாப்பிக்கெல்லாம் நீங்கள் வீட்டிலே நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். 1 வாரம் இருக்குது அப்படின்னா, ஒரு இல்லை 2 வாரம் இருக்குது, 2 வாரத்துக்கு மேலே இருக்குன்னா நீங்கள் கட்டாயம் நீங்கள் மருத்துவரை பார்க்கணும்.
2: நன்றி மேம்,
0: தேங்க்யூ.
1: ஒரு நெடிய

0: பதில் தான் மேம் இது நிச்சயமாக. எல்லாருக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த கொப்பளங்கள் வருது பார்த்தீங்கன்னா, சில நேரம் நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன எங்கேயாவது ஒரு உணவு சாப்பிட்ருப்போம், அப்போ வந்து அந்த ஒரு வாயில் ஒரு அழுத்தமான ஒரு உணர்வு இருக்கும். இந்த மாதிரி கொப்பளங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அந்த அப்புறம் வந்து கடவாயில் வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொப்பளங்கள் வரும். இதெல்லாம் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கலாமா மேம்?
1: கடவாயெல்லாம் கடவாய்ப்பல் பின்னாடி
0: இந்த பக்கங்களில் இந்த கொவடுகள்னு சொல்லுவாங்க, அதில் கூட சில நேரம் ஒரு ஒரு வலி இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். இந்த பல்லோட அழுத்தமா அதெல்லாம்
1: அது வந்து வயசாக ஆக சில பல்கள் வந்து ஷார்ப்பாக இருக்கும். அதே நீங்கள் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணணும். பல் விளக்கிட்டு நீங்கள் கை வச்சே நீங்கள் வாய் ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும். உங்கள் நாக்கு மேலே ஏதாவது அப்னார்மலாக ஸ்ட்ரக்சர் தெரியுதா, இல்லை எங்கேயாச்சும் கட்டியாக இருக்குதா அப்படின்னு கை வச்சு ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். அந்நேரம் உங்கள் பல்லையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும், ஏதாவது பல் ஷார்ப்பாக இருக்கா. சில பல் வந்து ஷார்ப்பாக இருக்கும், அது நம்ம பேசும்போதோ இல்லை தூங்கும்போதோ அந்த பல் வந்து அந்த சதையில் பட்டு அந்த இடங்கள் வந்து உங்களுக்கு புண்ணாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, தொடர்ந்து அந்த இடம் ஒரு ஆய்வுக்கு உட்பட்டு அதனால் நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
0: அதை நம்ம சரி பண்ணிக்க முடியுமா?
1: அப்போ நீங்கள் மருத்துவரை அணுகுனீங்கன்னா அந்த டூத்தை வந்து உங்களுக்கு ஸ்மூதன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஷார்ப்பாக இருக்கக்கூடிய எட்ஜஸ் ஸ்மூத் பண்ணுவாங்க. மைல்டாக ஸ்மூத் பண்ணால் போதும்னா விட்டுடலாம், இல்லை அதுக்கு மேலே ஏதாவது தொப்பி போடணும், இல்லை ஏதாவது ஃபில்லிங் மெட்டீரியல் வச்சு அதை கரெக்ட் பண்ணணும்னால அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் கட்டாயம் மருத்துவரை அணுகணும்.
0: கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும், கேட்கலாம். இப்போ ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பேசுவோம்.
2: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவரை யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தில்மகன் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சேதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
3: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி இச்சலுகை June 15 to July 15 வரை மட்டுமே. SMJ செந்தில்மகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்திசரியில், பொன்மேனி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூலவீதி மதுரை.
4: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
5: பரிவார் கோர் மில்தா ஆத்ம சம்மான் பட் ஜாத்தா அப்னா வர்த்தமான் சுதாரணை கே சாத் ஹி பெஹத்தர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
4: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: நிச்சயமாக ஒரு புன்னகை அழகாக இருக்கணும்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த அழகு அந்த புன்னகையில் வெளிப்படும், இல்லைன்னா அதில் ஒரு விதமான வருத்தம் தான் இருக்கும். மேம், நிறங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே நிறைய மக்கள் வந்துட்டாங்க, நிறைய கேள்வி கேட்டாங்க. ரெண்டு நிறங்கள் சொன்னீங்க, கருப்பு சொன்னீங்க, அப்புறம் சிகப்பாக இருக்கிறதுக்கானது சொன்னீங்க. வேறு என்னென்ன நிறங்கள், என்னென்ன அறிகுறிகள் சொல்லுது மேம்?
1: ஓகே, இப்போது ஒரு மஞ்சள் நிறம், அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், மஞ்சள் காமாலையோட இனிஷியல் ஸ்டேஜஸ். இல்லைன்னா இந்த லிவர் சம்மந்தமான ஏதாவது பிரச்சனைகள்னால கூட எல்லோ கலர் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது ஒரு கலர். இன்னொன்று முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, சின்ன பிள்ளைங்களில், சின்ன பிள்ளைங்க அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டங்கை நம்ம வந்து கவனிக்கணும்.
0: ப்ளூ ப்ரஷ் பண்ணவே விட மாட்டாங்களே.
1: ஆமாம், அவங்கள சமாதானப்படுத்தி எப்படியாவது விளையாட்டு காட்டி நம்ம அதை செக் பண்ணி தான் ஆகணும். நாக்கு நீட்ட சொன்னாலும் நீட்டுவாங்க. இப்போ என் பேஷண்ட் கிளினிக் வராங்க அப்படின்னா, அந்த ஒரு டைகர் எப்படி வாய் திறக்கும் அப்படின்னு சொன்னால் உடனே அவங்க அதை பண்ணி காட்டுவாங்க. நம்ம டெக்னிக்காக அவங்கள்ட்ட அதை வாங்கிக்கணும், அவ்வளோதான். ஓகே, இப்போது ஒரு ப்ளூ கலரில் இருக்குது, ப்ளூனா நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த அப்படி ஒரு ப்ளூவை நீங்கள் கற்பனை பண்ணக்கூடாது. ஒரு மைல்டர் அந்த இந்த பேலாக நார்மலாக நம்ம டங் பேல் கலரில் இருக்குது, அதில் ஒரு ப்ளூ கலந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மைல்டர் ப்ளூ. ஓகே, அப்படி இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு ஏதோ ஆக்சிஜன் குறைபாடு இருக்குது, ஒரு லங்ஸில் ஏதோ பிரச்சனை, இல்லை ஹார்ட்டுனால வந்து அந்த ஆக்சிஜனை ஃபுல்லாக சப்ளை பண்ண பம்ப் பண்ணி ஆக்சிஜனை ஃபுல்லாக நம்ம எல்லா பிளட் செல்ஸ்க்கும் சப்ளை பண்ண முடியலை அப்படின்னா, ஆக்சிஜன் கம்மியாக இருக்குன்னா ஒரு சின்ன ப்ளூயிஷ் டிஞ்ச் தெரியும். இதே வந்து ரத்த ஓட்டமே சரியில்லை, அதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, பிளட் வெசல்ஸில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, ரத்த ஓட்டம் சரியில்லைன்னா கொஞ்சம் பர்ப்ளிஷாக மாறும். ஸோ இந்த ரெண்டும் ரொம்ப வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான

0: வருது. சின்ன குழந்தைங்களில் வந்து கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், பிறவியிலே ஏதாவது ஓட்டை இருக்கும், ஏதாவது ஒரு சின்ன வேல்வ் டிஃபெக்ட் இருக்கும், மைல்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது வந்து பெரிய சிம்டம்ஸ் எதுவும் வெளியே தெரியாது. இதே டிஃபெக்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா குழந்தைங்க மூச்சுவிட சிரமப்படுவாங்க, அதில் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ரொம்ப மைல்டர் ஃபார்மில் ஏர்லியாக நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் கவனிக்கணும், உத்து கவனிக்கணும். உங்கள் டங் கலர் எப்படி இருக்குது, ஒரு சின்ன ப்ளூஇஷ் டின்ச்சோ இல்லை பர்ப்ளிஷ் டின்ச்சோ ஒரு சின்ன மாற்றம் இருக்கா, நீங்கள் உடனே நம்ம புக்கில் அடிக்கிற கலர் ப்ளூ கலர் பர்பிள் அப்படி யோசிக்க கூடாது. அந்த இயற்கை நீங்கள் டெய்லி நோட் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் குழந்தையோட டங் என்ன கலரில் யூஸ்வலாக இருக்குது, இதுலேருந்து எந்த இதுக்கு ஒத்து வருது, கொஞ்சம் ப்ளூஇஷாக தெரியுற மாதிரி இருக்கே, கொஞ்சம் பர்ப்ளிஷாக தெரியுதே, இல்லை கொஞ்சம் ரெட்டாக மாறுதே அப்படிங்கிறத நம்ம கவனிக்க முடியும்.
1: இது நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் நான் கூட மேல் பகுதியில பார்க்கணுமா மேம், அடிப்பகுதியிலையும் கவனிக்கணுமா?
0: இல்ல, நான் கூட மேல் பகுதி சைடு ஓரம் டிப்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கலாம்.
1: ஒவ்வொரு
0: அடிப்பகுதியில கொஞ்சம் ப்ளூஷா தான் இருக்கும், ஏன்னா அதுல நம்ம ரத்த நாளங்கள் இருக்கும், அதை பார்த்து பயந்துட வேண்டாம்.
1: ஏன்னா அது மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், அடிப்பகுதியில் வேறு மாதிரி ஒரு ஒரு ப்ளூ கோடு மாதிரி இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து டக்குன்னு பல்லு விளக்கணுமா, காலையில் அடுத்த வேலைகளில் போனோமா அப்படின்னு தயவு செய்து கடந்து போகாதீங்க. இன்றைய நிகழ்ச்சி வந்து சொல்கிற ஒரு விஷயமும் என்னென்னா சின்ன சின்ன அறிகளில் கூட கவனிங்க, பல் தானே அப்படின்ட்டு விளக்கிட்டு கடமையாக போயிடாதீங்க. அதில் ஒரு 2-3 நிமிஷம் அதுக்காக ஒதுக்குங்க, நிச்சயமாக நமக்கான ஒரு நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போது ஒரு இணைப்பில் காத்திருக்கும் நேரை சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க, உங்கள் கேள்வி என்ன? நிறம் சார்ந்த கேள்விகளாக என்ன கேட்க போறீங்க இன்னைக்கு?
2: இன்னைக்கு வந்து இந்த பற்கள் இந்த கூச்சம் அப்படிங்கிறது சென்சிட்டிவிட்டி அது ஏன் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சுக்கணும், அது ஒண்ணும். ரெண்டாவது வந்து இந்த பற்கள்ல வயது ஆக ஆக இந்த நிறம் அப்படிங்கறது கொஞ்சம் மஞ்சள் நிறமாக மாறுவது அப்படிங்கிறது காமன் தானா? இந்த பற்கள்ல எனாமலினுடைய பாதிப்பு தான் இந்த சேஞ்சஸ்க்கு காரணமா, எதனால பல் நிறம் மாறுதுன்னு தெரிஞ்சுக்கணும் மேம்.
0: ஓகே, இப்போ நீங்கள் இதுவும் நிறம் சம்மந்தமாக கேட்டனால ரொம்ப சந்தோஷம். ஓகே, பல்லில் ஏன் கூச்சம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேய்மானம் தான் முக்கியமான காரணம். நல்ல ஹார்டான ப்ரெஷ்ஷை வச்சு ஒரு நாளைக்கு 2-3 தடவை நல்ல ஃபோர்ஸ் கொடுத்து ரொம்ப நல்ல தேய் பல் விளக்குறேன் அப்படின்னு பண்ணுறவங்களும் இருக்காங்க. இதனால் நீங்கள் வந்து மேலே இருக்கக்கூடிய ப்ரொட்டெக்டிவ் லேயரை நீங்கள் எடுத்துக்கிட்டே வரீங்க டெய்லி. இன்னொன்று, நல்ல அப்ரெசிவ் இருக்கக்கூடிய டூத் பேஸ்ட்டு யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ அதை நல்ல கவனமாக உங்கள் பல் மருத்துவரை அணுகி நீங்கள் டூத் பேஸ்ட்டை செலக்ட் பண்ணணும்.
1: வேப்பங்குச்சியெல்லாம் வச்சு விளக்குறது
0: அதான் அப்ரெசிவ்ஸ் வேண்டாம். ப்ரஷ், நல்ல சாஃப்ட் ப்ரஷ் வச்சு உங்கள் டென்டிஸ்ட் பரிந்துரைக்கிற பேஸ்ட் வச்சு நீங்கள் பல் விளக்கணும். அப்போ ரொம்ப அப்ரெசிவான பேஸ்ட் யூஸ் பண்ணனாலும் உங்கள் டூத் லேயர் போயிட்டே இருக்கும். இல்லை ஃபால்ட்டி ப்ரஷிங் மெத்தட், நம்ம அப் அண்ட் டவுன் தான் நம்ம ப்ரஷ் பண்ணணும். சிலர் ஹாரிசாண்டலாக நம்ம சின்ன பிள்ளைலாம் விளக்கிருப்போம்ல, அப் அண்ட் டவுன் மோஷனில் நீங்கள் பல் விளக்கணும். அப்படி பண்ணும்போது இந்த தேய்மானத்தை தவிர்க்கலாம். இன்னொன்று, ப்ரஷ்ஷை பீரியாடிக்கலி நீங்கள் மாற்றணும். every 3 months நம்ம அந்த ப்ரஷ்ஷை மாற்றிக்கிட்டே இருக்கணும், இல்லை அதுக்கு முன்னாடி கூட மாற்றணும். சிலருக்கு ரொம்ப வேரண்டையர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு முன்னாடி கூட மாற்றலாம், தப்பு இல்லை. அது ஒன்று கவனிக்கணும். இந்த மஞ்சள் ரொம்ப பழுப்பாக லைட்டாக மஞ்சள் நிறங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய 2வது லேயர். வெளியே இருக்கக்கூடியது எனாமல்னா, உள்ளே இருக்கக்கூடிய டென்டின் லேயர் வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய எனாமல் போக போக போக உங்களுக்கு ரொம்ப தெரியுது. ஸோ இன்னும் நல்லா எல்லோயிஷ் கலராக இருக்குன்னா உங்கள் எனாமல் போயிருச்சு, நீங்கள் உள்ளே இருக்கக்கூடியது நம்ம டைரெக்டாக இன்னும் நல்லா பார்க்குறோம் அப்படின்னு அர்த்தம்.
1: அதுதான் வயது போக போக வருது.
0: ஆமாம் ஆமாம், அந்த கலரை நம்ம வந்து ஒன்றும் அப்படி மாற்றிட முடியாது.
1: நிச்சயமாக அவருக்கான பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கங்கம்மா, நான் நாகராஜன் மதுரையில இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க.
3: என்னோட குழந்தை வந்து ஒரு 4 வயசு ஆயிருக்கு.
1: கொஞ்சம் சத்தத்தை குறைச்சிட்டு கொஞ்சம் தள்ளி நில் பேசுங்க, வாடகைக்கு பக்கத்துல வர. சொல்லுங்க குழந்தைக்கு என்ன?
3: குழந்தையோட வாயில வந்துங்க, அந்த நாக்குல வந்து ஒரு மாதிரி பவுடர் மாதிரி வருது, அதுல என்னன்னா ரவுண்ட் ரவுண்டா திட்டுத்திட்டா இருக்கு.
0: ஓகே ஓகே, இது வந்து
3: அது ஒண்ணு. ரெண்டாவது க்வெஸ்சன் கேட்டுறேன், குழந்தைங்க பிரஷ் பண்ணும் போது அந்த பேஸ்ட் வாய்க்குள்ள உள்ள போயிடுச்சுன்னா அதனால ஏதாவது பிரச்சனை வருமா? குழந்தைங்களுக்குன்னு தனியா வைக்கிறாங்களா, அது மட்டும் தான் நாங்க யூஸ் பண்றோம், இருந்தாலும் அது உள்ள போனா அதனால ஏதாவது குழந்தைங்க பிரச்சனை வருமா? இந்த ரெண்டு க்வெஸ்சன்.
1: குழந்தைங்க பல்லு வலிக்கிறதே இந்த பேஸ்ட் சாப்பிடறதுக்காகத்தான், நிறைய இந்த மாதிரி பண்ணிப்பாங்க. இருந்தாலும் மருத்துவட்ட கேளுங்க அந்த கேள்வி.
0: ஓகே, இப்போ குழந்தைங்க பேஸ்ட் வந்து முழுங்க விடக்கூடாது, அதுதான் ஐடியல். நீங்கள் முழுங்காமல் அந்த குழந்தைங்களுக்கு எப்படி அதை துப்பணும் அப்படின்னு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். குழந்தைங்க பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க வயதுக்கு அவங்க ஏஜ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, less than 6 இல்லை 6 to 12 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த கோட்பாடுக்குள்ளே இருக்கக்கூடிய நீங்கள் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா எப்படினாலும் கொஞ்சம் உள்ளே போகும், அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. பட் அது வந்து ஐடியல் கிடையாது, அது அதுக்காக முழுங்கலாம் அப்படின்னு நம்ம ஓகே சொல்லிட்டோன்னா எல்லாரும் அதை வந்து ப்ரிகாஷன் எடுக்காமல் விட்டுருவாங்க. ஸோ இது வந்து குழந்தைங்க டூத் பேஸ்ட்டை முழுங்க

0: கூடாது. முழுங்கும் போது ஃப்ளூரைட் அப்படிங்கிற சத்து அதிகமாகி பல்லில் திட்டு திட்டாக வெள்ளை வெள்ளையாக அங்கங்கே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி அதை அவாய்ட் பண்ணுறது தான் நீங்கள் கரெக்ட்.
1: விளையாட்டாக செஞ்சாலும் அது வினை கொஞ்சம்
0: இருக்குது, இல்லாமல் இல்லவே இல்லை. ஸோ ரொம்ப பெரிய சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது, பட் அதுக்கான சைட் எஃபெக்ட்ஸ் கட்டாயம் உங்கள் பல்லில் தெரியும்.
1: அவர் இன்னொரு கேள்வி, நாக்கில் வந்து குழந்தைக்கு வெண்படலை மார்க்கு திட்டு திட்டாக இருக்குன்னு சொன்னாங்க.
0: ஒன்று, டங்கை வந்து ஸ்க்ரேப் பண்ணி கொஞ்சம் க்ளீன் பண்ணி, குழந்தை அப்படிங்கிறனால இதுவும் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு பாட்டில் ஃபீட்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, பாட்டில். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு நாக்கில் இந்த மாதிரி படலம் திட்டு திட்டாக வரும். அதை வந்து இந்த ஒரு பூஞ்சை தொற்றுன்னு சொல்லுவோம், ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், கேண்டிடியாசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பூஞ்சை தொற்று இருக்கும். அது வந்து ஒரு டங் க்ளீன் பண்ணியும் உங்களுக்கு போகலை, ரொம்ப அதோட அசோசியேட்டடாக என்ன இருக்கும்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். அந்த அந்த வெள்ளை திட்டு திட்டாக படலம் இருக்கும், ரொம்ப ட்ரையாக இருக்கும், உலர்வாக இருக்கும். அந்த குழந்தைங்களே வாய் ரொம்ப உலர்வாக ஃபீல் பண்ணுவாங்க, ஏதாவது குடிச்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி இருக்குன்னா கட்டாயம் அது ஒரு பூஞ்சை தொற்றாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் க்ளீன் பண்ணி டங்கை ஸ்க்ரேப் பண்ணி சுத்தமாக வச்சுட்டு அடிக்குவேட்டாக தண்ணி குடிக்க வைக்கணும், ஹைட்ரேட்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது சால்வ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் மறந்துடலாம். இல்லை அதுக்கப்புறமும் எனக்கு இப்படி தான் இருக்குது, இது வாரக்கணக்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கட்டாயம் பல் மருத்துவரை பார்க்கணும். பூஞ்சை தொற்றாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது.
1: நிச்சயமாக அந்த லிசனருக்கு அவர் பதில் தெளிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து அப்படி நினச்சிக்காதீங்க, ஃபஸ்ட்டு வந்து எந்த டிசீஸுமே உடனே நம்மளை வந்து தொற்று இது பண்ண போகிறதில்ல. உங்களுடைய அந்த ருட்டீன் லைஃப்பில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் வருது அப்படின்னு நீங்கள் கவனிச்சுட்டு போங்க அப்படின்னு தான் மருத்துவர் சொல்கிறாங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கணும், ஏறி சந்திப்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஆ வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் கேள்வி என்ன, எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நன்றி.
1: அவருடைய முதல் கேள்வி வந்து கொஞ்சம் புரியாம இருந்தது, ஒருவேளை வயிற்று புண் இருக்கிறத பத்தி சொல்றாருன்னு நினைக்கிறேன்.
0: வயிற்று புண் இருக்கிறனால இந்த ஸ்மெல் வருதா, இல்ல வாயில ஃபுட் தங்கி இருக்கிறனால ஸ்மெல் வருதான்னு கேக்குறாரு. ஓகே, பல் இடுக்குகளில் சாப்பாடு துகள்கள் சிக்கும்போது கட்டாயம் ஒரு பேட் ஸ்மெல் வரும். அதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த ஃப்ளாசிங் பண்ணணும்னு சொன்னேன். அவர் வந்து வெதுவெதுப்பான தண்ணியில் கல்லுப்பு கரைஞ்சிச்சு வாய் கொப்பளிக்கலாமான்னு கேட்டாங்க. அது வந்து நீங்கள் கொப்பளிக்கலாம், அதனால பெரிய தப்பு கிடையாது. ஆனால் அந்த சாப்பாடு துகள்களை அது வெளியே கொண்டு வர அளவுக்கு அதுக்கு ஃபோர்ஸ் பத்தாது. இப்போ அதுக்கு பதிலாக வாட்டர் ஃப்ளாஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ வாட்டரை அந்த பல் பக்கத்தில் வச்சு ஃப்ளஷ் பண்ணுற மாதிரி ஒரு கருவி இருக்குது, அதை யூஸ் பண்ணினா வேணால் இந்த சாப்பாடு துகள்கள்லாம் வெளியேறுமே தவிர, வெறும் வாய் கொப்பளிக்கிறனால ஒரு இமீடியட் ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அவங்களுக்கு, கொஞ்சம் ஏதோ க்ளீனாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமே தவிர, ஆனால் அந்த சாப்பாடு பொருட்கள் அங்கே தான் இருக்கும், ஒரு 10 நிமிஷம் கழித்து திருப்பி உங்களுக்கு அதே ஸ்மெல் வரதான் செய்யும். ஸோ காரணியை கண்டுபிடிக்கணும், உள்ளே இருக்க சாப்பாடு சிக்கிறதுக்கு ஏதாவது கேப் இருக்கா, இல்லை ஏதாவது கேவிட்டி இருக்கா, அதை ஃபில் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத பார்க்கணும். பல்லில் ஏதாவது ஒட்டை இருக்கா, அதை ஃபில் பண்ணிக்கலாமான்னு பார்க்கணும். இல்லை இதை பண்ண முடியாத இடத்துல இருக்குன்னா நீங்கள் ஃப்ளாஸ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். எதர் அந்த த்ரெட் வச்சு ஃப்ளாஸ் பண்ணணும், இல்லை வாட்டர் ஃப்ளாஸ் வச்சுக்கணும். அப்படி பண்ணினா தான் இதுக்கு வந்து தீர்வு. வெறும் உப்பு தண்ணி கொப்பளிக்கிறதுனால இந்த சாப்பாடுனால வரக்கூடிய ஸ்மெல் போகிறது இல்லை.
1: ரெண்டாவது கேள்வி, அது வயிற்றுப்புண்ணு சொன்னார், ஏற்கனவே மேம் சொல்லியிருந்தாங்க. நிச்சயமாக வந்து அல்சர்னா வாயில் ஸ்மெல்,
0: ஆமாம், ஒரு புளிப்பு ஏப்பத்தோட கூடிய அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கும் அவங்களுக்கு, டேஸ்ட்டும் மாறும். இது அடுத்த டாபிக் நம்ம வருவோம், வாயில் அவங்களுக்கு என்ன டேஸ்ட் வரும்ன்ட்டு. ஸோ அல்சர்னால பேட் ஸ்மெல் வருதா, இல்லை வாயில் சாப்பாடுனால பேட் ஸ்மெல் வருதான்னு அவர் கேட்டார். அல்சர்னால வருதுன்னா உங்களுக்கு 3 சிம்டம் நீங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி பேட் ஸ்மெல்லும் வரும், ஒரு மாதிரி அந்த ஃபவுல் ஸ்மெல் வரும். இன்னொன்று, டங்கில் வந்து நடுவில் மட்டும் சுற்றி நல்லாயிருக்கும், டங்கோட பார்டர் வந்து நார்மலாக என்ன கலரில் இருக்குமோ அந்த கலரில் இருக்கும், பார்டரும் டிப்பும். பட் இந்த சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த உணர்வு குழாய், உணவு குழாயோட தொடர்ச்சி அந்த இடத்துல மட்டும் ஒரு மாதிரி ஒரு கிரேஷ் ஒரு ஒயிட் கலரில் வந்து உங்களுக்கு ஒரு டெபாசிட் இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு அல்சரோ இல்லை டைஜஸ்டிவ் குழாய், அந்த உணவு குழாயில் உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு டேஸ்ட் ஒரு மாதிரி ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும், இந்த டங்கில் இப்படி ஒரு சேஞ்ச் இருக்கும், ப்ளஸ் பேட் ஸ்மெல் இருக்கும். இந்த மூணு இருந்தால் நீங்கள் வந்து உங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளமாக இருக்கலாம்.
1: மேம், நம்ம வந்து நிறங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அந்த இதில் வந்து இப்போ ஓரளவு நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க, ப்ளூ சொல்லிட்டீங்க, ரெட் சொல்லிட்டீங்க, எல்லோ சொல்லிட்டீங்க, ஒயிட் சொல்லிட்டீங்க, கிரே சொல்லிட்டீங்க, எனக்கு தெரிஞ்சு பச்சை கலர் மட்டும்தான் வரலன்னு நினைக்கிறேன். வேறு இது என்ன மாதிரி கலர் என்ன அறிகுறிகள் இருக்குது மேம்? எல்லாம் முடிஞ்சா அந்த கலர்ஸ்
0: ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டோம் நினைக்கிறேன். பிளாக் பற்றி பேசிட்டோம்,
1: ப்ளூ எல்லாமே சொல்லிட்டோம். ஆமாம், எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன எச்சரிக்கைகள் தான் கொடுக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு அதுலேருந்து அடுத்த இதுக்கு நம்ம சேஞ்ச் ஓவர் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கான இந்த நிகழ்ச்சியோட ஒரு ஆரம்பமாக இருக்கலாம்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம். இப்போ ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பேசலாம்.
3: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ்

0: நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
1: லக்பதி தீதி பனானே கா ய அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: இப்போ சொல்லுவாங்க மேம், ஒரு விடுகதை கூட சொல்லுவாங்க, ஒரு பெட்டிக்கு வந்து 32 காவல்காரன் அப்படின்னு. நிச்சயமாக அது வந்து பற்களும் நாக்கும் அப்படி தான், ஒரு அழகான விடுகதையாக இருக்கும்.

0: மக்கள் நலன்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இப்போ சொல்லுவாங்க மேம், ஒரு விடுகதை கூட சொல்லுவாங்க, ஒரு பெட்டிக்கு வந்து 32 காவல்காரன் அப்படின்னு. நிச்சயமாக அது வந்து பற்களும் நாக்கும் அப்படி தான், ஒரு அழகான விடுகதையாக இருக்கும். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அது எவ்வளோ வந்து ஒரு பொருத்தமானதாக இருக்குது. ஒரு விடுகதையில் கூட நம்ம எவ்வளோ பெரிய உண்மையில் சொல்லி வச்சுருக்காங்க. நிச்சயமாக ஒவ்வொரு பற்களும் வாய் அமைப்பும் ஒரு காவல்காரனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேம், இப்போ வந்து நம்ம நிறங்கள் இதெல்லாம் பற்றி சொல்லிட்டீங்க. இப்போ வந்து முக்கியமானது வந்து அந்த ஈறுகள், ஈறுகளோட அந்த ஸ்ட்ராங் பிடிமானத்தில் தான் பற்களே நிற்குதுன்னு நம்ம சொல்கிறாங்க. அதை பற்றி சொல்லுங்கள், அதில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது?
3: ஓகே, ஈறு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலர். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆல்ரெடி நம்ம கலர் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ கலர் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஈறு தடிப்பமாக வளர்ந்துருக்கா, இல்லை நார்மலாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கிறா, இல்லை அதில் கொஞ்சம் வீக் வீங்கினதோடு இருக்குதா, இல்லை அதில் ரத்தம் கசியுதா, இந்த மூணு விஷயங்கள் பார்க்கணும். ஈரோட நிறம் பார்க்கணும், ரத்தம் கசியுதான்னு பார்க்கணும், அது எக்ஸஸாக க்ரோத் ஆயிருக்கா வளர்ந்துருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ முதல்ல இந்த ஈரில் ரத்தம் கசியிறது இதெல்லாம் முக்கிய காரணம் வந்து காரை. பற்களில் காரை படிஞ்சு அதை ரெகுலராக சுத்தம் பண்ணாமல், 6 மாதத்துக்கு ஒரு தடவை டென்டிஸ்ட்டை சந்திக்காமல், இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஸ்கேலிங்கை பண்ணாமல் காரை அதிகப்படியாக டெபாசிட் ஆகிருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரத்த கசிவு இருக்கும். இன்னொன்று, சில பிளட் இல்லை பிளேட்லெட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, இந்த பிளேட்லெட் டிஸார்டர்ஸ் லைக் டெங்கு ஃபீவர் இந்த மாதிரி இதிலலாம் கூட உங்களுக்கு
2: தட்டணுக்கள்,
3: ஆமாம், அதில் அது அப்போது அந்த மாதிரி சில ஃபீவரில் அந்த தட்டணுக்கள் குறையும். குறைபாடு இருக்கும்போது கூட ரத்தம் கசியும் உங்களுக்கு ஈரில். இன்னொன்று, ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, ப்ரெக்னென்சி டைமில் அதிகப்படியாக அந்த பிரச்சனைகள் வரும். அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் உங்களுக்கு அந்த ஈரில் ரத்தம் கசியறதும் ஈர் கொஞ்சம் பெரிதாகிறதும் நடக்கும். இல்லைன்னா சில வேறு டிசீசஸ்க்கு எடுத்துக்கிற மாத்திரைகள்னால, ஒரு பிபிக்குரிய மாத்திரைனால கூட ஈர் வந்து உங்களுக்கு பெரிதாகும். இந்த மாதிரி இதை வச்சு நம்ம நமக்கு உள்ள இதனால இருக்கலாம் அப்படின்னு அவங்க பேஷண்ட்ஸு கண்டுபிடிக்கிறோம்.
2: அப்போ வந்து ஈறு வந்து இந்த மாதிரி ஒரு தடிமனாக, அது வந்து ஒரு பெரிய விஷயமா, நமக்கு ரொம்ப பெரிய பாதிப்புலாம் இல்லை, அது நிச்சயமாக அதுலேருந்து வெளியில் வந்துட முடியும் ஈஸியாக.
3: அதுதான், அப்போது இப்போது ஃபஸ்ட்டு பேஷண்ட் வந்தோடனே நாங்கள் பார்ப்போம். இப்போ ஒருத்தங்க ஈறு தடிமானத்தோடு வராங்கன்னா அவங்களுக்கு காரை படிஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். காரை படிஞ்சிருந்தால் அதை க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கும் உள்ள டீப்பாக பற்களுக்குள்ளே கிருமி தொற்று இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் எதுவும் இல்லை, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எதுவும் இல்லை, நார்மலாக இருக்காங்கன்னா தென் நீங்கள் வந்து அவங்க பிளட் டெஸ்ட் பண்ணணும். அதுதான் சொல்ல வரேன், பிளட்டில் வந்து பிளேட்லெட்டோ இல்லை வேறு ஏதாவது எல்லா மொத்த பிளட் செல்ஸில் ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருந்தாலும் ஈரில் காட்டும். லைக் பிளட் கேன்சர்னு சொல்கிறாங்களா, அந்தளவுக்கு நீங்கள் சிவியராக போக வேண்டாம். அதுக்கு முன்னாடி ஸ்டேஜஸ்லேயே இந்த பிளட் டிஷ்யூஸ் பிளட் செல்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்குமோ அது வந்து டிஷ்யூஸில் தெரியும், இல்லை ஈரிலே நமக்கு தெரியும்.
2: மேம், ஒரு சின்ன இது இருக்குது, அது சொல்லுவாங்க சொல்லுவாங்க இந்த பல்கள் நம்ம துளக்கும் போது அந்த ஈறுகளை வந்து நம்ம வந்து அமுக்கி விடணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அது வந்து மித்தா இல்லை செய்யலாமா?
3: இல்லை, ஈறு அமுக்கி விடுறது ஒன்றும் உங்களுக்கு செய்ய போகிறது இல்லை. பல்லையும் ஈரையும் அமுக்கி விடுறதுல எந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது. ஆனால் நம்ம வந்து ஈரை ஒரு ஜென்டலாக மசாஜ் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஈரை மசாஜ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது எப்போ பண்ணணும்னா, அதுக்கு உள்ளே இருக்க காரையோ இல்லை கிருமியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். ஈ காரை வச்சுட்டு நீங்கள் வந்து மசாஜ் பண்ணுறதோ இல்லை ஈர் அமுக்கி விடுறதோ உங்களுக்கு பலன் தராது. அது வந்து உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் தான் கொடுக்கும். அந்த காரையை நீங்கள் உள்ளே தள்ளி விடுவீங்க, இல்லை ப்ரிக் பண்ணி விட்டுருவீங்க ஈருக்குள்ளே, அதை பண்ணக்கூடாது. இப்போ ஒரு சிகிச்சை பண்ணியிருக்கீங்க, ஒரு ஸ்கேலிங் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு டீப் க்ளீன் பண்ணியிருக்கீங்க, ரூட் பிளேனிங் சொல்லுவோம், அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் மருத்துவர் வந்து உங்களுக்கு ஒரு மருந்தோ ஏதாவது கொடுப்பாங்க, அதை வச்சு நீங்கள் வந்து ஈரை மசாஜ் பண்ணி விடலாம். அதன் மூலமாக அந்த ஈருக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகும், அதை பண்ணலாமே தவிர மற்றபடி இன் ஜென்ரல் நீங்கள் அமுத்தி விடுறதுல பெரிய ஒரு அட்வான்டேஜ் எதுவும் இல்லை. ஆனால் பாதிப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏதா நீங்கள் காரை இருந்துச்சு அதை வச்சுட்டு நீங்கள் அமுத்திட்டீங்க அப்படின்னா அது உள்ளே போயிடும், இன்னும் டீப்பாக தானே போகும், வெளியே தெரியுறது உள்ளே போக போகுது.
2: நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க காரைகள் வந்து வந்து பற்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுது அப்படின்னு. கண்டிப்பாக அப்படி கிடையாது, அது பற்களோட பிடிமானங்களை தளர்த்த தான் செய்யுது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயரை சந்திப்போம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
4: வணக்கம்.
3: வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம் சொல்லுங்கள்.
2: நேரம் குறைவா இருக்கு, அதனால கொஞ்சம் கேள்வி வேகமா கேளுங்க.
4: ரெண்டு வள புடிங்க இவ்வாறு

0: முன்னாடி இப்ப அதுல பல்லு கட்டலாமா, அதுக்கு வாய் கொஞ்சம் திறக்க
1: முடியல
0: இருக்கு, அதனால அவங்க என்ன சொன்னாங்க கொஞ்சம் நாளாகட்டும் அப்படின்னாங்க.
1: இப்ப உங்க கேள்வி என்ன?
0: பல்லு கட்டலாம்களா?
1: இப்ப டாக்டர் அங்க என்ன சொன்னாங்க? சரி, நம்ம நம்ம டாக்டர் கேட்கணும்னு நினைக்கிறாரு போல. நீங்க சொல்லிருந்த பல் கட்டலாம்,
2: எதனால பல் எடுத்தாங்க சார்?
0: கேன்சர் இருந்து மேல கடாப்புல ரெண்டு பல்லு.
1: சரி சரி சரி. அறிகுறிகள் வந்து வாயில என்ன மாதிரியான ஒரு இது அறிகுறியா வெளிப்படும்?
2: ஓகே, இப்போது நான் ஒரு ஒரு டேக் ஹோம் மெசேஜாகவே சொன்னேன் நான். ரெண்டு நாள் ரெண்டு வாட்டி நம்ம பல் விளக்கணும் காலையில் நைட்டு. அப்போ நீங்கள் கண்ணாடி பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏதாவது ஒரு கேன்சருங்கிறது உடனே நாள் இன்றைக்கி தூங்கி அழிஞ்சு நாளைக்கு உங்களுக்கு வரப்போகிறதில்லை. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்டேஜ் உங்களுக்கு முதல்ல தெரியும். என்ன தெரியும்னா, முத இயற்கையாக நார்மலாக நமக்கு இருக்க கலரை விட ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கலர் சேஞ்ச் இருக்கும். சிலர் புகையில் வைப்பாங்க, அந்த வைக்கிற இடத்துல அந்த டிஷ்யூ அந்த கம்ஸ் வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்க கலரோட ஃபஸ்ட்டு ஒரு சிவப்பாக மாறும். அது சிவப்பை மாறி அது ஒரு சின்ன புண்ணாக மாறும். இந்த புண் எல்லாம் நாள் பட இருக்கணும், ஒரு ரெண்டு வாரம் அதுக்கு மேலே இருக்குது. எனக்கு ஹீலே ஆக மாட்டுது, இந்த புண் வந்துச்சு ஆனால் ரெண்டு வாரமாகி இந்த புண் எனக்கு சரியாகலை அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் ஒரு கட்டாயம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். இது ஒன்று நான் சாதாரண புண்ணா இல்லை ஒரு ப்ரீ கேன்சரஸ் ஸ்டேஜா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, அதோடய டெக்ஸ்சர் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த வலுவலும் தன்மை இருக்கா? இப்போ நம்ம கண்ணத்துக்குள்ளே நீங்கள் கை விட்டு நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நொங்கு ஃபீல் பண்ணால் உங்களுக்கு
1: ஒரு மென்மையான ஒரு
2: ஒரு நொங்கு மேலே தொட்டிங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ அதுவே வந்து உங்களுக்கு ஒரு லெதரியாவோ இல்லை ஒரு காலிஃப்ளவரோட சர்ஃபஸை நீங்கள் தொட்டால் ஒரு சொரசொரன்
1: தன்மை
2: இருக்கும்ல அந்த மாதிரியோ, இல்லை ஒரு ஏதாவது பார்டர் மாதிரி தனியாக ஒரு பேட்ச் மாதிரி தெரியுதோ இல்லை தடிமானமாக தெரியுதோ அப்படின்னு நீங்கள் அதை ஃபீல் பண்ணணும். ஸோ டெக்ஸ்சரையுமே அந்த இடத்துல டெக்ஸ்சரே மாறும். ஒன்று கலர் மாறும், நாள்பட புண்ணு இருக்கும். உடனே இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு அது கேன்சராக மாறப்போகிறது இல்லை, நாள்பட இருக்கும் அந்த புண்ணு. ஸோ அந்த புண்ணு ப்ளஸ் தொட்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்.
1: இதெல்லாம் நம்ம உண்மையிலேயே கவனத்தில் கொள்ளணும். இப்போ நேரம் ரொம்ப குறைவாக இருக்கு. இப்போ இணைப்பில் ஒரு நேர் காத்திருக்காரு, அவர் அட்டன் பண்ணிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
1: ஆ வணக்கம், சொல்லுங்க உங்க கேள்வி. கொஞ்சம் விரைவாக சொல்லி கேளுங்க.
3: பிரியா ஃப்ரம் மதுரை மேம். எனது ஃபேன் வந்து 9 வயசு ஆகுது மேம். ஒன்பது வயசு பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி அவனுக்கு நல்லா நார்மலா தான் இருப்பான், ஆனா எச்சில் தூப்புற பழக்கம் அதிகமா இருக்கு.
1: ஓகே,
3: அது அந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்தா அவனுக்கு 2-1 நாள்ல கோல்ட் இன்ஃபெக்ஷன் வந்துருது மேம்.
2: நினைக்கிறேன் அவரோட சலைவால அந்த இன்ஃபெக்ஷன் அந்த கிருமியோட எக்ஸுடேட் ஏதாவது வந்து அவருக்கு அந்த டேஸ்ட் மாறுது, அதனால அந்த சலைவாவை அவருக்கு முழுங்க பிடிக்காம அவர் துப்பிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறது என்னோட அபிப்பிராயம். அதோட ஒரு ப்ரீ சிம்டம் மாதிரி உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரப்போகுது, அதாவது ஒரு சளியோ ஒரு மூக்கில் இருந்து ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனோ இருக்குது, அது சிம்டம் வெளியே காமிக்க போகுது அப்படிங்கிறப்போ அவருக்கு சலைவாலே அந்த ஒரு டேஸ்ட் மாற்றம் இருக்கிறனால அது துப்பிகிட்டே இருக்கார், அவரே உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறாரு.
1: ரொம்ப நன்றிங்க. இணைப்பில் வந்து உங்களுடைய கேள்வி கேட்டதுக்கு ஒரு வித்தியாசமாகவும் கேட்டிருந்தாங்க, அதாவது இந்த மாதிரி ஹேபிட் வந்துச்சுன்னா என்ன?
2: இது டேஸ்ட்டு இப்போது நான் கண்டுபிடிக்கிறது வேற, கலரை பார்த்து இல்லை ரத்தம் வருது இல்லை டெக்ஸ்சர் மாறிடுது இதெல்லாம் நான் பார்த்து கண்டுபிடிக்கிறேன். பேஷண்ட்ஸே சொல்லுவாங்க எனக்கு டேஸ்ட் மாறி இருக்குது, எனக்கு எந்த டேஸ்ட்டுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு முக்கியமான ஒரு தகவலை சொல்லும் இந்த டேஸ்ட் சேஞ்சும்.
1: கண்டிப்பாக, அதாவது நிறம் மனம், சுவை, இது மூன்றுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வாய்

0: நம்ம சாதாரணமாக சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிட முடியும். அதுதான் அப்படியே உடலுக்குள்ளே கொண்டு போகிற எல்லாத்தையும் ஒரு விஷயத்தை உள்ளேயும் கொண்டு போகுது, வெளியிலையும் அதுதான் கொஞ்சம் வெளிப்படுத்துன்னு கூட இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஸ்மெல் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஆரம்பித்தோம் மேம். இப்போ வந்து டேஸ்ட் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஒரு ஒரு ஃபீவர் அப்படின்னு வந்துச்சா உடனே வாய் கசப்பாக மாறிடுது, எந்த உணவுமே பிடிக்க மாட்டேங்குது. ஏன்
1: இப்போ ஒரு கிருமி தொற்று நடந்திருக்குது, ஒரு ஃப்ளூவோ இல்லை ஒரு வைரல் காய்ச்சலோ இல்லை COVID-19 இப்போ எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வந்துச்சு, அந்த ஏதோ ஒரு தொற்று உள்ளே ஏற்படும் போது அந்த தொற்று அந்த கிருமி அதோட கழிவுகள் அது வந்து நம்ம வாயிலையோ இல்லை எந்த ஏரியாவிலோ அப்படியே கோட் மாதிரி தங்கிடுது. ஸோ நம்ம டேஸ்ட் பட்ஸை வந்து அது மறைச்சிருது, ஓப்பனாக இல்லை. ஸோ டேஸ்ட் பட்டோட ரிசெப்டாஸ்ன்னு நாக்கில் இருக்கும், அதுதான் நரம்பு மண்டலம் மூலமாக நம்ம பிரெயினுக்கு இந்த டேஸ்ட் தான் நீ சாப்பிட்ற, புளிப்பு சுவை சாப்பிட்ற இல்லை இனிப்பு சாப்பிட்றேன்னு எடுத்துகிட்டு போகுது. இப்போ அந்த அந்த படலத்தை அந்த ரிசெப்டாரே மூடிட்டோன்னா எந்த பிரெயினுக்கு எதுவுமே போக போகிறது இல்லை. ஸோ
0: வயதானவங்களும் இந்த மாதிரி சொல்லுவாங்க, எந்த டேஸ்ட்டுமே தெரியல, நீங்கள் என்ன கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க.
1: அதான் அது ஒன்று வந்து நான் சொன்ன மாதிரி விட்டமின் B12 இல்லை மற்ற சத்து குறைபாடுனாலையும் இருக்கும். ஏன்னா அந்த சத்துலாம் இருந்தால் தான் நான் சொன்ன மாதிரி இந்த செல் டேர்ன் ஓவர் ரெகுலராக நடக்கும். இந்த செல் டேர்ன் ஓவர் நடக்கலைன்னா இந்த டேஸ்ட் பட்ஸ் ரினியூ ஆகிக்கிட்டே இருக்காது, அது வேர் ஆஃப் ஆகி அப்படியே உங்களுக்கு டீபேப்புலேட்டட் ஆகிடும். திருப்பி அந்த டேஸ்ட் பட்ஸ் உருவாகணும்னா உங்களுக்கு இந்த சத்து தேவை. இன்னும் ஒன்று, அந்த அந்த டேஸ்ட் பட்ஸ் இருந்தாலும் அதை கேரி பண்ணி பிரெயினுக்கு போகிறது நர்வ்ஸ் தான். அந்த நர்வ்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இப்போ நியூரலஜிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்குது, ஏதாவது பார்க்கின்சோனிசம் டிசீஸ், அல்சைமஸ் டிசீஸ் இந்த மாதிரி நரம்பு மண்டலம் சம்பந்தமான ஏதாவது ஒரு வியாதி இருக்குன்னா கூட இந்த டேஸ்ட் அவங்களால உணர முடியாது. அப்போ கூட அவங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு டேஸ்ட்டே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம உடனே நாக்கை பார்க்கணும், நாக்கு கோட்டடாக இருக்கா, நாக்கு பேப்பிலால் நல்லா இருக்கா, ஓகே அதெல்லாம் நல்லா இருக்கா, அப்போ அவங்க நர்வ் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குது, அப்படி பார்க்கணும். சிலர் வந்து ஒரு மாதிரி ஒரு மெட்டாலிக் டேஸ்ட் இருக்குது வாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னா, நம்ம கிட்னியோ இல்லை லிவரோ ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாடியில் நம்ம அன்றாடம் சாப்பிட்ற சாப்பாட்லேருந்து நம்ம உட்கொள்கிற எல்லா டாக்ஸின்ஸையும் வெளியேற்றுறது உங்களுக்கு தெரியும், கிட்னியும் லிவரும் தான். ஸோ இது ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ண முடியலை அப்படிங்கப்போ அந்த டாக்ஸின்ஸ் வந்து நம்ம வாயில் நமக்கே சலைவாவில் எக்ஸ்க்ரீட் ஆகும். சலைவா அது செய்யலை, இப்போது கிட்னியும் லிவரும் செய்யலைங்க போது சலைவா அதை எக்ஸ்க்ரீட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ சலைவாவில் உங்களுக்கு ஒரு மெட்டாலிக் டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேஸ்ட் சேஞ்சஸ் கூட நிறைய உங்களுக்கு சொல்ல வரும்.
0: ரொம்ப அருமையாக நிறைய செய்திகள் சொன்னீங்க மேம். அதாவது சின்ன சின்ன விஷயங்களாக நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தாலும் ஆனால் அதில் பெரிய பெரிய தகவல் தான் மேடம் சொல்லிகிட்டே இருந்தாங்க இவ்வளோ நேரம். அதாவது பல்வேறு நோய்களுக்கான வாய் சொல்லும் அறிகுறிகள் என்ன, நிச்சயம் வந்து லிசனர்ஸ்க்கு இது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு அறிகுறியை கொடுத்துருக்கும். ஏன்னா சின்ன சின்ன தகவல் தான் நம்ம வந்து பெரிய பெரிய விஷயங்களை வந்து கொண்டு வருது அப்படின்றத சொன்னீங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம வந்து வாய் வந்து அப்படியே யதார்த்தமாக நினச்சிக்கக்கூடாது. ப்ரஷ் பண்ணுறதையும் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ப்ரெஷ் பண்ணுறதையும் நம்ம கவனமாக கவனித்து வந்தால் தான் நம்ம என்னென்ன அறிகுறிகள்லேருந்து தப்பிக்கலாம் அப்படின்ற செய்திகளை ரொம்ப அழகாக
1: கேட்டுட்டு எல்லாரும் பயப்பட வேண்டாம். இதுக்கு வந்து ஒரு பீரியட் இருக்கு, ஒரு 2 weeks நம்ம எல்லாருமே பொறுமையாக இருக்கலாம். இந்த எல்லா சின்ன பிரச்சனை, நான் சொன்ன மாதிரி சத்து குறைபாடுனால கூட இந்த பிரச்சனை இருக்கலாம், அது முதல் பெரிய பிரச்சனை வரைக்கும் இருக்கலாம். ஸோ பயப்படாமல் வெயிட் பண்ணி ஒரு 2 weeks பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம்.
0: ரொம்ப நன்றி மேம், இவ்வளோ நேரம் நேயர்களுக்கு நிறைய தகவல்களை சொன்னீங்க. நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் மேம்.
1: தேங்க்யூ.
0: நன்றி நேயர்களே, மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். கீதா.
2: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இதுவரை கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் பல்வேறு நோய்களுக்கான வாய் சொல்லும் அறிகுறிகள் என்ன என்ற தலைப்பில் நேரலையில் பங்கு பெற்றார் பல் மருத்துவர் எக்ஸ் பெட்ஷி பாமினி அவர்கள். உடன் உரையாடினார் ஜி கீதா.

0: நண்பகல் வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசிக்கவிருப்பது மகளிரின் பிரத்யேகமான நேரமாக ஸ்நேகிதியே. 12 மணி 1 நிமிஷத்துல ஸ்நேகிதிகள் பேச ஆர்வமா காத்துட்டே இருப்பாங்க. உங்களுக்கான எண்கள் சொல்லிடலாம். மகளிருக்கான பிரத்யேகமான இந்த நேரத்துல ஸ்நேகிதிகள் அழைக்க வேண்டிய எண்கள் அறிமுகங்கள் 25 30 170 மற்ற அனைத்து ஸ்நேகிதிகளும் வரலாம். 25 30 171 04 52 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு இணைப்பில் காத்திருக்கும் ஸ்நேகிதி வருக. வணக்கம்.
1: அன்பாங்க உரையாடும் அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான நண்பர்கள் வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: வேட்டூர் வட்டம் அழிமதூர்ல இருந்து உங்கள் அன்பு சகோதரி கலைச்செல்விங்கம்மா.
0: சொல்லுங்க கலைச்செல்வி, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: பாடம் விரும்பாட்டிங்கம்மா. பாடல் உன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒன்னும் இல்ல, அந்த பாடலுங்கம்மா.
0: பாடல் கொடுத்துடலாமா?
1: அனைவருக்காகவும்மா. நன்றிங்கம்மா.
0: நன்றி நன்றி இணைப்பில் வந்ததற்கு.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நேயர்களின் நேரமாய் கேட்டிருக்கோம் ஸ்நேகிதியே நம்ம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த ஸ்நேகிதி. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க மல்லிகா, என்ன பாடல் கேட்கலாம்? பாடல் கொடுத்துடலாம். நன்றி இணைப்பில் வந்ததற்கு.
1: Hey, don't feel here, okay?

0: அதில் நான் சக்கரவர்த்தியடா.
1: முத்தை தருவத்தி திருநகை, அத்திக்கிரை சத்தி சரவண, முத்திக்குரு வித்து குருவர எனவோதும் முருகா.
2: ஐயோ,
3: முத்தை தருபத்தி திருநகை, அத்திக்கிரை சத்தி சரவண,

பாவையன் பதம் காணோ நாணமா.

0: நேரம் நண்பகல் 12:16.
1: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
2: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
3: ஆத்மசம்மான் பட் ஜாத்தா பன்னிரண்டு ஆண்டு கால
2: நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
0: மகளிரின் பிரத்யேகமான நேரமாக கேட்டுட்டு இருக்கோம். இது சிநேகிதியே. நேரம் நண்பகல் 12:17. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த சிநேகிதி. வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா. சொல்லுங்க சுமதி, இன்னைக்கு என்ன பாட்டு கேட்க போறீங்க?
4: பொன் விலங்குல இருந்து ஒரு கோலை கிளி சொன்னதே மேம்.
0: சரி,
4: ஒரு கவிதை ஒண்ணு சொல்லலாம். நானே எழுதுனது மேம், கவிதை என்னன்னு தெரியல, இதான் நான் எழுதுனது.
0: சூப்பர், உங்களுடைய படைப்பு சொல்லுங்க, கேட்டுருவோம்.
4: கற்பனை குதிரையை தட்டி விட்டேன், கால தூரம் கூட ஓடவில்லை, காரணம் கேட்டேன் குதிரையை, அதுதான் வந்து விட்டதே கவிதைன்றது.
0: சூப்பர் சூப்பர், நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்களுடைய பிடிச்ச பாடல் கேட்டு ரசிங்க நம்ம காற்றலைகள்ல. இணைப்பில் வந்ததுக்கு நன்றி.

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
6: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
5: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
7: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டிருக்கோம். இது சிநேகிதியை வந்திருக்கும் அடுத்த தோழி. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம். நான் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்களத்துலேருந்து திவ்யா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நிலையத்தில் எல்லாரும் நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: ஆ, நல்லா இருக்கேங்க.
0: சரி, என்ன பாட்டு கேட்கலாம் இன்னைக்கு சிநேகிதியில?
1: ஜென்டில்மேன் படத்துல இருந்து என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பா, அந்த பாடல் கொடுங்க.
0: பாட்டாவே படிச்சிட்டீங்களா? சரி, நன்றி மேம். நன்றி நன்றி இணைப்பில் வந்ததுக்கு. இது உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசரிகள், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூலை வீதி, மதுரை.
2: பதா, ஜோ நார்த் ஈஸ்ட் கபி தூர் லக்தா தா, वो हमारे दिलों के और करीब आ गया है पिछले 12 सालों में, जब से नॉर्थ ईस्ट के नेशनल हाईवे की लंबाई बढ़कर 16,200 किलोमीटर हुई है। सिक्किम और अरुणाचल को पहली बार एयर कनेक्टिविटी मिली है। तब से नॉर्थ ईस्ट से दूरियां घटी हैं।
3: नॉर्थ ईस्ट अब दूर नहीं रहा, नॉर्थ ईस्ट अब दिल के भी पास है, दिल्ली के भी पास है।
2: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के।
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
6: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
7: மகளிரின் பிரத்யேகமான நேரமாக கேட்டுட்டு இருக்கோம் ஸ்நேகிதியே. நேரம் நண்பகல் 12:32 நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த ஸ்நேகிதி, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. அந்த பாட்டு கொடுத்துடலாம், உங்க பேர் சொல்றீங்களா? பூரணி, எங்க இருந்து பேசுறீங்க?
8: தானிபுரம்.
7: சரி, பாடல் கேக்குறதுல அவ்வளோ ஆர்வம்.
8: ஆமா,
7: சரி, ஓகே, அப்படியே கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டே இருக்கு.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
2: பரிவார் ஆத்மசம்மான் பண்ணஜாத்தா அப்னா வர்த்தமான் சுதாரணை கே சாத் ஹி பெஹத்தர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: வணக்கம், நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ, மதுரை FM 103.3 மறக்காதீங்க. நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் FM மதுரை 103.3.

நேரம் நண்பகல் 12:39. இதுவரை செய்திய நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த கேட்ட அனைத்து செய்திகளுக்கும் நன்றி கூறிய நிகழ்ச்சி நிறைவு செய்வது ஜானகி. நன்றி நேயர்களே, இனி தொடர்ந்து கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியின் கற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத்

0: லேக்கர் தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா மற்றும் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக கடந்த 12 ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகத்தை ஏற்படுத்தியது, உலக சாதனையுடன் மகா கும்பமேளாவை வெற்றிகரமாக நடத்தியது உள்ளிட்டவற்றையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிக உயரமான சிலை குஜராத்தின் கெவாடியாவில் நிறுவப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகின் பழமை வாய்ந்த மருத்துவ முறையாக ஆயுர்வேதா திகழ்கிறது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கலாச்சாரத்துறையின் கீழ் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த 12 ஆண்டுகளாக கலாச்சாரத்துறையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட மேம்பாட்டு பணிகளை பட்டியலிட்டுள்ளார். அயோத்தி ராமர் கோயில், காசி விஸ்வநாத் வழித்தடம், உஜ்ஜைன் மகாகாலேஸ்வர் கோயில் மேம்பாட்டு பணிகள் போன்றவை குறிப்பிடத்தக்க சாதனைகள் ஆகும் என்று அவர் கூறியுள்ளார். கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த 1 கோடிக்கும் மேற்பட்ட ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட 11 பழங்குடியின தலைவர்களின் அருங்காட்சியகங்கள், வெளிநாடுகளிலிருந்து 660க்கும் மேற்பட்ட புராதன சின்னங்கள் மீட்பு போன்றவையும் சாதனை பட்டியலில் அடங்கும் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கல்வி, திறன் மேம்பாடு, விளையாட்டு, சுகாதாரம், தொழில் ஆகிய துறைகளில் இளையோருக்கு உரிய வாய்ப்புகளை மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்பதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். நொய்டா சர்வதேச விமான நிலையத்தில் முதலாவது சரக்கு விமானம் தரையிறங்கியுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சென்னையிலிருந்து இந்த சரக்கு விமானம் நொய்டாவில் தரையிறங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். தோல் பொருட்கள், வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்டவை இந்த விமானத்தில் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்த விமான நிலையத்தில் வணிக பயன்பாட்டிற்கான போக்குவரத்து கடந்த 2 நாட்களுக்கு முன் தொடங்கியதையும் திரு ராம்மோகன் நாயுடு சுட்டிக்காட்டியுள்ளார். கேரளாவில் PM ஸ்ரீ திட்டம் தொடர்பான காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசின் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது என்று மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். திரிசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் மாணவர்கள் பயனடைவார்கள் என்றார். கல்வியில் அரசியலை புகுத்தக்கூடாது என்றும் திரு சுரேஷ் கோபி கேட்டுக் கொண்டார். தில்லியில் அரசின் திட்டங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இத்தகைய மக்கள் நல முகாமை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தில்லி முழுவதும் 42 இடங்களில் இந்த முகாம்கள் 3 நாட்கள் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். தில்லி மற்றும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து அறிந்து கொள்வதோடு அதன் பயன்களையும் இந்த முகாம்கள் மூலம் பொதுமக்கள் பெறலாம் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். ஜார்க்கண்டிலிருந்து மாநிலங்களவைக்கு 2 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலின் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. 2 பதவியிடங்களுக்கு 3 பேர் போட்டியிடுவதால் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை 9 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 4 மணி வரை நடைபெறும். வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி முடிவுகள் அறிவிக்கப்படும். இந்த தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் திரு பிரணவ் ஜாவும், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சார்பில் திரு பைத்யநாத் ராமும், பிஜேபி ஆதரவுடன் சுயேட்சை வேட்பாளராக திரு பரிமல்நாத் வாணியும் போட்டியிடுகின்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு அமலுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்ட

அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் ஆற்றிய உரையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் நிதிநிலைமை மோசமான சீர்கேட்டை சந்தித்துள்ளதாகவும் அவர் கூறினார். வருவாய் வரவுகளில் ஏற்படும் இழப்புகள் சரி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை தமிழக அரசு முழுமையாக நிறைவேற்றும் என்றும் அவர் கூறினார். கூட்டணி ஆட்சி தத்துவத்தின் இலக்கணமாக தமிழக அரசு திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதை தமிழக அரசு செய்து காட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு உரிய நிதி பகிர்வினை மத்திய அரசிடம் கோரும் வகையில் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். இதனை சட்ட

0: ஆட்சி தத்துவத்தின் இலக்கணமாக தவேக அரசு திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதை தவேக அரசு செய்து காட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு உரிய நிதி பகிர்வினை மத்திய அரசிடம் கோரும் வகையில் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். இதனை சட்ட ரீதியாக பெறுவதற்கு ஏதுவாக சட்ட வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை மாவட்டம் தோறும் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஊழல் முற்றிலுமாக அகற்றப்பட்டு வெளிப்படையான நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். புதிய தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், தமிழகத்தின் நதிநீர் உரிமைகள் பாதுகாக்கப்படும், நிலையான சுற்றுலா கொள்கை வகுக்கப்படும், தொழில் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படும், முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஏதுவாக ஆணையம் ஒன்று ஏற்படுத்தப்படும், அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் தேர்வாணையங்கள் மூலம் குறித்த காலத்திற்குள் நிரப்பப்படும், விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் ஒலிம்பிக் உயர்தர மையங்கள் ஏற்படுத்தப்படும், மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய வெற்றி தமிழகம் என்ற தொலைநோக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போன்ற அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். நாட்டிலேயே தலைசிறந்த மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். மேற்குவங்கத்தில் சமூக விரோதிகளுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை பிஜேபி அரசு மேற்கொண்டு வருவதாக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் ஆற்றிய உரையின் போது அவர் இவ்வாறு கூறினார். ஊழல் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக தங்கியுள்ளவர்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்றும் திரு ஆர் என் ரவி கூறினார். ஆந்திராவில் அரசு அதிகாரிகள் களப்பணியில் ஈடுபடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அமராவதியில் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். ஒவ்வொரு அதிகாரியும் மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிவதோடு அவற்றை களைவதற்குரிய நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தினார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். சம்பா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா மற்றும் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அஷ்மிதா சாலிகா 22-20, 21-15 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் இஷிகா ஜெய்ஸ்வாலை வென்றார். மற்றொரு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் மலேசியாவின் கோ ஜின்வே காயம் காரணமாக போட்டியிலிருந்து பாதியிலேயே வெளியேறியதையடுத்து அன்மோல்கர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா மற்றும் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் நண்பகல் 12:50.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸ் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், முழுவசந்தை அருகில், ராஜபாளையம்.
4: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் காலத்தால் அழியாத காவிய கானமாய் கேட்கலாம் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் சிவந்தமன் திரைப்படத்திலிருந்து.

மலையின் சி

படுகுடு விளையாட்டு.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
1: നിങ്ങൾക്കറിയാമോ, ലോകത്തിലെ പല വികസിത രാജ്യങ്ങളിലും സൗജന്യ ആരോഗ്യ പരിരക്ഷ ഇന്നും ഒരു സ്വപ്നമാണ്. എന്നാൽ ഇന്ത്യയിൽ അത് ഓരോ പൗരന്റെയും അവകാശമാണ്. ആയുഷ്മാൻ ഭാരത് പദ്ധതിയിലൂടെ 60 കോടിയിലധികം പേർക്ക് 5 ലക്ഷം രൂപ വരെയുള്ള സൗജന്യ ചികിത്സ നൽകുന്നു. ഒപ്പം 19,000-ത്തിലധികം ജനൌഷധി കേന്ദ്രങ്ങൾ വഴി 90% വരെ വിലക്കുറവിൽ മരുന്നുകൾ.
2: बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
1: 12 വർഷങ്ങൾ വിശ്വാസത്തിന്റെയും വികസനത്തിന്റെയും ജനക്ഷേമത്തിന്റെയും.
3: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டுதான் பாப்போமே.
4: சாப்பிட்டுதான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
5: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பு நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
4: அக்கா, 2 காளான் சூப்பு தாங்க.
3: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
4: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
5: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
4: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
4: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
5: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக்ல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
4: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
3: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
6: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
7: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
8: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
9: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், விழுவசந்தை அருகே, ராஜபாளையம்.
1: നിങ്ങൾക്കറിയാമോ, ലോകത്തിലെ പല വികസിത രാജ്യങ്ങളിലും സൗജന്യ ആരോഗ്യ പരിരക്ഷ ഇന്നും ഒരു സ്വപ്നമാണ്. എന്നാൽ ഇന്ത്യയിൽ അത് ഓരോ പൗരന്റെയും അവകാശമാണ്. ആയുഷ്മാൻ ഭാരത് പദ്ധതിയിലൂടെ 60 കോടിയിലധികം പേർക്ക് 5 ലക്ഷം രൂപ വരെയുള്ള സൗജന്യ ചികിത്സ നൽകുന്നു. ഒപ്പം 19,000-ത്തിലധികം

எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஹெர்ட்ஸில் மனம் நீங்க பாடலாக தான் கேட்டுட்ருக்கும் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வெள்ளி விழா திரைப்படத்திலேருந்து.

0: உங்களுக்கு தெரியுமா, சில வளர்ச்சி அடைந்த நாடுகளின் மகள்கள் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத கனவை பாரதத்தின் மகள்கள் நனவாக்கி வருகிறார்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் முதல் ஆயுத படைகளில் நிரந்தர பணி வரை, ட்ரோன்களை இயக்குவது முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை பாரதத்தின் மகள்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி வருகிறார்கள்.
1: ஹமாரி மா பெஹனோ கா கௌரவ உன்கா யோக்தான் உன்கா சாமர்த்ய ஆஜ் தேஷ் அனுபவ் கர் ரஹா ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தல்மணன் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சேதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
3: 50% பிளஸ் 50% சேதாரத்தில் தள்ளுபடி இச்சலுகை June 15 முதல் July 15 வரை மட்டுமே. SMJ செந்தல்முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்திசரியில், பொன்மேனி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
4: வீர திருமகன் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் ஒலிக்க காத்துட்ருக்கு வசந்த கானங்கள் நிகழ்ச்சிக்காக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மேட்ச்ல கேட்டுட்டு இருக்கோம் காலத்தால் அழியாத காவிய கானமாய் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
3: ஆத்மசம்மான் பட் ஜாதா அப்னா வர்த்தமான் சுதாரணை கே சாத் ஹி பெஹதர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. மனம் நீங்க பாடல்களாய் வசந்த கானங்கள் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தரும் அடுத்த பாடல் வசந்தத்தில் ஒரு நாள் திரைப்படத்திலிருந்து.

0: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தமரன் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சீதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
1: 50% பிளஸ் 50% சீதாரத்தில் தள்ளுபடி இச்சலுகை ஜூன் 15 முதல் ஜூலை 15 வரை மட்டுமே. SMJ செந்தமரன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்திசரியில், பொன்மேனி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.

0: வசந்த கானங்கள் நிகழ்ச்சியை தரும் நிறைவு பாடலாய் கேட்கலாம் காதலிக்க நேரமழை திரைப்படத்திலிருந்து.
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா?

0: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
1: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றேன், ஆனா இந்த பிள்ளை வேற ஏதோ சொல்லுதுன்னு
2: நினைக்கிறேன்டா. ஆனா
0: அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் எப்பவும் கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: ஆமாங்க.
3: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி வசந்த கானங்கள். இனி தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் பொது அமைதியை நிலைநாட்டி பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதே மாநில அரசின் முதன்மையான லட்சியம் என்று ஆளுநர் திரு ஆர் பி அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் செவ்வாய்க்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரனுடன் இணைந்து உயர் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் இன்று பாரிஸில் பங்கேற்கிறார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் உடனுக்குடன் சரி செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்தார். நியூசிலாந்தில் நடைபெறும் சர்வதேச மகளிர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் பொது அமைதியை நிலைநாட்டி பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்கி பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதே மாநில அரசின் முதன்மையான லட்சியம் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் இன்று உரையாற்றிய ஆளுநர், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனைகள் வழங்கப்படும் என்றார். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு படை அனைத்து மாவட்டங்களிலும்

உருவாக்கப்பட்டு போதைப்பொருள் புழக்கம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும். கள்ள சாராயத்தையும் சட்டவிரோத மது விற்பனையும் முற்றிலும் ஒழிக்க கடுமையான விதிகள் நடைமுறைப்படுத்தப்படும். மதுபான விநியோக முறைகேடுகள் தடுக்கப்பட்டு சமூக பொருளாதார சூழல் நல்வழிப்படுத்தப்படும். கனிமங்கள் மூலமாக கிடைக்கும் வருவாயை இரட்டிப்பாக்க தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். நீர்நிலைகளின் கொள்ளளவை அதிகரிக்க வழிவகை செய்யப்படும். வேளாண் விளைபொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைப்பது உள்ளிட்ட விவசாயிகளின் நலன்கள் முன்னுரிமையில் செயல்படுத்தப்படும். வெளிப்படையான தூய்மையான நிர்வாகத்தை மக்களுக்கு வழங்கும் வகையில் முறையற்ற நிதி பரிமாற்றங்களும் இடைத்தரகர்களின் தலையீடுகளும் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று ஆளுநர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறிய அவர், அனைவருக்கும் கல்வி இயக்கம் திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு உரிய நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உச்சநீதிமன்ற கிளை சென்னையில் அமைக்க வலியுறுத்தப்படும். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்படும் நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு காண மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். காலநிலை மாற்றங்களை எதிர்கொள்வது, நிலத்தடி

0: வழிவகை செய்யப்படும், வேளாண் விளைபொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைப்பது உள்ளிட்ட விவசாயிகளின் நலன்கள் முன்னுரிமையில் செயல்படுத்தப்படும், வெளிப்படையான தூய்மையான நிர்வாகத்தை மக்களுக்கு வழங்கும் வகையில் முறையற்ற நிதி பரிமாற்றங்களும் இடைத்தரகர்களின் தலையீடுகளும் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று ஆளுநர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறிய அவர், அனைவருக்கும் கல்வி இயக்கம் திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு உரிய நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உச்சநீதிமன்ற கிளை சென்னையில் அமைக்க வலியுறுத்தப்படும், தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்படும் நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு காண மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். காலநிலை மாற்றங்களை எதிர்கொள்வது, நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவது, முல்லைப்பெரியார் அணையின் நீர்மட்டத்தை அதிகரிப்பது, தென்மாநில நதிகளை இணைப்பது போன்ற நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படும் என்றார். தமிழகம் உலகளாவிய பாரம்பரிய சூழல்சார் சுற்றுலா தலமாக உயர்த்தப்படும், தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டு லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார். ஏழை மக்களை கண்டறிந்து அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் சுயதொழிலுக்கான வாய்ப்புகளை அரசு ஏற்படுத்தி தரும், தூய்மையான குடிநீர் விநியோகம், நகர்ப்புற கட்டமைப்பு, டிஜிட்டல் நிர்வாகம், நிலையான பொருளாதார வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும், அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையங்கள் மூலம் நிரப்பப்படும், தமிழ்நாட்டின் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். அரசுக்கு நிதி பற்றாக்குறை இருந்தாலும் தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். மறைந்த கொள்கை தலைவர்கள் வழியில் இந்த அரசு செயல்படும் என்று கூறிய அவர், மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து உறுப்பினர்கள் ஆக்கப்பூர்வமாக விவாதிப்பார்கள் என்றும் நம்பிக்கை வெளியிட்டார். ஒசூர், கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை தொடங்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தினார். தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய உரிய நிதி பகிர்வினை கோர சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுவதோடு உச்சநீதிமன்றம் வரை சென்று நிதி பகிர்வினை சட்ட ரீதியாக பெற சட்ட வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார். வறுமை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவதே தமிழக அரசின் முக்கிய குறிக்கோள் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு தனிநபர் மீதும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட கடன் சுமை உள்ளதாக தெரிவித்த ஆளுநர், 2021-22 நிதியாண்டில் வரி வருவாய் மற்றும் திட்ட அமலாக்கத்தில் திட்டமிட்ட ஊழல் காரணமாக வரி வருவாய் 5.45% குறைந்ததாக கூறினார். அரசுக்கு நியாயமாக சேர வேண்டிய வருவாயை அரசின் கருவூலத்திற்கு கொண்டுவர ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை அரசு தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். முன்னதாக தலைமை செயலகத்திற்கு வந்த ஆளுநரை பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் வரவேற்றார். தொடர்ந்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் ஏற்றுக்கொண்டார். தமிழ் தாய் வாழ்த்திற்கு பின்னர் தேசிய கீதத்துடன் பேரவை நிகழ்ச்சிகள் தொடங்கின. இதனிடையே பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் குழந்தைகள் பெண்கள் விவசாயிகளின் பாதுகாப்பிற்கும் எவ்விதமான வலிமையான திட்டங்களும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என குறை கூறினார். செய்தியாளர்களிடம் பேசிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, புதிய திட்டங்கள் எதுவும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று குறை கூறினார். சட்டம் ஒழுங்கை காக்க எவ்வித நடவடிக்கையும் தாவேக அரசு எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்கி வரும் செவ்வாய்க்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் அறிவித்துள்ளார்.
1: 19/6/2026 வெள்ளிக்கிழமையும், 20/6/2026 விடுமுறை, 21/6/2026 ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, 22/6/2026 ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம், 23/3 தொடர்கிறது ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்துக்கு பதில் உரை இருக்கும். அன்னைக்கு பேரவை வழக்கம் போல 9:30 இன்னைக்கு தான் 10 மணிக்கு வைத்தோம். மைய நாட்கள் தான் 9:30 போகும். குறுகிய கால கூட்டத்தொடராக இருக்கிற காரணத்தினால கேள்வி பதில் அனுப்பி அது துறையிடமிருந்து பெற்றுத்தரவில் காலதாமதம் ஏற்படும். எனவே வினா விடை
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரான்ஸ் அதிபர் இமானுவல்

0: மேக்ரனுடன் இணைந்து உயர் தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் பாரிஸில் இன்று பங்கேற்கிறார். இந்தியாவின் புதிய படைப்பாற்றல் திறனுடன் கூடிய புதிய தொழில்நுட்பங்களை இதில் எடுத்துரைப்பதோடு தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் குறித்தும் பிரதமர் இதில் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமது ஐரோப்பிய நாட்டு பயணத்தின் ஒரு பகுதியாக பிரான்ஸ் நாட்டின் தொழில் தலைவர்களுடன் முக்கிய ஆலோசனைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். இந்தியா பிரான்ஸ் நாடுகளின் பொருளாதார மற்றும் தொழில்துறை சார்ந்த ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த பேச்சுவார்த்தைகள் இதில் இடம்பெறுகின்றன. பிரதமர் தமது 6 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று நாடு திரும்ப உள்ளார்.
1: பிரதமர்
2: திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் கடந்த 12 ஆண்டுகளில் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையுடன் அரசு செயலாற்றி வரும் நிலையில், நக்சல் தீவிரவாதம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வேரோடு பயங்கரவாதம் களையப்பட்டு வளர்ச்சி திட்டங்கள் வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்லப்படுவது குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. மத்திய அரசின் ஒருங்கிணைந்த பல்முனை பாதுகாப்பு செயல்பாடு திட்டங்கள் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கான பண விநியோகத்தை முடக்கியது. வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுத்ததால் நக்சல் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மாவோயிஸ்ட் தீவிரவாத நடவடிக்கைகளிலிருந்து விடுபட்டுள்ளது. 2026 ஆம் ஆண்டு நக்சல் தீவிரவாதம் இல்லாத நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்ற உள்துறை அமைச்சரின் உறுதிமொழிக்கு ஏற்ப பல்வேறு பகுதிகளில் மாவோயிஸ்ட் தொடர்புகளை தகர்த்தெறியும் வகையில் முனைப்பு இயக்கங்களை மத்திய அரசு செயல்படுத்தியது. சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் பகுதிகளில் மத்திய அரசின் சீரிய வளர்ச்சி திட்ட முயற்சிகளால் நக்சல் தீவிரவாதம் தகர்க்கப்பட்டுள்ளது. தேசிய புலனாய்வு முகமையின் உறுதியான நடவடிக்கைகளால் பயங்கரவாதத்தை ஊக்குவித்த பல்வேறு தலைவர்கள் கொல்லப்பட்டு அப்பகுதிகளில் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மக்கள் அமைதியுடனும் இறையாண்மையுடனும் வாழ்கின்றனர். இதுகுறித்து திருச்சியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற துணை ராணுவ படை வீரர் திரு எஸ் தனபால் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
3: பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் விரைவான வளர்த்திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்தியது. பாதுகாப்பு நடவடிக்கையின் விளைவாக 2026 ஆம் ஆண்டில் இதுவரை 26 நக்சல்கள் செயலிழக்க செய்யப்பட்டுள்ளனர். தேசிய புலனாய்வு முகமை நக்சல் அமைப்புகளின் நிதி ஆதாரங்களின் முறியடிப்பதில் முக்கிய பங்கு வகித்தது. இதன் மூலம் அவர்களின் செயல்பாட்டு திறன் பெருமளவில் குறைக்கப்பட்டது. இந்த நடவடிக்கைகளால் நக்சல் பாதிப்பு பகுதிகளில் சாலை, கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டன. மக்கள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழும் சூழல் உருவாகியுள்ளது.
0: தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் உடனுக்குடன் சரி செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 4.5 லட்சம் மின்மாற்றிகள் மாநிலத்தில் உள்ளதாகவும், 52 இடங்களில் நேற்றைய தினம் மின்தடை ஏற்பட்டதாகவும் கூறினார். 37 இடங்களில் 1 மணி நேரத்திற்குள்ளாகவே மின் விநியோகம் சீரானதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி வாக்குப்பதிவு இயந்திரங்களின் முதல்கட்ட சரிபார்ப்பு பணிகள் இன்று தொடங்கியதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார். நியூசிலாந்தில் நடைபெறும் சர்வதேச மகளிர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா உருகுவேயை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்றது. தொடர்ந்து 3 வெற்றிகளை பெற்று பூல் ஏ பிரிவில் முதலிடத்தை பெற்றதை தொடர்ந்து இந்தியா அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் பொது அமைதியை நிலைநாட்டி பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதே மாநில அரசின் முதன்மையான லட்சியம் என்று ஆளுநர் திரு RV அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் செவ்வாய்க்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரனுடன் இணைந்து உயர் தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் இன்று பாரிஸில் பங்கேற்கிறார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் உடனுக்குடன் சரி செய்யப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் தெரிவித்தார். நியூசிலாந்தில் நடைபெறும் சர்வதேச மகளிர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
2: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
1: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
2: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசரிகள், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் தொடர்ந்து கேட்கலாம் மெல்லிசை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பகல் 2:15.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம எஸ்எம்ஜே செந்தல்மணன் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சீதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
2: 50% பிளஸ் 50% சீதாரத்தில் தள்ளுபடி இச்சலுகை ஜூன் 15 முதல் ஜூலை 15 வரை மட்டுமே. எஸ்எம்ஜே செந்தல்மணன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தி சரியில், பொன்மேனி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
0: மதிய வேளையில சில பேர் சாப்பிட்டு இருப்பீங்க, சில பேர் மறுபடியும் வேலைக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க, சில பேர் ஒரு குட்டி உறக்கத்தை போட்ட நல்லா இருக்குமேனு யோசிச்சுட்டு இருப்பீங்க. நீங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி, கூட வேணுமா ஆகாஷ்வாணி வானொலியும் டியூன் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுடைய பொழுது ரொம்பவே சூப்பராகவும் ஜாலியாகவும் போகும் சொல்லிட்டு கருத்து ஆஃப் த டே கேட்கலாமா? சரி, இன்னைக்கு என்ன கருத்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமக்கு யார்ப்பா எதிரி அப்படின்னு சொல்லி ரொம்பலாம் யோசிக்க வேணாம், நம்மளுடைய யோசனை தான். இந்த செயலை செய்வோமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சம்டைம்ஸ் நம்மளே குழப்பி விட்டுரும். அதனால ஒரு செயலை செய்ய

வெற்றி பெற்றீங்க போவீங்க, இல்லாட்டி அதுவும் ஒரு அனுபவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை, அப்பனா இன்னைக்கு என்னது அப்படின்னு நான் ஒரு பிஜிஎம் பிளே பண்றேன், அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க.

விஷயம் கேட்கும்போது சில பேருக்கு கால் வந்து தரையிலே இருக்காது, அப்படியே எழுந்திருச்சு எல்லாருமே ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் போட்டே போட்டே அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆமாங்க, இன்றைய ஸ்பெஷல் துள்ளல் தாளம். துள்ளல் தாளம் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம் தமிழ் செல்வியோட.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நாங்க வேற நல்லா சாப்பிட்டுட்டோம், எங்களால டான்ஸ் ஆட முடியல, ஓரளவுக்கு தான் ஸ்டெப் போட முடியுது அப்படின்ற மாதிரி யோசிச்சீங்கன்னா, இந்த பாடலுக்கு இப்படி யோசிச்சீங்கன்னா, அப்ப அடுத்த வர பாடலுக்குலாம் நீங்க என்னப்பா சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஏன்னா அப்படிதான் பாடல் வரப்போகுது.
4: அடுத்த பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசை அமைச்சு, ஸ்னேகன் வரிகள் எழுதி, ஸ்ரீராம் பார்த்தசாரதி குரல் கொடுத்திருக்காங்க, சாமி திரைப்படுத்திருக்காங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பதா ஜோ நார்த் ஈஸ்ட் கபி தூர் லக்தா தா, वो हमारे दिलों के और करीब आ गया है पिछले 12 सालों में, जब से नॉर्थ ईस्ट के नेशनल हाईवे की लंबाई बढ़कर 16,200 किलोमीटर हुई है। सिक्किम और अरुणाचल को पहली बार एयर कनेक्टिविटी मिली है, तब से नॉर्थ ईस्ट से दूरियां घटी हैं।
3: नॉर्थ ईस्ट अब दूर नहीं रहा, नॉर्थ ईस्ट अब दिल के भी पास है, दिल्ली के भी पास है।
2: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के।
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நீங்க கொடுத்த ரெண்டு பாட்டுக்கு எங்களால இருக்க முடியல, ஒரே டான்ஸ் தான் போங்க அப்படின்ற மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த பாடல் கேட்டலாமா? வித்யாசாகர் இசையமைச்சு, பா விஜய் வரிகள் எழுதி, கே அனுராதா ஸ்ரீராம் குரல் கொடுத்திருக்காங்க, கில்லி திரைப்படுத்திருக்காங்க.

அடுத்த பாடல் ஸ்ரீகாந்த் தேவா இசையமைச்சு வாலி வரிகள் எழுதி சிலம்பரசன் ரோஷினி குரல் கொடுத்திருக்காங்க குத்து திரைப்படத்திற்காக.

0: எவனும்
1: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தல்மணன் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சேதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
2: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி இச்சலுகை June 15 to July 15 வரை மட்டுமே. SMJ செந்தல்முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்திசரியில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
3: നിങ്ങൾക്കറിയാമോ, ലോകത്തിലെ പല വികസിത രാജ്യങ്ങളിലും സൗജന്യ ആരോഗ്യ പരിരക്ഷ ഇന്നും ഒരു സ്വപ്നമാണ്. എന്നാൽ ഇന്ത്യയിൽ അത് ഓരോ പൗരന്റെയും അവകാശമാണ്. ആയുഷ്മാൻ ഭാരത് പദ്ധതിയിലൂടെ 60 കോടിയിലധികം പേർക്ക് 5 ലക്ഷം രൂപ വരെയുള്ള സൗജന്യ ചികിത്സ നൽകുന്നു. ഒപ്പം 19,000-ത്തിലധികം ജനൌഷധി കേന്ദ്രങ്ങൾ വഴി 90% വരെ വിലക്കുറവിൽ മരുന്നുകൾ.
4: बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
3: 12 വർഷങ്ങൾ വിശ്വാസത്തിന്റെയും വികസനത്തിന്റെയും ജനക്ഷേമത്തിന്റെയും.
5: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம SMJ செந்தல் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
5: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி
1: இச்சலுகை June 15 to July 15 வரை. SMJ செந்தல் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்திசரிகள், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை. இன்று மாலை 4 மணிக்கு ஆட்டக்களம் நிகழ்ச்சி வளம்பர காத்துட்டு ஒரு சூப்பரான ஜாலியான கேமோட வளம்பர காத்துட்டு, அதுல நீங்களா பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க, 4 மணிக்கு போன் எடுங்க, டயல் பண்ணுங்க. 0452 அப்படின்ற மதுரையின் முன்னெடுப்பை தொட்டு 25-30-170 அறிமுக நேர்களும், 25-30-171 மற்ற அனைத்து நேர்களும் அழைக்கலாம். மறந்துடாதீங்க இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு ஆட்டக்களம் நிகழ்ச்சியை. மாயாவி திரைப்படத்திற்காக

0: ரத்னவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: நிறைவு பெற்றது. கேட்ட அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி தொழில் தளம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே.

தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருவண்ணாமலை மாவட்டம் அரட்டவாடி 13 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தொட்டியப்பட்டி 9 சென்டிமீட்டர், கோவில்பட்டி, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் 7 சென்டிமீட்டர், தண்டராம்பேட்டை, கல்லணை 5 சென்டிமீட்டர், திருப்புவனம், காவேரிப்பாக்கம், பவானி, கொடைக்கானல், பெண்ணாகரம், தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், அன்னவாசல், பெரம்பலூர் மாவட்டம் வீக்களத்தூர், கருமந்துறை, காரைக்குடி, விருதுநகர், காரியாக்கோவில் அணை, அம்முண்டி, ராணிப்பேட்டை, வளத்தி, மாரண்டஹள்ளி, கொடைக்கானல், படகு குழாம், கலவை, பொதுப்பணித்துறை, கோழிப்போர் விளை, மணல்மேடு, சேந்தமங்கலம், குளச்சல், திருத்தணி, சோழவந்தான், திருத்துறைப்பூண்டி, தஞ்சை பாபநாசம், வாலாஜா, ஆத்தூர், குறுங்குளம், கஞ்சனூர், மேட்டூர், சிவகாசி, ஆண்டிப்பட்டி, தக்கலை, கும்மிடிப்பூண்டி, நேமூர், இல்லுப்பூர், கீழ்பெண்ணாத்தூர், சாத்தியார், பெரியப்பட்டி, கள்ளிக்குடி, கங்கவல்லி, திருவெண்ணைநல்லூர், கீழ்ப்பாடி, தலைவாசல், வாடிப்பட்டி, மடம்பூண்டி, நாகப்பட்டினம், மேட்டுப்பட்டி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், அரக்கோணம், வீரகனூர், ஆற்காடு, திருத்தணி, நிலக்கோட்டை, சிட்டம்பட்டி, பாம்பாறணை, லப்பைக்குடிக்காடு, செங்கம், குமாரபாளையம், நத்தம், திருப்பாலப்பந்தர், நாலுமுக்கு, கொடுமையான்மலை, அம்மூர், வாலாஜா ரயில்வே சந்திப்பு, நத்தம், செம்மேடு, பொன்னையாரணை, ஊத்தங்கரை, பாலாறு அணைக்கட்டு, சிங்கம்புணரி, அரூர், திருக்காட்டுப்பள்ளி, பள்ளிப்பட்டு, தானியமங்கலம், பாப்பிரெட்டிப்பட்டி, கொள்ளிடம், பெலாந்துறை, வீரபாண்டி, பள்ளிக்கரணை, மின்னல், அடையாமடை, நிலக்கோட்டை, செஞ்சி, ஊத்து, சேது பாஸ்கரா வேளாண்மை கல்லூரி, கடவனூர், எறையூர், வல்லம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 40.3 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.6 டிகிரி செல்சியஸ்.

அதிகள வெப்பநிலை வேலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. சென்னை, கன்னியாகுமரி, காரைக்கால், திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை, மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு: நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர், தஞ்சாவூர், பெரம்பலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, ஈரோடு, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், கரூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மழை தூறலுக்கும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ். குறைந்தளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: நேரம் பிற்பகல் 3:00. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனி கேட்கலாம் NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: നിങ്ങൾക്കറിയാമോ, ലോകത്തിലെ പല വികസിത രാജ്യങ്ങളിലും സൗജന്യ ആരോഗ്യ പരിരക്ഷ ഇന്നും ഒരു സ്വപ്നമാണ്. എന്നാൽ ഇന്ത്യയിൽ അത് ഓരോ പൗരന്റെയും അവകാശമാണ്. ആയുഷ്മാൻ ഭാരത് പദ്ധതിയിലൂടെ 60 കോടിയിലധികം പേർക്ക് 5 ലക്ഷം രൂപ വരെയുള്ള സൗജന്യ ചികിത്സ നൽകുന്നു. ഒപ്പം 19,000 ത്തിലധികം ജനൌഷധി കേന്ദ്രങ്ങൾ വഴി 90% വരെ വിലക്കുറവിൽ മരുന്നുകൾ.
3: बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
2: 12 വർഷങ്ങൾ വിശ്വാസത്തിന്റെയും വികസനത്തിന്റെയും ജനക്ഷേമത്തിന്റെയും.
4: நேரம் 3:31 இணைந்திருக்கிறோம் நேர்களை. இது எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெல்லிசையாய் மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியை தரும் முதல் பாடலாய் கேட்கலாம். மஜ்னு திரைப்படத்திலிருந்து.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்க நகை

0: சர்ச் என்ஜின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு இணைந்திருக்கிற நேர்களே, இது மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி. தரமான பாடல் அலைப்பாயுதே திரைப்படத்திலிருந்து.

0: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
1: ஜல் ஜீவன் மிஷன் கா விஜன் சிறப் லோகோ தக் பானி பஹஞ்சானே கா ஹி நஹி ஹை, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மெண்ட் ஹை. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மெண்ட் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடனடியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
4: மெல்லிசையாய் மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு. தொடரும் பாடல் கண்ட நாள் முதல் திரைப்படத்திலிருந்து.

0: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
1: ஜல் ஜீவன் மிஷன் கா விஷன் சிறப் லோகோ தக் பானி பஹச்சானே காஹி நீ டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரீகரண் கா உஸ்கா பி எக் பஹத் படா மூவ்மெண்ட் ஹை. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மெண்ட் ஹை.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
4: GRP ஜுவல்லர்ஸ், உடந்தையார் ரோட், விழுவர்சந்தை அருகே, ராஜபாளையம்.
5: நேரம் 3:51 இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது மெல்லிசையாய் மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாய் கேட்கலாம் சிலநூறு காதல் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்கள் இதுவரை கேட்ட ரசிதா நிகழ்ச்சி மெல்லவரும் பாட்டு.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை FM 103.

0: 3.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: நேரம் மாலை 4 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது அட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
6: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
8: நேரமாலை 4 மணி 1 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க ஆட்டக்கலம். இன்றைய ஆட்டக்கலத்துல சூப்பரான, ஜாலியான, செம்மையான, விறுவிறுப்பான, கலகலப்பான, அதிரடியான ஆட்டக்கலம் தான் விளையாட காத்துட்டு இருக்கோம். ஆட்டக்கலத்துல என்னப்பா சிறப்பு, இன்னைக்கு என்ன விளையாட காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா,
9: அப்படியே திருப்பி சொல்றேன்.
10: அதாங்க, அப்படியே திருப்பி சொல்லுங்க அப்படின்னு சொல்லதான் வந்திருக்கோம். நான் சாந்தினி மற்றும்
8: தமிழ் செல்வி.
0: என்ன மற்றும் சுமையா, உங்களோட நானும் காத்துக்கிட்டே இருக்கேன். நேரம் 4 மணி 2 நிமிடம். இன்னைக்கு என்ன விளையாட போறோம்?
10: அப்படியே திருப்பி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுக நேர்களும், 25 30 171 நேர்களும், 0452 என்ற முன்னிலை தொட்டு வரலாம்.
8: ஆமா, ஃபோன் நம்பர் ரொம்பவே அழகா சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அப்படியே திருப்பி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பில்ட் அப்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா? சரி ஓகே, எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லி விதிமுறை சொல்லிடலாமா?
10: கண்டிப்பா
8: சொல்லுங்க.
10: என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு 5 வார்த்தைகள் கொண்ட ஒரு இதை வச்சிருக்கோம். அதாவது நாங்கள் 5 வார்த்தைகள் வச்சிருக்கோம், அதை வந்து நாங்கள் ஒரு வரிசையில சொல்லுவோம்.
8: ஈஸி தானே?
10: ஆனா நாங்கள் நான் என்ன இன்னைக்கு விளையாட்டு சொல்லுங்க, அப்படியே திருப்பி சொல்லுங்க தானே விளையாட்டு.
8: நீங்க சொல்றத நாங்க சொல்லணும்.
10: அந்த திருப்பி இல்லைங்க.
8: அதாவது இப்போ கருப்பு, இளஞ்சிவப்பு, இலை பச்சை, வெள்ளை, மயில்கழுத்து, ஊதா அப்படின்னு நாங்க சொன்னா நீங்க எப்படி சொல்லணும்? கருப்பு இளஞ்சிவப்பு எல்லாம் சொல்லக்கூடாது, அப்படியே ரைட் சைட்ல இருந்து சொல்லணும். மயில்கழுத்து ஊதா, வெள்ளை, இளப்பச்சை, இளஞ்சிவப்பு, கருப்பு அப்படின்ற மாதிரி சொல்லணும்.
9: அப்படி சொல்லவே இல்லையே. அப்படிதானே
10: ஆகணும்
8: இன்னைக்கு. ஆமா, ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. நாங்க இடப்புறத்துல இருந்து வலப்புறம் சொல்லுவோம், நீங்க வலப்புறத்துல இருந்து இடப்புறம் சொல்றீங்க. அதுவும் 3 தடவை சொல்லணும் சரிங்களா? நேயர்கள் ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இனிமேல் பேச கத்துக்க முதல் நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு சொல்லி கேட்கலாம்.

0: வணக்கம்.
1: வணக்கம், இணைப்பல் வந்தாச்சு. வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
0: ஆகாஷ்வாணி.
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: கல்லாகுளம் சக்திவேல்.
0: என்னங்கயா பேர் மறுபடியும் சொல்லுங்க?
2: கல்லாகுளம் சக்திவேல்.
1: சக்திவேலையா, சொல்லுங்க, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன விளையாட போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா?
2: அப்படியே மாத்தி சொல்லுங்க.
1: பரவாயில்ல, நிகழ்ச்சி கேட்டுட்டு தான் உள்ள வந்திருக்கீங்க.
0: தலைப்ப மாத்தி சொல்லிட்டாங்க உங்க. அப்படியே திருப்பி சொல்லுங்கன்றதான் தலைப்பு.
2: சரி, அப்படியே திருப்பி சொல்லுங்க. இல்ல, 4 மணினே ரேடியோ போட்டுறோம். எப்படா ட்ரெயின்ல டிக்கெட் கிடைக்கும் பாத்துக்கிட்டு இருக்கோம்.
0: ஓ, ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்க. சரி, ஓகே, முதல் கேள்வி கேட்கலாமா? முதல் நேரா வந்திருக்கீங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? சரி, ஓகே, முதல் கேள்வி. ஆப்பிள், மாதுளை, மாம்பழம், வாழைப்பழம், செர்ரி பழம், இது அப்படியே சொல்லுங்க பாப்போம்.
1: திருப்பி சொல்லுங்க.
0: திருப்பி சொல்லுங்க.
2: செர்ரி பழம், வாழைப்பழம், ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம்.
0: இல்ல, புரியலையே. ஆரஞ்சு நான் எங்க சொன்னேன்?
1: வாழைப்பழம்,
3: இணைப்பிற்கும்
1: அடுத்த நேயர். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
4: வணக்கம். நல்லா?
1: எல்லோரும் நலமா இருக்கோம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
0: சொல்லுங்க, யார் இங்க?
1: அதேதான்
0: பேர்லாம் பொறிச்சோமே. சரி, ஓகே,
1: பரவாயில்ல. குறிஞ்சி நாதன், நம் நேயர்களுக்கு வந்து விளையாட்டு புரிஞ்சாலே போதும் நமக்கு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை.
4: ஆமா,
0: எனக்கு தெரிஞ்சிருச்சு. நன்றி. தொடர்ந்து பேச காத்திருக்கோம். அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம்.
5: இதுவரைக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து
1: சந்திரசேகர். ஐயாக்கு வந்து நல்லாவே தெரியுங்க. ஒரு நாள் வந்து நம்ம நிகழ்ச்சியில வந்து ஒரு நிகழ்ச்சியில பங்கு பெற்றால் மீண்டும் அடுத்த நாள் மட்டுமே பங்கு பெற முடியும். காலையில கண்ணாடி மழைகள் வந்தீங்க தானே?
0: சரி, ஓகே.
1: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாருங்கன்னு கேட்கலாமா?
0: வணக்கம்.
1: வணக்கம்.
6: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
6: என்ன
1: விளையாட்டு
0: வார்த்தை? மீன் குழம்பு, கறி குழம்பு, வத்தல் குழம்பு, புளி குழம்பு, மோர் குழம்பு, சொல்லுங்க பாப்போம்.
6: மோர் குழம்பு, புளி குழம்பு, வத்தல் குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு.
0: கறி போயிட்டு மீன் வந்துருச்சு.
1: சரி, பரவாயில்ல, மீனும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் உங்களுக்கு.
0: கரெக்டா சொல்லிட்டீங்க. அந்த மீனையும் கறியையும் மாத்தி புட்டிங்களே.
6: சரிமா, நன்றிமா.
3: சப்பா, முடியலப்பா.
1: சரி, பரவாயில்ல, இனிப்பில் வந்தமைக்கு நன்றி.
0: சரி, ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் ஆகாஷ் மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. ஆட்ட கலம்.

0: என்ன மட்டும் வேணா சொல்லாது.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
6: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம

0: செஞ்சே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
1: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
0: இச்சலுகை June 15 to July 15 வரை. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீஸ் அருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூலை வீதி, மதுரை.
2: இன்றைய ஆட்டுக்களம் ரொம்பவே சூப்பரா இருக்கே, நாங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா
3: 25:30 to 170 அறிமுக நேர்களும், 25:30 to 171 மற்ற அனைத்து நேர்களும் 0452 என்ற முன்னிணைப்பை தொட்டு வரலாம்.
4: நேரம் 4:14. நேர்கள் இணைந்திருப்பது அட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
5: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
6: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
5: எப்படி தெரியும்?
6: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
7: இந்தியாவின் No. 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
9: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
8: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
9: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: அப்படியே திருப்பி சொல்லுங்க அப்படின்ற கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். நேர்கள் ரொம்பவே அழகா பங்கு பெற்று ரொம்பவே உற்சாகமா விளையாடிட்டு இருக்காங்க இல்லையா? பேச கதற்கும் அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து? ஆமா, அப்படியே திருப்பி சொல்லுங்க அப்படின்ற கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். இப்ப பேச கத்துக்கும் அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து? வணக்கம்.
10: வணக்கம் மேடம்.
3: வணக்கம். உங்களோட ரேடியோட வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு பேசலாமே?
10: குறைச்சிட்டேன் மேடம்.
3: சொல்லுங்க, யாரு, எங்கிருந்து?
10: மாலை
3: வணக்கம்.
2: நல்லமா இருக்காங்க. சொல்லுங்க, மணிக்கு நிகழ்ச்சியில என்ன விளையாடிட்டு இருக்கோம்?
10: அப்படியே திருப்பி சொல்லு.
2: அப்படியே திருப்பி சொல்லுங்க. சொல்லிடுறீங்களா?
10: சொல்லிடுறேன்.
2: உங்களுக்கான கேள்வி
3: கேட்டலாமா? வளையல், கம்மல், மூக்குத்தி, கொலுசு, மெட்டி.
10: வளையல், கம்மல்,
2: இல்ல திருப்பி சொல்லுங்கன்னு சொன்னா இப்படி சொல்ல சொல்லல.
3: அவங்க வந்து யோசிச்சு என்னென்ன சொன்னாங்கன்னு முதல்ல மண்டையில
2: அப்சர்வ் பண்ணிட்டு அடுத்து சொல்ல போறோம்.
3: நான் ஒரு முறை தான், நல்லா கவனமா கேளுங்க. வளையல், கம்மல், மூக்குத்தி, கொலுசு, மெட்டி.
10: மெட்டி, கொலுசு, மூக்கத்தி, வளையல்,
2: கம்மல் காணாம போச்சு, தோடு புதுசா வந்துருச்சு இல்லையா? வந்துட்டீங்க, பங்கு பெற்றீங்க, ரொம்பவே அழகான முயற்சி. நன்றி நிபுல் வந்த மைக்கு. 4:16 FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 விளையாடிட்டு இருக்கோம் ஆட்டக்கலம்.
3: இன்னைக்கு ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில என்ன விளையாண்டு இருக்கோம் அப்படின்னா,
2: அப்படியே திருப்பி சொல்லுங்க.
5: என்ன அப்படியே திருப்பி சொல்ற?
2: ஆமா, கவுண்டர் லேட் ஆயிடுச்சு கொஞ்சம்
3: சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இணைப்பில் காத்திருக்கும் நேயர் யாருன்னு கேட்கலாமா? வணக்கம்.
2: வெளிய போற பழக்கங்கள்லாம் இருக்கா? ஏரியாலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? சொல்றேன், சைதாப்பேட்டை, ராணிப்பேட்டை, குரோம்பேட்டை, நெல்பேட்டை, ஆழ்வார்பேட்டை.
5: இதெல்லாம் ஓவர் நக்கல்.
2: அப்படிதான் சொல்லுவோம், சொல்லுங்க பாப்போம்.
11: ஆழ்வார்பேட்டை, ராணிப்பேட்டை, சைதாப்பேட்டை.
2: எனக்கே குழப்புதே.
3: இல்ல இல்ல, மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக, சரியா? நல்ல கவனமா.
11: ஒரு முறைமா, நீங்க அவங்க 5-4 சொல்றாங்க, நீங்க 5 சொல்லிருக்கீங்க, 4 சொல்லுங்களேன்.
2: எல்லாமே 5 தான்யா.
3: 5 தானே சொல்லிட்டு இருக்கோம்.
11: சரி, ரைட் சொல்லுங்க.
2: சைதாப்பேட்டை, ராணிப்பேட்டை, குரோம்பேட்டை, நெல்பேட்டை, ஆழ்வார்பேட்டை.
11: ஆழ்வார்பேட்டை, நெல்பேட்டை, குரோம்பேட்டை, சைதாப்பேட்டை, அப்புறம் என்ன,
3: குறுக்குப்பேட்டையான்னு
2: இந்த கேம் தான் வரணும், பங்கு பெறணும்.
3: நல்லா வந்து கவனிச்சு கொஞ்சம் மெமரைஸ் பண்ணீங்கன்னா வந்து டக்குன்னு சொல்லிடுவீங்க.
2: இனிப்பில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
12: வணக்கம் மேம். 3 வயதுக்கும் வணக்கம்.

0: கொலமங்கலத்துல இருந்து ரம்யா பேசுறேங்க.
1: ஏன் இதனால சந்தோஷமா சொல்லுங்க உங்க பேரை.
0: ரம்யா பேசுறேன் மேம்.
1: ரம்யா பேசுறீங்க, சரி, ரொம்ப
2: பெருமையா
1: சந்தோஷம்,
2: ரொம்ப பெருமையா இருக்கு.
1: ஆமா சரிங்க. மணிக்கு என்ன விளையாடிட்டு இருக்க மாட்டேங்கிறதுல என்னாச்சு ரம்யா, கேக்குதா?
2: தெரியுதுல்ல, ரொம்ப பேசாத.
1: ஆட்டக்களம் விளையாடிட்டு இருக்கீங்க ரம்யா, சொல்லுங்க என்ன தலைப்புல விளையாடிட்டு இருக்கோம். இணைப்புல இருந்து விடுபட்டாங்க, தொடர்ந்து இணைப்பில் பேச காத்திருக்கோம். அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் வந்தாச்சு. வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து?
3: ஹலோ,
1: வணக்கம் ஐயா, பேசுங்க.
3: கேக்குங்க, வாய்ஸ் கேட்கவே இல்ல.
1: எங்களுக்கு உங்களுடைய குரல் நல்லாவே கேக்குதே, பேசலாம்.
3: அன்பான சிறைக்கு அன்பு வணக்கம். மதுரையில இருந்து உங்கள் அன்பு சொன்ன அனுத்தனைங்கப்பா, எப்படி இருக்கீங்க?
1: ஆமா, சோடா குடிச்சிட்டே பேசுவோம். சொல்லுங்க, எனக்கு என்ன விளையாடிட்டு இருக்கோம் மாட்டுக்களத்துல.
3: அப்படியே திருப்பி சொல்லுங்க.
1: அப்படியே திருப்பி சொல்ல, ரெடியா இருக்கீங்களா?
2: உங்களுக்கான
1: வார்த்தை தமிழ், கன்னடம், ஹிந்தி, மலையாளம், உருது.
3: உருது, மலையாளம், ஹிந்தி, கன்னடம், தமிழ்.
1: சூப்பர், நம்ம நிகழ்ச்சியிலே வந்து முதல் நேரா வந்து கரெக்டா சொன்னது நீங்க தான். நன்றி. தொடர்ந்து ஒரு பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம் நேர்களே. இது அட்டக்கலம்.

0: இசை ஒழித்துக் கொண்டிருக்கும் நேரம் மாலை 4:24 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்னைக்கு விளையாடிட்டு இருக்கோம் ஆட்டக்களம். இன்றைய ஆட்டக்களத்துல என்னப்பா சிறப்பு அப்படின்னு
1: அப்படியே திருப்பி சொல்றேன்.
0: ஆமா, அந்த கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம்.
2: அப்படியே திருப்பி சொல்லிட்டே தான் இருக்காங்க நம்ம நேர்கள். ஆனால் என்னென்னா கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக கவனித்து சொன்னாங்கன்னா கரெக்டாக சொல்லிடுவாங்க. சரி, இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் இங்கிருந்து? நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்களா?
3: அப்படியே திருப்பி சொல்கிறேன்.
2: அப்படியே திருப்பி சொல்ல தயாரா இருக்கீங்களா?
3: தயாரா இருக்கேன், சொல்லுங்க.
0: சொல்லுங்க அருணா, நல்லா சமைப்பீங்களா? நல்லா சமைப்பீங்களா? இட்லி, பூரி, பொங்கல், இடியாப்பம், பரோட்டா.
2: அதோட நின்றுச்சு, பரோட்டாவோட வயிற்றுல ஆயிடுச்சா?
0: சொல்லுங்க சொல்லுங்க.
3: இடியாப்பம், பொங்கல், பூரி, இட்லி.
0: சூப்பர். ஆமா, எங்களுக்கும் டீ நினைவாதான் இருக்கு. 4:26
2: அழகா சொல்லிட்டீங்க. இணைப்பிற்கு வந்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேரம் சந்திச்சிடலாமா?
0: வணக்கம்
4: மேடம். தங்களுக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மேடம்.
0: மாலை வணக்கம். சொல்றது யாரு?
4: மணிமாறன், மதுரையிலிருந்து. கடைசி நந்தல் யானமணி புதுப்பட்டி ரோட்டில் இருந்து.
2: திருப்பதி திருப்பி சொல்ல ரெடியா இருக்கீங்களா?
4: அப்படியே திருப்பி
1: சொல்லணும்.
0: ஆமா, அப்படியே திருப்பி சொல்ல காத்திருக்குங்க. உங்களுக்கான கேள்வி
4: ஜாலியா போயிருக்கு மேடம். சொல்லுங்க மேடம், கொஞ்சம் நிறுத்தி நிதானமா சொல்லுங்க மேடம்.
2: சரி, பணியாரம், கொழுக்கட்டை, பட்டர் பன், போழி, அப்பம்.
4: அப்பம், போழி, பட்டர் பன், கொழுக்கட்டை.
2: திருப்பி சொல்லும் போது அப்பம் தானே முதல்ல வந்துச்சு. பரவாயில்ல, இன்னொரு மீண்டும் முறை ஒரு முறை முயற்சி செய்றீங்களா?
0: அப்பா சொல்லிட்டாங்க, பணியாரம் வார்த்தை வந்து விடுபட்டுருச்சு. இல்லையா, ரொம்பவே அழகான முயற்சி. நன்றி நிபுள் வந்தமைக்கு. தொடர்ந்து நிபுள் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் யார் எங்கிருந்து? வணக்கம். வணக்கம், இனிப்புல வந்துட்டீங்க, பேசலாம்.
2: வணக்கம்.
0: 4வது வணக்கம். சரி, ஓகே, அடுத்த நேருக்கு வழி வெற்றலாம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டீங்க. 4:27 ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் விளையாட காத்திருக்கும் அடுத்த நேயர் யார் எங்கிருந்து? வணக்கம்.
5: வணக்கம். 103.3 மதுரை பண்பலை மற்றும் 100.9 ராமேஸ்வரம் பண்பல் நேயர் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். வணக்கம்மா.
0: சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
5: செல்லூர் குமரன் பேசுறேன்.
2: குமரன் ஐயா, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன விளையாண்டு இருக்கோம்?
5: அப்படியே திருப்பி சொல்லுங்க.
2: திருப்பி சொல்ல தயாரா இருக்கீங்களா?
5: சொல்லுங்க.
2: சனி, வியாழன், செவ்வாய், திங்கள், வெள்ளி.
5: வெள்ளி, திங்கள், செவ்வாய், வியாழன், சனி.
0: இல்ல, எனக்கு புரியல. பேப்பர் பென் வச்சிருக்கீங்களா?
2: அப்படிலாம் முடியாதே.
6: ரஜினிகாந்த்
0: பேசுறேன்.

0: தலைப்பு?
1: சொன்னதை திருப்பி சொல்லணும் மேடம்.
0: சொன்னதை திருப்பி
2: சொல்ற,
0: அதுவே என் கட்டளை. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. சரி ஓகே, உங்களுக்கான வார்த்தை கேட்க தயாரா
2: இருக்கீங்களா?
0: ஆமா, இப்ப பாரு, பூசுறோம் பாருங்க. கோரிப்பாளையம், மாப்பாளையம், ஆரப்பாளையம், கான்பாளையம், மேட்டுப்பாளையம். என்னங்கய்யா
3: என்ன ஆச்சு?
0: மீண்டும் ஒரு முறை. கோரிப்பாளையம், மாப்பாளையம், ஆரப்பாளையம், கான்பாளையம், மேட்டுப்பாளையம்.
2: இதெல்லாம் எங்கடா உட்கார்ந்து எழுதிட்டு வர்றீங்க?
0: எழுதுவோம்ல, சொல்லுங்கய்யா.
1: மேட்டுப்பாளையம்,
3: ஆரப்பாளையம்.
4: நேரம் மாலை 4:29. நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது அட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
5: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
6: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
5: எப்படி தெரியும்?
6: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
7: சரி சரி சரி சரி சரி சரி,
8: தட்ஸ் ரைட்,
7: வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: தட்ஸ் ரைட்.
3: FM Rainbow 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 மேட்ச்ல அதிரடியான ஆட்டக்கலம் நிகழ்ச்சி தான் விளையாண்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில என்ன விளையாண்டு இருக்கோம் அப்படின்னா,
2: அப்படியே திருப்பி சொல்ற.
0: ஆமா, அப்படியே திருப்பி சொல்லுங்க அப்படின்னு தான் விளையாடி இருக்கோம். தொடர்ந்து இப்ப பேச காத்திருக்கோம் அடுத்த நேயர். யார், எங்கிருந்து? வணக்கம்.
3: வணக்கம்,
0: இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம், வணக்கம், இணைப்பில் வந்தாச்சு, சொல்லுங்க.
0: ஆமா, விளையாடுறதுக்காக தான் கூப்பிட்டோம், வந்துட்டீங்க, பேசலாமே. சரி ஓகே. இதோ
3: நேர்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 25, 30, 170 அறிமுக நேர்களும், 25, 30, 171 மற்றும் அனைத்து நேர்களும் 0452 என்ற முனைப்பை தொட்டு வரலாம்.
0: வணக்கம்.
10: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
10: நான் மதுரை பாலரங்கபுரில இருந்து உக்கரபாண்டியன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? என்ன தலைப்புல?
2: சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு.
0: ஆமா, என்ன தலைப்புல விளையாடிட்டு இருக்கோம்?
10: நீங்க சொல்றத அப்படியே ரிவேர்ஸ்ல சொல்லணும், திருப்பி சொல்லணும்.
0: அதான் தலைப்பா.
10: அப்படியே திருப்பி சொல்லுங்க,
2: எல்லாம் கிட்ட கிளறாதீங்க.
0: ஆமா, அப்படியே திருப்பி சொல்ல தயாரா இருக்கீங்களா?
10: நான் தயாரா இருக்கேன்.
0: மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், நாமக்கல், தேனி.
2: இந்தியாவுல பல நகரங்கள்ல, பல நாடுகள்ல, பல லட்சம் பேர் இப்படி தான் வேலை பாத்துக்கிட்டாங்க.
0: அப்படி தான் நம்மளும் வேலை பார்க்கணும். சொல்லுங்க பாப்போம். மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், நாமக்கல், தேனி.
10: தேனி, நாமக்கல், கோயம்புத்தூர், சென்னை, மதுரை.
0: ஏன் ஃப்ளோ அப்படியே வருது? ரொம்பவே அழகா முயற்சி
11: பண்ணிட்டாங்க.
3: சூப்பர். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து ஒரு பாடலை தொடர்ந்து கேட்கலாம் ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில.

0: எங்களும் சொல்லலாமா?
1: கண்டிப்பா சொல்லிடலாம். 0452 அப்படின்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு 25-30-170 அறிமுக நேர்களும் 25-30-171 மற்ற அனைத்து நேர்களும் வரலாம். இணைப்பில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
2: அன்பு சகோதரிக்கு அன்பான மாலை வணக்கங்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கோணாப்பட்டில இருந்து பழனி ஐஸ்வர்யா ரூபா. கலை நிகழ்ச்சி கலகலாம இருக்கு.
0: கலகலாம் இருக்காத, நீங்க மேலும் கலகலப்படுத்த நீங்க வந்துட்டீங்க அப்படித்தானே?
2: கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி திருப்பி போடுறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல.
1: சரிமா, உங்களுக்கு நான் கேள்வி கேட்கலாமா? ஈஸியாவா? உங்களுக்கு பூக்கள்னா ரொம்ப பிடிக்குமா? என்னங்கம்மா?
2: நான்
1: வச்சிருந்த கேள்வி அவங்களே சொல்லிட்டாங்களே. சரி ஓகே, உங்களுக்கான கேள்வி: மல்லிகை, கனகாம்பரம், பிச்சி, செவ்வந்தி, ரோஜா.
0: சொல்லுங்க.
1: ஆர்வமா காத்துட்டு இருக்கேன்.
2: ரோசா, ரோசா, செவ்வந்தி, பிச்சி, கனகாம்பரம், மல்லிகை.
0: சூப்பர், அழகா சொல்லிட்டீங்களே.
1: ஒரே புன்னகை தான் போங்க. நன்றி. நிப்பல் வந்த மைக்கு 4:39.

0: டேபிள் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து ஜெயிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், தேனி மாவட்டத்தில இருந்து பிச்சை மணி.
2: திருப்பி சொல்ல ரெடியா இருக்கீங்களா?
1: ரெடியா இருக்கேன் மேடம்.
2: உங்களுக்கான கேள்வி
1: சொல்லுங்க மேடம்.
2: இளவேனில் முதுவேனில் முன்பணி பின்பணி கார்.
1: இன்னொரு தடவை சொல்லுங்க மேடம்.
2: இன்னும் ஒரு முறைதான். இளவேனில் முதுவேனில் முன்பணி பின்பணி கார்.
1: கார் பின்பணி இளவேனி முழுவேனி
0: முன்பணி ஓடி போச்சு. சரி, ஓகே, ரொம்பவே அழகான முயற்சி. நன்றி. வந்து
3: அழகிய தமிழ் மகள் இவள்.
0: ஆமா ஆமா, நாங்களே தான் தொடர்ந்து இப்ப பேச காத்திருக்கோம். அடுத்த நேயர் யார், எங்கிருந்து வணக்கம்?
4: வணக்கம்.
0: வணக்கம்.
4: மூன்று பேருக்கும் வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: சொல்லுங்க, யா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? தலைப்பு என்ன? தலைப்புல விளையாடிட்டு இருக்கோம்.
4: ஆமா, ரிவீட்டு.
2: ரிவீட்டு அதெல்லாம்
0: நல்ல தலைப்பா இருக்கு. மாத்திடுவோமா?
2: மாத்திடுவோமா? இல்ல,
4: அது என்ன தலை ஈவில வந்து அப்படி சொல்றோம்ல, அதான் சொல்றேன்.
0: சரி, கொஞ்சம் பதட்டத்தை குறைங்க. சரி, ஓகே.
3: இன்னைக்கு பாக்குற தைரியமும் தெம்பும் உங்களுக்கு தான்.
4: பதட்டம்லாம் கிடையாது, பதட்டம்லாம் கிடையாது. சூப்பர் சூப்பர்.
0: சரி, ஓகே, விளையாட தயாரா இருக்கீங்களா? இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, கார்ப்பு.
4: கார்ப்பு, துவர்ப்பு, புளிப்பு, இனிப்பு, கசப்பு.
0: ஆமா, கசப்பு வந்து சைடு வாக்கில ஓடி போயிட்டு இனிப்பு புளிப்பு உள்ள வந்துருச்சு இல்லைங்களா?
2: மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்றீங்களா?
4: கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோ ஸ்லோ. எங்களா ஸ்லோ சொல்லுச்சு, நீங்க வேமா போறீங்க. கொஞ்சம் ஸ்லோ சொல்லுங்க.
0: இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, கார்ப்பு.
2: இந்த ஸ்லோ போதுமா?
0: இன்னும்
4: கொஞ்சம்
0: வேணுமா?
2: நன்றி.
0: ஆகாஷ்வடி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டு இருக்கீங்க. 4:40 இனிப்பில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியை தொடரலாம்.
5: அக்கா, 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தில்மணன் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சீதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
6: 50% + 50% சீதாரத்தில் தள்ளுபடி இச்சலுகை June 15 to July 15 வரை மட்டுமே. SMJ செந்தில்முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசரியில், பொன்மேனி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
2: அடுத்த நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன விளையாண்டுட்டு இருக்கோம்?
0: நாகமலை, ஆனைமலை, சமணர் மலை, பசுமலை, சிறுமலை.
3: நீ இருக்க நெஞ்சா நான் வந்திருக்க மாட்டேனே.
0: அப்படி தான்
2: தெரியாம வந்துட்டீங்க, பரவாயில்ல, பதில சொல்லிருங்க.
7: நாகர்மலை, பசுமலை.
0: நாகர்மலை தலைப்பு நல்லா இருக்கு. இல்லங்கம்மா, நாங்க சொல்றத நீங்க திருப்பி சொல்லணும். அப்படியே திருப்பி சொல்லணும். இப்படிதானே விளையாடிட்டு
2: இருக்கோம். அப்படியே சொல்லக்கூடாது, திருப்பி சொல்லணும்.
3: முடிஞ்சு போச்சா? எல்லாம் முடிஞ்சு போச்சு.
0: மீண்டும் ஒரு முறை முயற்சி பண்றீங்களா?
7: வேண்டாம்.
2: சரி, அங்க இருந்து ஒரு டீமா வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
0: இணைப்புல இருந்து விடுபட்டாங்க. நிகழ்ச்சி முடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. கேம் செம்ம சூப்பரா இருக்கே, நாங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா போன் எடுக்க டயல் பண்ணுங்க. 0452 அப்படின்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு 25 30 170 அறிமுக நேர்களும் நாங்க ஏற்கனவே விளையாடிருக்கோம் அப்படின்ற நேர்கள் அழைக்கலாம். 25 30 171
2: இணைப்பில் காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
8: சாந்தினி மேடம், தமிழ்ச்செல்வி மேடத்திற்கு வணக்கம் சொல்லுவது விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
2: வணக்கம். உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? அன்னைக்கு
8: கேளுங்க மேடம்.
0: ரொம்ப கோவப்படுவீங்களா?
8: கோவமே பட
3: மாட்டேன்.
0: ஆனா அது கேள்வி கிடையாது. இப்ப உங்களுக்கான கேள்வி, கோபம், வெட்கம், ஆச்சரியம், அழுகை, சிரிப்பு.
8: சொல்லுங்க மேடம்.
0: கோபம், வெட்கம், ஆச்சரியம், அழுகை, சிரிப்பு. ஸ்லோவா சொல்லவே பயமா இருக்கு. சொல்லலாமா?
8: சிரிப்பு, அழுகை, ஆச்சரியம், வெட்கம், கோபம். வெட்கம், கோபம், சிரிப்பு, அழுகை, ஆச்சரியம், வெட்கம், கோபம்.
0: ஆமால, அப்படி ஒரு விதிமுறை இருந்துச்சு.
2: நம்ம நேர்கள்ட்ட ஒரு தடவை பதில் வாங்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல, அழக மூணு முறையும் கரெக்டா சொல்லிட்டீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரையும் கேட்கலாம். வணக்கம்.
9: ஹலோ.
2: வணக்கம்.
9: வணக்கம், செல்வி பேசுறேங்க.

0: இது ஆட்டக்கிழமை நிகழ்ச்சிங்க, நல்ல புத்துணர்ச்சியா பேசுங்க.
1: எனக்கு
2: தெரியும்,
3: தெரியறது முக்கியம்ல, விளையாடணும்.
0: மீண்டும் ஒரு முறை, மூக்கு நாக்கு தோல் கண் காது.
2: காது, கண், தோல், நாக்கு, மூக்கு.
3: இன்னும் ஒரு முறை சொல்லலாமா?
2: கண்
3: போச்சு, நல்லா தான் போச்சு, நான் தான் கெடுத்து விட்டேன்.
0: சரி பரவாயில்ல, அழகா சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போதே அழகா கரெக்டா சொல்லிட்டீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
3: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியை தொடரலாம். இது ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 விளையாடி இருக்கும் ஆட்டக்கலம்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: என்ன குமார், ஒரே யோசனையா இருக்க?

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. 4:50 இன்றைய ஆட்டக்களத்துல என்ன பாசறப்பு நாங்க இப்பதான் ஜாயின் ஆனோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா,
1: அப்படியே திருப்பி சொல்றேன்.
0: ஆமா,
2: அப்படியே தான் திருப்பி நேயர்களும் சொல்லிட்டு இருக்காங்க, அழகாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இணைப்பில் காத்திருக்கும் நேயரும் சந்திச்சிடலாம். வணக்கம்,
0: இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: இணைப்புல இருந்து விடுபட்டாங்க அப்படின்றது நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கும் போது அடுத்த நேர் வந்துட்டாங்க. வணக்கம், கேக்குதீங்க, பேசலாம்.
3: பேசலாம். திருப்பாடில இருந்து ஜானேராம் பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: கேட்டுட்டே இருக்கேன். நான் விரும்பி கேக்குறது ஆட்டக்களம், மாலை சென்றால் காலையில நீங்க போடுற இந்த
0: என்ன நிகழ்ச்சி நேரம்லாம் வாசிச்சுட்டு இருக்காங்க. நல்லது. ஆமா, ரொம்பவே அழகா சொல்லிட்டீங்க. சரி, ஓகே, விளையாடிடலாமா?
3: விளையாடலாம்.
0: காலை, நண்பகல், பிற்பகல், மாலை, நள்ளிரவு.
3: காலை, நண்பகல், பிற்பகல், மாலை.
0: ஆரம்பத்துல என்ன நிகழ்ச்சி கேட்டேன், சூப்பரா இருக்கு அப்படின்லாம் சொன்னீங்களே. காலை, நண்பகல், பிற்பகல், மாலை, நள்ளிரவு.
3: நள்ளிரவு, மாலை, பிற்பகல், மதியம், காலை.
0: சூப்பர். மதியம் சொல்லிட்டாங்க பத்தியா, அங்கதான் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் வந்து சரி, ஓகே, ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க, நன்றி. இப்பொழுது வந்து மைக்கு. நான்
2: மலை, மாறி, தூரல், சாரல், அடை.
4: அடை, சாரல், தூரல், மலை.
2: வணக்கம்,
0: பேர் சொல்லுங்க. சொல்லுங்க, நிகழ்ச்சி
3: கேட்டுட்டு
0: இருக்கீங்களா? ஆசை, ஓசை, மீசை, பூசை, தோசை.
2: சொல்லிட்டாங்கல்ல கரெக்டா, அதனாலதான். சரி, இணைப்பள் வந்தமைக்கு நன்றி.
0: 4:53 கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தாப்பா இருக்கு. நாங்களும் பங்கேற்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பங்கேற்கலாம். இப்ப பேச காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
5: புதூர் மாறன்.
0: என்னது, ஓ, அறிமுகம்.
1: ஆமாயா,
0: பேர் சொல்லுங்க.
5: புதூர் மாறன்.
2: புதூர் மாறனா, சரி பரவாயில்ல, சூப்பரியா நிகழ்ச்சியில.
5: அதாவது இந்த இதய நோயாளிய ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி கேட்க விட்டோம் வச்சுங்களே, அப்படியே அவங்களுக்கு பூரிப்பாகி சந்தோஷம் ஆயிருவாங்க.
0: அப்படி சொல்றீங்க,
5: அவங்க பேசுறதை வைக்கிறத வடிவ நீங்க ஜாலியா பேசுறத.
2: சரிங்க, அருமையா இருக்கு நிகழ்ச்சி. அப்படித்தானே,
0: அப்பலாம் சொல்லவே இல்ல. இதெல்லாம் ஒரு ஃப்ளோ சொல்றாங்க.
1: அப்படி வா வலிக்கு
2: சொல்லிட்டு இருக்காங்க.
0: சரி, ஓகே, தலைப்பு சொல்லலாமா?
5: சொல்லுங்க
0: சொல்லுங்க, உங்கட தான் கேக்குறோம். சிவப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி.
5: மீண்டும்
0: ஒரு முறை. சிவப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி.
5: குண்டலகேசி, வளையாபதி, சிவப்பதிகாரம், மறந்து
2: போச்சு. என்ன பண்றது,
0: தொண்டை வரைக்கும் வந்துருச்சு, வாய்க்கு வர மாட்டேங்குது. அப்படித்தானே?

0: எனக்கு
1: அம்பட்டு ஸ்லோவா தான் சொன்னோம். சரி ஓகே, ரொம்பவே
2: இப்படி ஊடால வரதுனால ஜாலியா இருக்கு.
1: சரி ஓகே, ரொம்பவே அழகா முயற்சி பண்ணீங்க, நன்றி. நீங்கள் வந்தமைக்கும் 4:54 ஆயிட்டு இருக்கு. நேயர்கள் வந்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம்.
3: வணக்கம்,
1: பேர் சொல்லுங்க. சரி ஓகே, நிகழ்ச்சியில வந்துட்டீங்க, கேட்டுட்டு இருக்கீங்களா நேரம்.
3: உங்களுக்கு
1: குடம், தண்ணீர், குழாய், மண்பானை, மண் வாசனை. குடம், தண்ணீர்,
3: சரி
4: மீண்டும் உங்களுக்கு நான் சொல்றேன், கேக்குதான்னு பாப்போமா.
5: போன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறானுங்க.
1: சரிங்கம்மா, இப்ப கேக்குதா? அதாவது சாந்தினி, நான் மைக்க தான் முழுங்கணும் போல. குடம், தண்ணீர், குழாய், மண்பானை, மண் வாசனை கேட்டதா?
4: அடுத்த
1: நேயர் ஜெயிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நேயர்கள் வந்து அதான் நிகழ்ச்சி முடிய போதுல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கேர்ஃபுல்லா கேர்லெஸ்ஸா இருந்துட்டாங்க போல.
4: நீ நமக்கு வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு நினைச்சிட்டாங்க. சரி பரவாயில்ல,
1: ஓகே, ஒரு பாடல் கேட்டுட்டு வந்து அப்படியே நிகழ்ச்சியை க்ளோஸ் பண்ணிடலாமா?

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இதுவரை சூப்பரா ஜாலியா செம்மையா விறுவிறுப்பா கலகலப்பா விளையாண்டு முடிச்ச ஆட்டக்களம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 24 நேரம்

0: பெண்கள் பங்கு பெற்றாங்க. பங்கு பெற்ற
1: I'm very happy. Start pitching.
2: ரொம்ப ஹாப்பி.
0: பங்கு பெற்ற பங்கு பெற முயற்சித்த கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி ஆட்டக்கலம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வது நான் தமிழ்ச்செல்வி மற்றும்
2: சாந்தினி, அழைப்பின் ஒருங்கிணைப்பாளர்
3: சுமையா. நன்றி நேர்களே. இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: மாலை 5 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான புத்தகத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சென்னை ஆகாஷ்வாணி வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியிட்டார். உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிகர் உரையுடன் இன்று தொடங்கியது. உண்மையான சமூக நீதி அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படும் என்றும், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்றும் ஆளுநர் திரு அர்லிகர் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் விஞ்ஞான ரீதியான ஊழல் காரணமாக வருவாய் பற்றாக்குறை அதிகரித்துள்ளதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிகர் கூறியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் நிதிநிலை மோசமடைந்து வந்துள்ளதாகவும் ஆளுநர் தமது உரையில் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியிருக்கிறார். குற்றச்சம்பவங்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். தேர்தலின் போது தாவேக அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்து எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தாவேக அரசு விளம்பரத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பு ஏதும் இடம்பெறவில்லை என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமகவின் சட்டப்பேரவை குழு தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி கூறியிருக்கிறார். மகா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாரியா மற்றும் அன்மோல் கார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மாலை வணக்கம் நேயர்களே, இதமான மாலையில் இன்பக்கனியாக பாடல்களை தெளிக்க வந்திருப்பது மாலை தென்றல் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சுமையா. நேரம் 5:03. 1980-90களில் வெளிவந்த திரைப்பட பாடல்களை கேட்கலாம் மாலை தென்றல் நிகழ்ச்சியில். இசைக்கும் முதல் பாடல் உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: നിങ്ങൾക്ക് അറിയാമോ, ലോകത്തിലെ പല വികസിത രാജ്യങ്ങളിലും സൗജന്യ ആരോഗ്യ പരിരക്ഷ ഇന്നും ഒരു സ്വപ്നമാണ്. എന്നാൽ ഇന്ത്യയിൽ അത് ഓരോ പൗരന്റെയും അവകാശമാണ്. ആയുഷ്മാൻ ഭാരത് പദ്ധതിയിലൂടെ 60 കോടിയിലധികം പേർക്ക്

0: 500,000 രൂപ വരെയുള്ള സൗജന്യ ചികിത്സ നൽകുന്നു. ഒപ്പം 19,000-ത്തിലധികം ജനൌഷധി കേന്ദ്രങ്ങൾ വഴി 90% വരെ വിലക്കുറവിൽ മരുന്നുകൾ.
1: बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
0: 12 വർഷങ്ങൾ വിശ്വാസത്തിന്റെയും വികസനത്തിന്റെയും ജനക്ഷേമത്തിന്റെയും.
2: நேரம் 5:10. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸ்ல கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மாலை தென்றல். இசைக்கும் அடுத்த பாடல் சந்திரபோஸ் இசையில தான் கேட்க போறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ்பி சைலஜா இணைந்து பாடிய பாடல் மனிதன் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களுக்கு வணக்கம். நான் உடன்பிறப்பு படத்துடைய இயக்குநர் ராசரவணன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள், நிச்சயமா உங்க நெஞ்சத்துக்கு இதமானதா இருக்கும். தொடர்ந்து

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
2: ஆரோக்கியமான
1: உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட்டாக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
3: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
4: பொதுநலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
5: நேரம் 5:16. 80களில் வெளிவந்த திரைப்பட பாடல்களை தான் கேட்டுட்டு மாலை வேளையில். இது மாலை தென்றல் நிகழ்ச்சியில் இசைக்கும் அடுத்த பாடல் பேர் சொல்லும் பிள்ளை திரைப்படத்திற்காக. இந்த படத்திற்கு இசையமைப்பு இளையராஜா. கமலஹாசன் குரல்ல தான் பாடல் கேட்க போறோம். இதோ

பண்ணுறா தலைதான் முன்னால நிறையாச்சு அதுவும் அம்மாடி அழகாச்சு தலைதான் முன்னால நிறையாச்சு அதுவும் அம்மாடி அழகாச்சு மெல்ல மெல்ல வந்து நில்லுங்க பங்கண்ணு கொள்ளி கண்ணு கண்ணு பட்டா என்ன வண்ண வந்தது சொல்லு முத்து முத்து பள்ளி இருக்கு

தந்தை என்னும்

வாய்மையை என்றும் மதிப்பே.

0: நேரம் 5:23. மாலை தென்றல் இசைக்கும் அடுத்த பாடல் ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து.
1: மாமா

எல்லாமே அந்தவன் புந்தவன் பும் ஜம்பம் ஏ.

0: ഭാരത് കി ബഹുത് ബഡി സഫലത ഹൈ
1: 12 വർഷങ്ങൾ വിശ്വാസത്തിന്റെയും വികസനത്തിന്റെയും ജനക്ഷേമത്തിന്റെയും
2: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
3: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
2: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
3: இச்சலுகை June 15 to July 15 வரை. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
4: வணக்கம், நான் வினய் பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை FM ரெயின்போ.
5: உன்னாலே உன்னாலே விண்ணால சென்றேனே.
6: நேரம் 5:35 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். இது மாலை தென்றல். வெளிவந்த திரை இசைகளை கேட்டு மகிழலாம். இதோ மை டியர் மார்த்தாண்டம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

அடிச்சாளுத்தி குடிச்சேன் ஒரு கொம்பு அது புள்ளியம் பொங்கம்பு.

0: ஒரு வாக்கு வெத்தல போட்டேன் பத்தல பரிசம் போட்டதால.
1: இன்று இரவு 8:05 உங்களுக்காகவே காத்துக்கிட்டே இருக்கு சிட்டி குழந்தைகளின் மழலை பேச்சில் கடத்துட்டே இருக்கு பட்டாம்பூச்சிகள். பேச அழைக்கலாம் 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன். 25 30 170 அறிமுக குழந்தைகளும் 25 30 171 அனைத்து குழந்தைகளும் அழைக்கலாம். நேரம் 5:40 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மாலை தெஞ்சல். இசைக்கும் பாடல் வில்லாதி வில்லன் திரைப்படத்திலிருந்து இது காட்சலைகளில்.

நேரம் நான் 5:45 கேட்டு ரசித்துக் கொண்டே இருப்பது மாலை தெஞ்சல். ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

இதுவரை நீங்க கேட்டு ரசித்தது மாலை தென்றல். இன்றைய நிகழ்ச்சியில இருந்து விடைபெறுவது சுமையா. நன்றி நேர்களே. இசைக்கும் நிறைவான பாடல் இதோ சிந்து நதிப்பூ திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6 மணி.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் 19/6/2026 வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறவுள்ளது. இம்முகாமில் தனியார் முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு கல்வி தகுதிக்கேற்ப வேலை நாடும் இளைஞர்களை நேர்காணல் மூலம் பல்வேறு பணிகளுக்கு தேர்வு செய்ய உள்ளனர். இம்முகாமில் 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு, முதுநிலை பட்டப்படிப்பு, ITI மற்றும் டிப்ளமோ படித்த வேலை நாடுநர்கள் கலந்து கொண்டு தங்களது தகுதிக்கேற்ப தனியார் துறை நிறுவனங்களில் பணி நியமனம் பெற்றுக்கொள்ளலாம். வேலை நாடுநர்கள் தங்களது சுய விவரங்கள் மற்றும் வேலை அளிக்கும் நிறுவனங்கள் தங்களது நிறுவனத்தின் விவரங்களை http://www.tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து இதில் பங்கு பெற்று பயன்பெறலாம். இம்முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள வேலை நாடுநர்கள் தங்களது சுய விவரக்குறிப்பு, கல்வி தகுதிகளின் நகல், ஆதார் அட்டை மற்றும் பாஸ்போர்ட் அளவுள்ள புகைப்படத்துடன் 19/6/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு மதுரை கே புதூரில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்திற்கு நேரில் வந்து கலந்து கொண்டு இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறும், இம்முகாம் மூலம் தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெறுவதனால் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பு எவ்விதத்திலும் பாதிக்காது எனவும் மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மைய துணை இயக்குனர் அவர்கள் தெரிவிக்கின்றார். மேலும் மதுரை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மைய தன்னார்வ பயிலும் வட்டத்தில் TNPSC, RRB போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் அடங்கிய நூலக வசதி, இலவச வைஃபை வசதி உள்ளது. அரசு பணிக்கு தயாராகும் மாணவர்கள் https://tamilnadu-careers-services.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து இந்த கட்டணமில்லா பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு துணை இயக்குனர் அவர்களால் தெரிவிக்கப்படுகிறது.
2: அடுத்த சேவை செய்தி. விருதுநகர் மாவட்டத்தில் ஜூன் மாதத்திற்கான விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளை காலை 11 மணி அளவில் விருதுநகர் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையில் நடைபெறவுள்ளது. மேற்படி கூட்டத்தில் விவசாய பெருமக்கள் கலந்து கொள்வதுடன் விவசாயம் தொடர்பான பொதுவான கோரிக்கைகளை மட்டும் மனு மூலம் அளிக்கவும். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் இதுவரை கேட்டீர்கள் சேவை செய்திகள்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
2: The news read by Subhadra Ram.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:10. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தெய்வீக கவனங்களால் உங்களின் இல்லம் தேடி பிரகாசிக்க வருகிறது விளக்கேற்றும் வேலை.
2: மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். June 4 திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ₹250 குறைவாகவும், தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், முடங்கியார் ரோட், உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
3: നിങ്ങൾക്കറിയാമോ, ലോകത്തിലെ പല വികസിത രാജ്യങ്ങളിലും സൗജന്യ ആരോഗ്യ പരിരക്ഷ ഇന്നും ഒരു സ്വപ്നമാണ്. എന്നാൽ ഇന്ത്യയിൽ അത് ഓരോ പൗരന്റെയും അവകാശമാണ്. ആയുഷ്മാൻ ഭാരത് പദ്ധതിയിലൂടെ 60 കോടിയിലധികം പേർക്ക് 5 ലക്ഷം രൂപ വരെയുള്ള സൗജന്യ ചികിത്സ നൽകുന്നു. ഒപ്പം 19,000-ത്തിലധികം ജനൌഷധി കേന്ദ്രങ്ങൾ വഴി 90% വരെ വിലക്കുറവിൽ മരുന്നുകൾ.
4: बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
3: 12 വർഷങ്ങൾ വിശ്വാസത്തിന്റെയും വികസനത്തിന്റെയും ജനക്ഷേമത്തിന്റെയും

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோடு, உழவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க. 6:26 நிமிடத்தில்

அடுத்ததாக இனி வளம் பெற காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் நேரம் குறித்து அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் இன்று மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:40 அந்தி பூக்கள். இன்று இரவு 7:10 மதுரை மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் ரகுராஜா, சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:25 பாட்டு இது ஹிட்டு. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:32 பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்று இரவு 8:05 பட்டம் பூச்சிகள். குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி 8:30 உழவர் உலகம். தென்னை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் மதுரை மாவட்டம் மேலூர் கொட்டாம்பட்டியைச் சேர்ந்த என் தவமணி அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 செய்தி சுடர் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:30 காற்றில் விரியும் கடிதமலர்கள். இன்று இரவு 10:00 பட்டுச்சிறகு. மதுரை பண்பலை 103.3 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் 102.3 மெகா ஹெட்ஸ் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் நேரம் குறித்து அறிவிப்பு கேட்டீர்கள். நிகழ்ச்சியும் நேரமுமாய்

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாயிரலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
2: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
3: ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
3: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
4: புதுநலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
5: வணக்கம், நான் வினே பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ.
6: உன்னாலே உன்னாலே பின்னால சென்றேனே.
7: தொடர்வது மாநில செய்திகள். சென்னையில் அஞ்சல் செய்ய கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.
8: மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

0: தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் சமுதாய வானொலி சிறப்பான சேவையாற்றி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். தாவேக்கா அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானொலி ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் வானொலி சேவை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் சுமார் 1000 சமுதாய வானொலி அலைவரிசைகள் செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆகாஷ்வாணி வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டு அவர் பேசினார். மும்பையில் நடைபெற்ற வேவ்ஸ் மாநாட்டில் சமுதாய வானொலி முக்கிய பங்காற்றியதாக அவர் கூறினார். தகவல் பரிமாற்றத்தின் முக்கிய கருவியாக சமுதாய வானொலி திகழ்வதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார்.
1: ஒரு 5 ஆண்டுகளில் இந்த கம்யூனிட்டி ரேடியோ சர்வீசஸ் அதிகமாக கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கி ஆசாதிக்கு அமிர்த மகா உற்சவம் கொண்டாடும் பொழுது நாம் 750 ரேடியோக்கள் கொடுக்கணும்னு டார்கெட் வச்சு பண்ணோம். இன்றைக்கி இந்தியா முழுவதும் 1000 நெருங்கி கொண்டிருக்கிற கம்யூனிட்டி ரேடியோக்களாக இருக்கிறது. கம்யூனிட்டி ரேடியோன்றது டிவி, ரேடியோ அல்லது டிஜிட்டல் ரேடியோ, கம்யூனிகேஷன் இல்லாத பகுதிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான், மக்களை வந்து கடைசி மனிதனுக்கும் நம்மளுடைய தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறது தான் கம்யூனிட்டி ரேடியோ. சின்ன சின்ன ஊர்களில் ஒரு 20 கிலோமீட்டர் ரேடியஸ் அளவுக்கு, குறிப்பாக காடுகள் அதிகமாக இருக்கிற பகுதி, கோஸ்டல் பகுதிகளில், மலைகள் இருக்கிற பகுதிகளில், அத்தனை பகுதிகளிலும் அந்த நம்மளுடைய செய்திகளை நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஒரு டூலாக விளங்குவது அந்த கம்யூனிட்டி ரேடியோ.
0: இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆகாஷ்வாணியின் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின், வளர்ந்து வரும் ஊடக சவால்களை எதிர்கொள்ள வானொலி கட்டமைப்பில் புதிய தொழில்நுட்பமும் கண்டுபிடிப்புகளும் கொண்டுவரப்படுவது அவசியம் என்று கூறினார். பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற புத்தகத்தில் பத்மஸ்ரீ திரு ஸ்ரீதரன் வானொலியின் வளர்ச்சிக்கு ஆற்றிய சிறப்பான சேவை ஆவணப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின் ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் சென்னை வானொலி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தொழில்நுட்ப ரீதியாக வானொலி சேவையின் தரத்தை உயர்த்த வேண்டியதன் அவசியத்தை அப்போது அவர் வலியுறுத்தினார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் உரையாற்றிய அவர், அரசு நிர்வாகத்தை பாதிக்கும் முறையற்ற நிதி பரிமாற்றங்கள், இடைத்தரகர்களின் தலையீடுகள் ஆகியவை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று கூறினார். மாநிலத்தில் பொது அமைதியை நிலைநாட்டவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்கவும் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கான நிதியை மத்திய அரசு விரைந்து விடுவிக்க வலியுறுத்தப்படும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் தமது உரையில் தெரிவித்தார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சினை மற்றும் அவர்களிடமிருந்து இலங்கை அரசு கைப்பற்றிய படகுகளை மீட்பது போன்றவற்றிற்கு விரைந்து தீர்வு காண மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமையாக்கப்படும் என்றும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கித்தர அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஓசூர், கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களை தொடங்குவது குறித்து மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தாவேக்கா அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது உரையில் தெரிவித்தார். தேர்தலின் போது தாவேக்கா அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்து எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆட்சியில் திமுக கொண்டு வந்த திட்டங்கள்தான் ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுவதை திமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட அரசு எடுக்கும் நடவடிக்கைகள்

0: குறித்த எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பு ஏதும் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகள் கடன் தள்ளுபடியில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்தபோதிலும் ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு ஏதுமில்லை என்று கூறினார். வேலையில்லா பட்டதாரிகளுக்கான உதவித்தொகை, மின்கட்டண கணக்கீடு போன்றவை குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. குற்றச்சம்பவங்களை தடுக்க தாவிக அரசு உறுதியான நடவடிக்கையை எடுத்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எவ்வித சமரசமும் இன்றி குற்றச்சம்பவங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உடனுக்குடன் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதாக தெரிவித்தார். குற்றச்சம்பவங்கள் எதையும் மூடி மறைக்கும் முயற்சியில் மாநில அரசு ஈடுபடவில்லை என்றும் அவர் கூறினார். தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் சமூக ரீதியாகவும் நடைபெறும் குற்றங்களை தடுப்பதற்கு முழுவீச்சில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். மின் விநியோகத்தில் ஏற்படும் தடைகளை களைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மின்வாரியத்திற்கு தேவையான உபகரணங்கள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தேவையான மின் பணியாளர்களை நியமித்து மின்தடை சரி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மின்சார வாரியம் தொடர்பாக அடுத்த வாரத்தில் தாம் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் திரு நிர்மல்குமார் கூறினார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க மாநிலத்தை ஆளும் தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மாநிலத்தின் பல பகுதிகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் கொலைகள் நடைபெறுவது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் திரு விஜய் பாலியல் குற்றங்களுக்கு எதிரான உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என்றும், மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் எந்தவொரு நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 27 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: தற்போது சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கேரளா பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை நகரின் ஓரிரு பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை சூறைக்காற்றுடன் பெய்த மழை காரணமாக 20க்கும் மேற்பட்ட விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டன. மாவட்ட செய்திகள். தியாகசீலர் கக்கனின் பிறந்த நாளையொட்டி மதுரை மாவட்டம் தும்பைப்பட்டியில் அமைந்துள்ள மணி மண்டபத்தில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு ஆட்சியர் திரு ஆகாஷ் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். நாமக்கல் வட்டத்திற்கு உட்பட்ட கிராமங்களுக்கான ஜமாபந்தி நிகழ்ச்சி ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. நாகையில் சர்வதேச யோகா தினத்தையொட்டி பள்ளி மாணவர்கள் சிறப்பு யோக பயிற்சியை மேற்கொண்டனர். தென்காசி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 1,37,800 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 5-11, 11-6, 11-8, 11-4 என்ற செட் கணக்கில் பிரான்ஸ் இணையை வென்றது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கெரு இசுகி இணையை வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி மலேசியாவில் இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் சமுதாய வானொலி சிறப்பான சேவையாற்றி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். தாவேக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார்.

நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர், மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:41.

இனிய மாலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்ருக்கீங்க. இனி அடுத்த நிகழ்ச்சியாக பூக்கள் விரியும் நேரத்தில் மலர்களைப் போல் மனம் கமல காத்திருக்கிறது அந்தி பூக்கள். இன்றைய அந்தி பூக்கள் நிகழ்ச்சியில் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இசையமைப்பாளர் வித்யாசாகர் அவர்களுடைய ஹிட்ஸை கேட்டு ரசிக்கலாம் தமிழ் செல்வியோட.

இசை ஜாலமாய் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அழகிய கானங்களாய் வளம் வந்து கொண்டிருப்பது அந்தி பூக்கள். இன்னைக்கு இசையமைப்பாளர் வித்யாசாகர் ஹிட்ஸ் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இசை காத்திருக்கும் அடுத்த பாடல் அன்பே சிவம் திரைப்படத்திலிருந்து.

இசையமைப்பாளர் வித்யாசாகர் ஹிட்ஸ்களாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது அந்தி பூக்கள். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டிருக்கீங்க. 6:52 நிகழ்ச்சியில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் பாவிஜய் வரிகள் எழுதி ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரல் கொடுத்திருக்காங்க அன்பு திரைப்படத்திற்காக.

எட்டத்திற்கும் இசை ஒழித்துக் கொண்டிருக்கும் நேரம் மாலை 6:59 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க அந்தி பூக்கள். இன்றைய நாள் இசையமைப்பாளர் வித்யாசாகர் அவர்களுடைய ஹிட்ஸ் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் இசைக்கு காத்திருக்கும் அடுத்த பாடல் கார்த்திக் ராஜா. தொடர்ந்து பாடல் கேட்கலாம் டும் டும் டும் திரைப்படத்திலிருந்து.

அழகிய கணங்களாய் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க அந்தி பூக்கள். நிறைவான பாடலாய் கேட்கலாம் மொழி திரைப்படத்திலிருந்து.

0: இதுவரை சூப்பர் டூப்பர் பாடல்களாய் வித்யாசாகர் ஹிட்ஸ்களாய் வளம் வந்த அந்தி பூக்கள் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. கேட்ட நெஞ்சுகளுக்கு நன்றி கூறி அந்தி பூக்களை நிறைவு செய்வது தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே. தொடர்வது மதுரை மாவட்ட செய்திகள். அதனைத் தொடர்ந்து 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில்
1: செய்திகள் எழுதியவர் எஸ் ரகுராஜா.

0: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் வருகின்ற செப்டம்பர் 17ஆம் தேதியன்று நடைபெறவுள்ள குடமுழுக்கு விழாவை சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் நடத்த அனைத்து துறைகளும் முழு ஒருங்கிணைப்புடன் செயல்படுவது தொடர்பான முன்னேற்பாட்டு ஆய்வுக் கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் திரு ரமேஷ், திருக்கோவிலில் நடைபெற்று வரும் அனைத்து திருப்பணிகளும் ஜூலை மாத இறுதிக்குள் நிறைவு பெற வேண்டும் என்றார். யாகசாலை அமைத்தல் மற்றும் யாக கால பூஜைக்கான முன்னேற்பாட்டு பணிகள் உரிய காலத்தில் தொடங்கப்பட்டு திட்டமிட்டபடி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். மேலும் பொதுமக்கள் மற்றும் உபயதாரர்கள் எளிதாக தரிசனம் செய்யும் வகையில் தனித்தனி நுழைவு மற்றும் வெளியேறும் வழிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும், கூட்ட நெரிசலை திறம்பட கட்டுப்படுத்த காவல்துறையினர் சிறப்பு பாதுகாப்பு மற்றும் கூட்ட மேலாண்மை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். திருக்கோவில் வளாகம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகள் முழுவதும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்ற அவர், மாநகராட்சி மற்றும் திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் தேவையான இடங்களில் குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றார். சுகாதாரத்துறை சார்பில் 108 ஆம்புலன்ஸ் வாகனங்கள், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அடங்கிய மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும், அன்னதானம் வழங்க விரும்புவோர் உரிய அனுமதி பெற்று உணவு பாதுகாப்பு துறையின் சான்றிதழ் பெற்ற பின்னரே அன்னதானம் வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்தார். மதுரை மாவட்டத்தில் அரசு புறம்போக்கு நிலங்கள் மற்றும் பராமரிப்பற்ற பட்டா நிலங்களில் பரவலாக வளர்ந்துள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்தும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழங்கிய உத்தரவின்படி மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ள நிலையில், சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஆணைப்படி ஓய்வு பெற்ற நீதிபதி திரு செல்வம் மாநகராட்சி பகுதியில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். மதுரை மாவட்டத்தின் நகர்ப்புறம் மற்றும் ஊரக பகுதியில் அமைந்துள்ள கண்மாய், குளம், ஏரி, ஆறு, கால்வாய், ஓடை உள்ளிட்ட நீர்நிலை அரசு புறம்போக்கு நிலங்கள் மற்றும் பிற அரசு நிலங்கள், மேலும் பராமரிப்பற்ற தனியார் பட்டா நிலங்களில் தானாக வளர்ந்து பரவியுள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்குகளில் வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் மதுரை மாநகராட்சி பகுதியான பொன்மேனி, ஊரணி, கோச்சடை, தத்தநேரி பகுதிகள் மற்றும் திருப்பரங்குன்றம் மட்டத்தில் விளாச்சேரி, கண்மாய், திருநகர், வயலூர், வைரவநத்தம் ஆகிய இடங்களில் நீர்நிலை மற்றும் நீர்நிலை அல்லாத அரசு புறம்போக்கு நிலங்களில் மற்றும் தனியார் பட்டா நிலங்களில் சீமை கருவேல மரங்கள் வளர்ந்துள்ள பரப்பு, இதுவரை அகற்றப்பட்ட பரப்பு மற்றும் அகற்றப்பட வேண்டிய பரப்பு தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி திரு செல்வம் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மதுரையில் அரசு பொருட்காட்சி 2026 அமைச்சர்கள் திரு சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் திரு ராஜ்மோகன் ஆகியோர் துவக்கி வைத்து பல்வேறு அரசு துறைகள் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளை பார்வையிட்டதுடன் பயனாளிகளுக்கு ₹72,00,000 மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். மதுரை தமுக்கம் மைதானத்தில் துவக்கப்பட்டுள்ள இந்த அரசு பொருட்காட்சியில் அரசு மக்கள் நலனுக்காக செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்கள், அவற்றில் பயன்பெறும் வழிமுறைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரசு துறைகளின் சார்பாக கண்கவரும் அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. இது தவிர தினந்தோறும் இன்னிசை கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதுடன் அரசு பொருட்காட்சியினை பொதுமக்கள் சிரமமின்றி கண்டுகளிக்க கூடுதல் பேருந்து வசதிகள் ஏற்படுத்தி மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விடுதலை போராட்ட வீரர் தியாகி விஸ்வநாதன் தாஸ் அவர்களின் பிறந்த தினம் மதுரையில் கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள தியாகி விஸ்வநாதன் தாஸ் நினைவில்லத்தில் அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் தமிழ்நாடு அரசு சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விடுதலை போராட்ட வீரரும் தலைசிறந்த நாடக கலைஞருமான தியாகி விஸ்வநாதன் தாஸ் 1886 June 16 பிறந்தார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் வாழ்ந்து வந்த அவர் தேசபக்தி பாடல்கள் மற்றும் நாடகத்தின் மூலமாக பொதுமக்களிடம் தேசப்பற்றை ஊக்குவித்தார். தேசத்தின் விடுதலைக்காக பாடுபட்டு 29 சிறை சென்றுள்ளார். தேசத்தின் விடுதலைக்காக பாடுபட்ட தியாகி விஸ்வநாதன் தாஸ் அவர்களின் மாண்பை உலகறை செய்யும் நோக்கில் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் நினைவில்லம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அன்னாரது பிறந்த நாளான June 16 அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் அனைவரும் உயர்கல்வியில் சேர்வதை உறுதி செய்யும் வகையில் மாவட்ட அளவிலான கட்டுப்பாட்டு அறை மூலம் மேற்கொள்ளப்படக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகாஷ் தலைமையில் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பேசிய மதுரை மாவட்ட ஆட்சியர், 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எவரும் உயர்கல்வி வாய்ப்பு இழக்காத வகையில் மாவட்ட நிர்வாகம் முழு கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றார். ஒவ்வொரு மாணவரின் உயர்கல்வி சேர்க்கை நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும், மாணவர்கள் எந்தெந்த கல்லூரிகளில் விண்ணப்பித்துள்ளனர், எந்த கல்லூரிகளில் சேர்க்கை பெற்றுள்ளனர், இன்னும் சேர்க்கை பெறாத மாணவர்கள் யார், அதற்கான காரணங்கள் என்ன என்பன உள்ளிட்ட விவரங்களை சேகரித்து அவர்களுக்கு தேவையான ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல்களை வழங்கி உயர்கல்வியில் சேர்வதை உறுதி செய்ய வேண்டும் என்றார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது மதுரை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ரகுராஜா. இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி.

0: செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சென்னை பெங்களூரு ஹைதராபாத் வழித்தடங்களில் அதிவிரைவு ரயில் சேவை தொடங்கப்படும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திஷா எண்ணெய் கப்பல் 62,370 மெட்ரிக் டன் திரவ எரிவாயுடன் நாளை காலை குஜராத் வந்தடையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டெலோமினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். பாரிஸ் நகரில் அந்நாட்டின் தொழிலதிபர்களை இன்று சந்தித்து பேசிய அவர், உற்பத்தி துறை, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், கடல்சார் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்தார். முதலீட்டுக்கான நடைமுறைகள் இந்தியாவில் எளிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்திய உணவுக் கழக நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அறிவியல் அடிப்படையிலான உணவு சேமிப்பு கிடங்குகளை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நவீன தொழில்நுட்பம் மூலம் உணவு தானிய விநியோகம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் ஏழைகளுக்கான உணவு தானியங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 98.5% பயனாளிகளுக்கு ஆதார அடிப்படையில் அவை வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டம் சிறப்பாக செயல்படுவதன் மூலம் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பெரிதும் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறினார். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெளிப்படைத்தன்மையுடன் உணவு தானிய விநியோகம் செய்யுமாறு பிரகலாத் ஜோஷி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோர் சந்தித்து பேசினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதுடன் போதைப்பொருள் புழக்கத்திலிருந்து இருநாட்டு மக்களையும் பாதுகாப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக திரு செர்ஜியோ கோர் தமது வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியா அமெரிக்காவில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக கூட்டாக நடவடிக்கை எடுப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக திரு செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு புதிய ஹஜ் புனித யாத்திரை கொள்கையை வெளியிட உள்ளதாக சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஹஜ் ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சவுதி அரேபிய நாட்டின் ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் இந்தியாவுக்கு 2 விருதுகள் வழங்கியிருப்பதாக கூறினார். இந்தியாவிலிருந்து ஹஜ் புனித பயணம் மேற்கொண்டவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்கியதற்காக சவுதியில் உள்ள இந்திய ஹஜ் புனித யாத்திரை ஆணையத்திற்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. நடப்பு நிதியாண்டில் 26,000 கிராம சாலைகளை அமைக்க திட்டமிட்டுள்ள மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் கிராம சாலை திட்டத்தின் கீழ் அமைக்கப்படும் இந்த சாலை பணிகளுக்காக 18,900 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை செயலர் திரு ரோஹித் கல்சால் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆந்திரா, பீகார், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கிராமப்புற பகுதிகளில் சாலை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நீட் மறுதேர்வு வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் பதற்றமடையாமல் தேர்வெழுத வேண்டும் என தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. இந்த முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெளிப்படைத்தன்மையுடனும் பாதுகாப்புடனும் தேர்வு நடத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகள், பல்வேறு அமைச்சகங்கள், பாதுகாப்புத்துறை ஒருங்கிணைந்து இந்த தேர்வுக்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் தேர்வு தொடர்பான வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும், மாணவர்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15

0: வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சென்னையிலிருந்து பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் வழித்தடங்களில் அதிவிரைவு ரயில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள நமோ சென்டர் அதிநவீன பயிற்சி மையத்தை திறந்து வைத்து பேசிய அவர், மும்பை அகமதாபாத் இடையேயான புல்லட் ரயில் திட்டம் அடுத்த ஆண்டு பயன்பாட்டுக்கு வரும் என கூறினார். இந்தியா உலகில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்து வருவதாக கூறிய அவர், டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் நாடு சாதனை படைத்து வருவதாகவும் தெரிவித்தார். நவீன விமான நிலையங்கள், விரைவு சாலைகள், வந்தே பாரத் ரயில்கள் உள்ளிட்டவை நாட்டின் வளர்ச்சியை மேம்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். தற்போது உலக அளவில் இந்திய திரைப்படங்களுக்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை, மும்பை, ஹைதராபாத், பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களைச் சேர்ந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் ஹாலிவுட் திரைப்படங்களுக்கான தயாரிப்புக்கு பிந்தைய பணிகளை மேற்கொண்டு வருவதையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டினார். இந்தியாவிற்கு 62,370 மெட்ரிக் டன் திரவ எரிவாயுடன் திஷா எண்ணெய் கப்பல் நாளை காலை குஜராத் மாநிலம் தாஹக் துறைமுகம் வந்தடையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியபோது இதனை தெரிவித்த கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் இயக்குநர் திரு ஓபேஷ்குமார் சர்மா, மால்டாவிலிருந்து புறப்பட்ட இந்த எண்ணெய் கப்பல் கடந்த திங்கட்கிழமை அன்று பாதுகாப்பாக ஹோர்முஸ் நீரிணையை கடந்ததாக தெரிவித்தார். போர்ச்சூழலால் பாதிக்கப்பட்டுள்ள வளைகுடா நாடுகளிலிருந்து 3,639 இந்திய மாலுமிகள் இதுவரை பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசியா மற்றும் வளைகுடா நாடுகளில் தங்கியுள்ள இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் திரு ஓபேஷ்குமார் சர்மா தெரிவித்தார். நாட்டில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு அளவில் செயல்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். கடந்த 3 நாட்களில் 1,47,00,000 வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 22,900 டன் வர்த்தக பயன்பாட்டிற்கான எரிவாயு விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுவரை 99,000 மேற்பட்ட குழாய் வழி எரிவாயு இணைப்பு பெற்றவர்கள் தங்களின் எரிவாயு சிலிண்டர் இணைப்பை திரும்ப ஒப்படைத்துள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கு நடப்பு நிதியாண்டில் 8.25% வட்டி நிர்ணயம் செய்ய மத்திய நிதியமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. வைப்பு நிதி அறங்காவலர் குழு கூட்டம் தெரிவித்த பரிந்துரையை ஏற்று இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பிற்கு நேட்டோ உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு பீட் ஹெக்சேத் கேட்டுக் கொண்டுள்ளார். நேட்டோ பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நேட்டோ அமைப்பின் ராணுவத்திறனை வலுப்படுத்த உறுப்பு நாடுகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ டெமோலினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் தக்கரு யுகுசுகி இணையை வென்றது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி மலேசியாவில் இன்று தொடங்கியது. இந்தியா, பாகிஸ்தான் உட்பட 9 நாடுகளைச் சேர்ந்த 69 பேர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்தியாவின் சார்பில் அபய் சிங், வேலவன் செந்தில்குமார் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் வழித்தடங்களில் அதிவிரைவு ரயில் சேவை தொடங்கப்படும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திஷா எண்ணெய் கப்பல் 62,370 மெட்ரிக் டன் திரவ எரிவாயுடன் நாளை காலை குஜராத் வந்தடையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சலோ டெமோலினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மதுரை FM 103.

0: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz இல் நாளை காலை 9:45 வெற்றி பயணம். 12 ஆண்டுகள் மத்திய அரசின் 12 ஆண்டு கால சாதனைகள் குறித்து கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்கலாம்.
2: மதுரை பண்பலை 103.3. எனது பங்காளிகளுக்கு, எனது அக்காமார்களுக்கு, எனது தங்கைமார்களுக்கு மதுரை மதிச்சேம்பாளா சார்பாக பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நானும் கேட்குறேன், வேற லெவல் பண்ணுறோம்.

7:36 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாட்டே தி ஹிட். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல பாட்டே தி ஹிட்ல இசைக்கும் அடுத்த பாடல் டார்லிங் திரைப்படத்திலிருந்து.

இன்று இரவு 8:05 இருக்கு. சுட்டி குழந்தைகளின் நிகழ்ச்சியாக காத்துக்கிட்டே இருக்கு பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில பேச அழைக்கலாம் 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன். 25:30 அறிமுக குழந்தைகளும், 25:30 அனைத்து குழந்தைகளும் அழைக்கலாம். உங்களுக்காகவே காத்துக்கிட்டே இருக்கு பட்டாம்பூச்சிகள். தொடர்ந்து 8:30 உழவர் உலகம். தென்னை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் மதுரை மாவட்டம் மேலூர் கொட்டாம்பட்டியை சேர்ந்த என் தவமணி அவர்கள். கேட்க தவறாதீர்கள் உழவர் உலகம். பாட்டு இது ஹிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இசைக்கும் அடுத்த பாடல் ஆரஞ்சு மிட்டாய் படத்திலிருந்து.

55 நிமிடம் பாட்டு இது ஹிட்டு கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 0.9 மெகாஹெர்ட்ஸில் இசைக்கும் நிறைவான பாடல் இதோ என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து.

இதுவரை நீங்க கேட்டு ரசித்தது பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி நேர்களே. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுமையா. இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் வானொலி சேவை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் சுமார் 1000 சமுதாய வானொலி அலைவரிசைகள் செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆகாஷ்வாணி வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டு அவர் பேசினார். மும்பையில் நடைபெற்ற வேவ்ஸ் மாநாட்டில் சமுதாய வானொலி முக்கிய பங்காற்றியதாக அவர் கூறினார். தகவல் பரிமாற்றத்தின் முக்கிய கருவியாக சமுதாய வானொலி திகழ்வதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆகாஷ்வாணியின் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின், வளர்ந்து வரும் ஊடக சவால்களை எதிர்கொள்ள வானொலி கட்டமைப்பில் புதிய தொழில்நுட்பமும் கண்டுபிடிப்புகளும் கொண்டுவரப்படுவது அவசியம் என்று கூறினார். பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற புத்தகத்தில் பத்மஸ்ரீ திரு ஸ்ரீதர்

வானொலியின் வளர்ச்சி காட்டிய சிறப்பான சேவை ஆவணப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின் ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் சென்னை வானொலி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தொழில்நுட்ப ரீதியாக வானொலி சேவையின் தரத்தை உயர்த்த வேண்டியதன் அவசியத்தை அப்போது அவர் வலியுறுத்தினார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் இன்று உரையாற்றிய அவர், அரசு நிர்வாகத்தை பாதிக்கும் முறையற்ற நிதி பரிமாற்றங்கள், இடைத்தரகர்களின் தலையீடுகள் ஆகியவை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று கூறினார். மாநிலத்தில் பொது அமைதியை நிலைநாட்டவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்கவும் உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கான நிதியை மத்திய அரசு விரைந்து விடுவிக்க வலியுறுத்தப்படும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சினை மற்றும் அவர்களிடமிருந்து இலங்கை அரசு கைப்பற்றிய படகுகளை மீட்பது போன்றவற்றிற்கு விரைந்து தீர்வு காண மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்று அவர் கூறினார். தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமையாக்கப்படும் என்றும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கித்தர அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஓசூர், கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களை தொடங்குவது குறித்து மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தாவேக்கா அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்றும் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது உரையில் தெரிவித்தார். தேர்தலின் போது தாவேக்கா அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்த எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆட்சியில் திமுக கொண்டு வந்த திட்டங்கள்தான் ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுவதை திமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்று அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்த எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பு ஏதும் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகள் கடன் தள்ளுபடியில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்தபோதிலும் ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு ஏதுமில்லை என்று கூறினார். வேலையில்லா பட்டதாரிகளுக்கான உதவித்தொகை, மின்கட்டண கணக்கீடு போன்றவை குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். குற்றச்சம்பவங்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை எடுத்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எவ்வித சமரசமுமின்றி குற்றச்சம்பவங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உடனுக்குடன் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதாக தெரிவித்தார். குற்றச்சம்பவங்கள் எதையும் மூடி மறைக்கும் முயற்சியில் மாநில அரசு ஈடுபடவில்லை என்றும் அவர் கூறினார். தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் சமூக ரீதியாகவும் நடைபெறும் குற்றங்களை தடுப்பதற்கு முழுவீச்சில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். மின் விநியோகத்தில் ஏற்படும் தடைகளை களைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மின்வாரியத்திற்கு தேவையான உபகரணங்கள் அளிக்கப்பட்டு வருவதாகவும், தேவையான மின் பணியாளர்களை நியமித்து மின்தடை சரி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மின்சார வாரியம் தொடர்பாக அடுத்த வாரத்தில் தாம் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் திரு நிர்மல்குமார் கூறினார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க மாநிலத்தை ஆளும் தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், மாநிலத்தின் பல பகுதிகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் கொலைகள் நடைபெறுவது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை பிரான்சின் லியோடி நோட்ரஸ் லியூஸ் ரோலன் இணையை வென்றது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செல்லோ டெமோலினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 8:06.

வணக்கம் வணக்கம் வணக்கம் குழந்தைகளே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தான் கேட்டுட்ருக்கீங்க. இனி அடுத்த நிகழ்ச்சியாக குழந்தைகளுக்கான குழந்தைகள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியை தான் கேட்டு ரசிக்க போறீங்க தமிழ் செல்வியோட. ஸோ குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு மாதிரி டயர்டாக இருப்பீங்க. அதுக்குள்ளேயே சாப்பிட்டு தூங்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் மைண்டை வந்து ரிலாக்ஸிங்காக வச்சா நல்லாயிருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 0452 அப்படின்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு 25 30 170 அறிமுக குழந்தைகளும், 25 30 171 நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கோமே அப்படின்ற குழந்தைகள் அழைக்கலாம். மறந்துடாதீங்க, 0452 அப்படின்ற மதுரையின் முன்னிணைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைகள் பங்கு பெறலாம், பங்கு பெற்று உங்களோட திறமைகளை வெளிக்காட்சி விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம்.

0: எடுத்துக்கும் இசை ஒழித்துக் கொண்டிருக்கும் நேரம் இரவு 8:12 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க குழந்தைகளுக்கான பட்டாம் பூச்சிகள். இணைப்பில் பேச காத்திருக்கும் முதல் குட்டி நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு சொல்லி கேட்கலாமா? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: ரெனிதா மஹால் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல இருந்து பேசுறேன்.
0: சூப்பர். எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க ரெனிதா? 5th ஸ்டாண்டர்டா? சரி, ஓகே. நீங்க நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்? காட்டுமல்லி பாடல். உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? சரி, ஓகே. அந்த பாடல் வழங்கணும்னா நீங்க ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுமே. என்ன சொல்ல போறீங்க?
1: பாட்டு
0: பாடுறீங்களா? சூப்பர், பாடுங்க.
1: கனியிடை ஏறிய சுழையும், முற்றல் கலையிடை ஏறிய சாரும், பனிமலர் ஏறிய தேனும், காய்ச்சும் பாகிடை ஏறிய சுழையும், நனிப்பசு பொழியும் பாலும், தென்னை நல்கிய குளிரில நீரும், இனியன எந்தேன் எனினும், தமிழை என் உயிர் எந்தேன் கண்டீர், எழுதியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன்.
0: சூப்பர். சரி, சூப்பரா பாடிட்டீங்க. உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாமா?
1: ஆ,
0: நன்றி. நிப்பல் வந்தமைக்கு உங்களுக்கான பாடல் இசைக்க காத்திருக்கிறது 8:13 நிமிடத்தில்.

அமைஞ்சிருக்கும் நேரம் இரவு 8:18. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க பட்டாம் பூச்சிகள். ஸோ நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 04-52 அப்படின்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு 25-30-170 அறிமுக குழந்தைகளும் 25-30-171 மற்ற அனைத்து குழந்தைகளும் அழைக்கலாம். தொடர்ந்து பாடல் கேட்கலாம் யூத் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்களுக்கான பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. தொடர்ந்து அடுத்ததா பேச காத்திருக்கும் குட்டி நேயர் யார், எங்கிருந்து அப்படின்னு சொல்லி கேட்டலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: கிருஷ்ணாபுரம் காலனில இருந்து பவனாத் மதி பேசுறேன்.
0: சொல்லுங்க, நீங்க நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: என்ன
0: சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
1: எங்கள் தமிழ் தமிழ் போயம்
0: பாடுங்க.
1: அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரை நிகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் மரமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழனும் தென்மொழியாம். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை.
0: சூப்பர். எப்படி மனப்பாடமா தெரியுமா உங்களுக்கு?
2: என்னடா திட்டியா?
3: இல்லடா, அசினா கெத்து மாசு மக்கா மிஷி.
4: உன் சைட்ல ஃபால்ட்ட வச்சு நீ

0: Kamshi.
1: வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி.
2: எத்தனை நாளைக்குதான் வெயிலோட விளையாடுறது? கொஞ்சம் குரலோடு விளையாடுவோமா?
3: ஆமாங்க, குரலோடு விளையாடுவோம், திருக்குறளோடு விளையாடுவோம்.
2: வாங்க விளையாடலாம். உங்களுக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு பரிச்சயமான எத்தனை குரல் மனப்பாடமா தெரியுது?
3: உங்களுக்கு எத்தனை குரல் ஞாபகத்துல இருக்குது?
2: எத்தனை குரல்ல எத்தனை வரிகள்,
3: எத்தனை குரல்கள், எத்தனை தத்துவங்கள்?
4: வாங்க விளையாடலாம், குரலோடு விளையாடு.
2: நாளை மாலை 4-2 மணிக்கு.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: இதுவரை குழந்தைகளின் நிகழ்ச்சியாய் வளம் வந்த பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. கேட்ட நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்வது தமிழ் செல்வி. நன்றி குழந்தைகளே.
4: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM Rainbow இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 8:30. இனி தொடர்வது
5: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் தென்னை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த தகவல்களை வழங்குகிறார் மதுரை மாவட்டம் மேலூர் கொட்டாம்பட்டியைச் சேர்ந்த என் தவமணி அவர்கள்.
1: வணக்கம். சுமார் 1.5 ஏக்கர் அளவில் தென்னை சாகுபடி பண்ணியிருக்கேன். இப்போ தென்னை சாகுபடியில் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டியிருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் நம்ம தென்னை நடுறதுலேருந்து விளைபொருளை ஆக்குற வரைக்கும், அதாவது விற்பனைக்கு கொண்டு வர்ற வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் சந்திக்கிறோம். அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, எப்படி நம்ம அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறது அப்படிங்கிற பற்றியெல்லாம் என்னுடைய அனுபவங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். தென்னையில் உங்களுக்கு தெரியும், நாட்டு ரகம் இருக்குது, நெட்டை குட்டை இருக்குது, குட்டை ரகம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு ரகங்கள் இருந்தாலுமே நான் வந்து குறைந்த ஒரு ஆண்டுகளில் நம்ம ரிட்டையர்ட் ஆகிறதுக்குன்னா இந்த தென்னை வந்து நம்மளுக்கு பலன் தரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நெட்டை குட்டை அப்படிங்கிற ரகத்தை நான் சாகுபடி பண்ணேன். அதாவது அரசு தென்னை நாற்று பண்ணை வந்து சிவகங்கை மாவட்டத்தில் எஸ்வி மங்கலம்னு ஒரு ஊரில் இருக்குது. அந்த ஊரில் போயிட்டு தென்னங்கன்று வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து அவங்க சொன்ன முறைப்படி தென்னை குழி எடுத்து அதில் வந்து இயற்கை உரம் கொஞ்சம் போட்டு அந்த முதல்ல குழியை வந்து என்ன செய்யணும்னா நல்லா எடுத்த உடனே ஆற போட்டுறணும். நல்லா கொஞ்ச நாளைக்கு ஆற போட்ட பிறகு அதில் இயற்கை உரங்களை ஒரு குழிக்கு எவ்வளோ 1 கிலோ 2 கிலோ அப்படின்ட்டு அவங்க இந்த வேளாண்மை உதவி அலுவலர் சொல்லக்கூடிய அந்த பரிந்துரைகளை கேட்டுக்கிட்டு அதன்படி உரத்தை போட்டுருது. போட்டு அப்புறம் அந்த இது கத்தாழை இருக்கும் பாருங்கள், அந்த கத்தாழை இருக்குல்ல, அந்த கத்தாழையை வந்து நம்ம அதுக்குள்ளே போட்டு அதை நல்லா இடித்து போட்டோம்னா அதில் வந்து கீழே வந்து இந்த கரையான் இந்த மாதிரி பூச்சிகள்லாம் வராது. அந்த குழிக்குள்ளே எரு போடணும், கத்தாழையை போட்டணும். போட்டு நல்லா இது 1 மாசம் 2 மாசம் 1.5 மாசம் குறைஞ்சளவு அதை வந்து நம்ம என்ன செய்யணும், அந்த மரம் அந்த உரம் இயற்கை உரம் மக்கிற அளவுக்கு அந்த கத்தாழையும் அந்த எருவும் இயற்கை எரு போடுறோம் இல்லையா, அதுவும் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து மண்ணோட மண்ணை மக்கி அது நல்லா நம்மளுக்கு அந்த கன்று நடுறதுக்கு ஒரு பக்குவம் வரும் பாருங்கள், அந்த பக்குவத்தில் தான் அந்த கன்றை நட்டேன். கரெக்டாக வந்து நம்ம அந்த கன்றை நட்டுட்டு அதை வந்து வளர்ப்பு முறை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா முக்கியமாக வந்து என்ன செய்யணும், கன்றை நட்டுட்டு பார்க்காம விட்டோம்னா போச்சு, அதை பயிர் பாதுகாப்பு பண்ணணும். அப்போ பயிர் பாதுகாப்புக்கு அடுத்து நீர் பராமரிப்பு, நீர் நம்ம எவ்வளோ நம்ம மோட்டாரில் எவ்வளோ தண்ணி வருதோ அதை எப்படி நம்ம பயன்படுத்துறது. தண்ணி வசதி நிறையா இருக்குது அப்படின்னா தாராளமாக விட்டுடலாம், இல்லை தண்ணீர் அளவு குறைச்சிரு இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா அதுக்கு நிறையா முறைகள்லாம் நம்ம வேளாண்மை அலுவலர்கள் சொல்கிறாங்க, நம்ம ரேடியோவிலையும் சொல்கிறாங்க, அதை போய் கேட்டுக்கிட்டு நம்ம அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். நான் எப்படின்னா வானொலியில் வந்து நிறையா நிகழ்ச்சியெல்லாம் கேட்பேன், இன்று ஒரு செய்தி ஒரு சொல் கேளீர், அப்புறம் நம்ம மண்ணு மணியும் போடுவாங்க, உழவர் உலகம் போடுறாங்க, இதில் வந்து நிறைய அனுபவங்களை கேட்டுக்கிட்டு நான் அதை வந்து பண்ணேன். இப்போ நான் போட்ட ரகம் வந்து பார்த்திங்கன்னா நெட்டை குட்டை. இந்த நெட்டை குட்டை ரகம் பார்த்திங்கன்னா நிறையா சில இடர்பாடுகள்லாம் வந்து வரும், ஆரம்பத்துலேருந்தே வர ஆரம்பிச்சிச்சு. என்ன இடர்பாடுகள், என்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த காண்டா மிருக வண்டு அப்படின்னு ஒரு வண்டு இருக்குது, அப்புறம் சிவப்பு கூன் வண்டு அப்படின்னு ஒரு வண்டு இருக்குது. இந்த ரெண்டுமே என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன கண்டு அதை குருத்து அடித்து வருது பாருங்கள், கண்டு நட்டு 1 வருஷம் 2 வருஷம் 2-3 வருஷம் வந்து வந்தவொடனே புதிய குருத்து வருகின்ற பொழுது இளம் குருத்துக்களில் தான் அந்த காண்டாமிருக வண்டு வந்து விழும். இது எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, பக்கத்தில் இப்போ தோட்டத்தில் இந்த எரு இயற்கை எருக்களை போட்டிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அதுலேருந்து உற்பத்தி ஆகி இந்த நம்ம தோட்டத்தில் வந்து அதை பாதிக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த இயற்கையில் அந்த எருக்களை வந்து நம்ம அவங்க போடுறாங்க இல்லையா, நம்ம அந்த வண்டுகள் வராமல் தடுக்கிறதுக்கு சில வழிமுறைகள்லாம் நம்ம வேளாண் அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம அந்த அட்டை, ஒரு அட்டை வந்து கட்ட சொல்லுவாங்க, அந்த அட்டை வந்து வேளாண்மை துறையில் கொடுக்குறாங்க, அதை வாங்கி நம்ம கட்டி அந்த ஒரு மருந்து வச்சு அந்த மாத்திரை ஒன்று கொடுப்பாங்க, லூருன்னு ஒன்று மாத்திரை இருக்குது, அந்த லூருன்னு ஒரு மாத்திரையை வாங்கி ஒரு பக்கெட்டில் தண்ணியை வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் ஒரு ஆயில் விட்டுறணும், அந்த ஒரு பக்கெட் எடுத்துக்கிறணும், அதில் வண்டு நுழையிற அளவுக்கு 3 பக்கத்துலேயும் ஹோல் இருக்கும், ஓட்டை இருக்கும், அந்த துவாரத்தில் வண்டு நுழையிற அளவுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம என்ன செய்யணும், அந்த பக்கெட்டை ஒரு 1 ஏக்கர்னால் 4 இடத்துல கட்டி விட்டு அதில் வந்து இந்த லூருங்கிற

மாத்திரையை வந்து மேலே நான் கரெக்டாக மாட்டுறதுக்கு ஒரு துவாரம் கொடுத்துருப்பாங்க, அந்த லூருங்கிற மாத்திரையை மாட்டி விட்டோம்னா அது என்ன செய்யும், மாட்டி அதுக்கு அந்த செட்டப்போட பக்கெட்டு தண்ணி அதில் ஒரு ட்ராப் ஆயில் போட்டு அந்த வாளியை பிடிச்சி கட்டுறதுக்கு தகுந்தபடி நம்ம அந்த மரத்துலேருந்து ஒரு 4 அடி தூரத்தில், அதில் 3 அடி 4 அடி, நம்ம ஆள் உயரது ஆள் ஒரு 5 அடி இருக்கணும் வைங்களே, நம்ம வந்து கண்ணுக்கு தகுந்தபடி ஒரு 4 அடி தூரத்தில் வந்து கட்டி விட்டோம்னா இந்த வண்டுகள் என்ன செய்யும்னா, அந்த லூரில் வந்து அந்த ஆண் பூச்சிகள் தான் வந்து இந்த தென்னையை வந்து துளைக்கிறது, காண்டாமிருக வண்டு. அப்போ பெண் பூச்சிகளுடைய அந்த இது வந்து வச்சுருப்பாங்க, அதை வந்து கவர்ந்து இழுத்து இந்த ஆண் பூச்சிகளை பூரா அதுக்குள்ளே வந்து விழ வச்சிருது. இது மாதிரி நான் வந்து என்ன பண்ணேன்னா, அந்த லூரு மாத்திரையெல்லாம் வாங்கி நம்ம விவசாய கல்லூரியில் அதை வாங்கி அதை வந்து கட்டியிருந்தேன். பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்த தோட்டத்தில் இருந்த வண்டுகள், இங்கே நம்ம தோட்டத்தில் இருந்த வண்டுகள் எல்லாமே வந்து அதில் விழுக ஆரம்பிச்சிச்சு. அதாவது கட்டி ஒரு வாரம் பார்க்கணும், ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு வண்டுகள் நிறையா இருந்துச்சுன்னா கரெக்டாக வந்து விழுந்துடும். அதே மாதிரி இதுக்கு தனியாக மாத்திரை இருக்குது, சிவப்பு கூன் வண்டு இருக்குது பாருங்கள், அது சின்னதாக இருக்கும், சும்மா அந்த பொன் வண்டுன்னு அது மாதிரி சொல்லும்ல அது மாதிரி இருக்கும். அந்த வண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காண்டாமிருக வண்டாவது வெளியில் வந்து தெரியும், அந்த குருத்தில் வந்து கடித்து ஈரமான அந்த சக்கைகளை தள்ளியிருக்கும். ஆனால் இந்த சிவப்பு கூன் வண்டு என்ன செய்யும்னா உள்ளேயே சாப்பிட்டு அந்த கருப்பாக திரவம் மாதிரி ஒன்று வடியும், அந்த திரவம் வடிஞ்சினாவே அந்த மரத்தை உள்ளே வந்து இந்த வண்டு துளைக்கிதுன்னு அர்த்தம். அதை பார்த்துக்கிட்டு நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதை வந்து அந்த வண்டுகளை போக்குவதற்கு இந்த மாதிரி லூர் மாத்திரையை கட்டணும். அப்புறம் வந்து இல்லை இயற்கை முறையில் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம மாத்திரை வாங்கி கட்டுறோம், இல்லை இயற்கை முறையில் என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம இது இருக்கல ஆமணக்கு விதைகள் அதை நல்ல உரலில் போட்டு நல்லா இடித்து அதை வந்து நம்ம என்ன செய்யலாம், தண்ணியில் கலந்து வச்சிடலாம், அங்கங்கே ஒரு 4 இடத்துல வச்சிடுறது. அப்புறம் அந்த அழுகிய பழங்கள்லாம் இருக்கு இல்லையா, அழுகிய பழங்கள் இதெல்லாம் வந்து ஒரு பழக்கடையில் போய் வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுட்டு அந்த தயிர் இதெல்லாம் அதில் ஊற்றி வைக்க சொல்லுவாங்க, அதெல்லாம் ஊற்றி கீற்றி வச்சிட்டோம்னா அதை வந்து என்ன செஞ்சிடும், அந்த கவர்ச்சிக்கு சில இயற்கை முறையில் வண்டுகள் வந்து விழுகுது. ஸோ இப்படி பல்வேறு ஒருங்கிணைந்த அந்த முறைகளை வந்து நம்ம பயன்படுத்தி இந்த வண்டுகளை வந்து ஆரம்பத்திலே வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், கட்டுப்படுத்திடணும். கட்டுப்படுத்தின பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சி வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து அந்த தண்ணி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பயிர் பாதுகாப்பு பண்ணுறோம், தண்ணீர் வந்து ரொம்ப முக்கியம், நீர் பாசனம் அதை பண்ணலாம். தண்ணீர் பாசனத்தை பல்வேறு முறைகள் இருக்குது, உங்களுக்கு தேக்கு நீர் பாசனம் நிறையா தண்ணி இருந்துச்சுன்னா சும்மா தேங்க விடலாம், அதுக்கு மாதிரியெல்லாம் இப்போ இல்லை, இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்மளுக்கு உங்களுக்கு டெம்பரேச்சர் தெரியும், நார்மலோட 4 டிகிரி 5 டிகிரி கூட அடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அதிகமாக வெப்பநிலை வரும்போது அது வந்து என்ன சொட்டு நீர் பாசனம் தான் நம்ம தென்னைக்கு ஏற்றது அப்படின்ட்டு நான் வந்து என்ன பண்ணேன், சொட்டு நீர் பாசனத்தை இப்போ தென்னை மரத்துக்கு போட்டிருக்கேன். அதில் சொட்டு நீர் பாசனத்தை 2 வகை இருக்குது, வெளியில் வந்து ஓஸ் போட்டு போடுவாங்க, அது வந்து நம்ம உழுகும் போதெல்லாம் அந்த ஓசை மடித்து மடித்து எடுத்து வைக்கணும். ஆனால் இன்னொன்று வந்து பைப்பை பதிச்சிட்டோம்னு வைங்களேன், பைப்பை பதிச்சு ஒவ்வொன்றுக்கும் ஒரு டேப் மாதிரி விட்டுட்டோம்னா அது பாட்டு தூரிலே போய் பாஞ்சிக்கிட்டு இருக்கோம், அது வந்து எந்த வித நம்ம இப்போ தண்ணி வந்து வேஸ்ட்டாகவே போகாது. நம்மளோட தண்ணி எவ்வளோ கிடைக்குதோ அதுக்கு தகுந்தபடி இருக்கிற தண்ணியை பயன்படுத்தி சிக்கனமாக அந்த தென்னை மரத்தை வளர்க்குறதுக்கு சொட்டு நீர் பாசனம் சிறந்தது என என்னுடைய அனுபவத்தில் எனக்கு தெரிய வருது. அதனால் அந்த முறையை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொன்று முக்கியமானது சொல்ல மாட்டேன், இந்த கன்று வந்து நடுகிற நம்ம பார்த்திங்களா, நட்டு கொஞ்ச நாள் சென்று வந்து நம்ம தொடர்ந்து அது வளர்ச்சியை பாதுகாத்துக்கிட்டே வரணும். எப்படியும் டெய்லி அதாவது தினசரி அந்த மரத்தை வந்து ஒருத்தர் வந்து என்ன செய்யணும், நம்ம பிள்ளைய பாதுகாக்கிற மாதிரி, பிள்ளைய பெத்தா கண்ணீர் தென்னைய பெத்தா இளநீர் அப்படின்லாம் பாட்டெலாம் கேட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த தென்னையை வந்து பிள்ளை மாதிரி பாதுகாக்கணும். அப்போ பாதுகாத்துட்டோம்னா அது வந்து எதிர்காலத்தில் நம்மளுக்கு பலன் தரும். அந்த அடிப்படையில் தினம் பாதுகாத்து வரும்போது அந்த ஈரத்தோட தள்ளி வச்சுருக்கும் பற்றியெல்லாம் அந்த சக்கையை வச்சு கண்டுபிடிச்சி அதை குத்தி எடுக்கிறதுக்கு ஒரு ஊசி இருக்குது, கரெக்டாக அந்த ஊசியை வச்சு அந்த ஈரமான பகுதி வழியை குத்தினோம்னா கரெக்டாக அந்த வண்டை பிடிச்சிப்படலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம நம்மளால் முடிஞ்ச முறைகளில் ஒழிக்கலாம், இந்த லூர் மாத்திரையை கட்டி ஒழிக்கலாம், இயற்கை முறையிலையும் நான் சொன்ன மாதிரி ஆமணக்கு அந்த விதைகளை ஆமணக்கு புண்ணாக்குகளை பயன்படுத்தியும் நம்ம என்ன செய்யலாம், அந்த வண்டுகளை காண்டாமிருக வண்டுகளை சிவப்பு கூன் வண்டுகளை எல்லாம் என்ன செய்யலாம், அழிச்சிடலாம். அழித்து நம்ம தென்னையை வந்து நம்ம தொடர்ந்து பயிர் பாதுகாப்பு முக்கியம், நடவு முறையிலேருந்து நல்லா கவனிக்கணும், நடவு முறை முக்கியம், அடுத்து வந்து பயிர் பாதுகாப்பு முக்கியம், அதுக்கடுத்து தென்னை வந்து விற்பனை விற்பனை முறை, அதாவது தேங்காய் வந்து இளநீர் வருது, இளம் காயாக வரும்போது இளநீக்கு வெட்டிட்டோம்னா காய் கிடைக்காது நம்மளுக்கு வருமானம். அப்போ ஒன்று இளநி விற்கிறோம்னா இளநிக்கு மட்டும் தகுந்த அந்த மரங்களை வளர்க்கணும், 10 மரம் 20 மரம்னு ஒதுக்கிடணும்.
இல்லை தேங்காய்க்கு நம்ம உற்பத்தி

பண்ணணும் அப்படின்னு, தேங்காய் வைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா, தென்னைக்கு வந்து இளநீ வெட்டிட்டு வெட்டாமல் அப்படி தொடர்ந்து என்ன செய்யணும், தேங்காய் வைக்கிற அளவுக்கு அதை கொண்டு வந்துடணும். ஸோ இப்படி நம்ம என்ன நோக்கத்துக்கு செய்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக, நம்ம நோக்கத்தை தெளிவுபடுத்திட்டு அதுக்கு தகுந்தபடி நம்ம இந்த தென்னையை வந்து என்ன செய்யணும், வளர்க்கணும். இப்போ இளநியெல்லாம் நல்லா விற்கிது, 50 ரூபா விற்கிறாங்க அப்படின்னா, நம்ம தோட்டத்திலே வந்து வந்து கம்மியாக ரொம்ப குறைச்சி வாங்குறாங்க. அது நம்மளே என்ன செய்யணும், வெட்டி எடுத்துகிட்டு போய் ஒரு திருவிழா இடங்களில் போட்டு நம்ம விற்றோம்னா அந்த லாபம், வியாபாரிகளுக்கு செல்லக்கூடிய லாபம் நமக்கு கிடைக்குது. இல்லாட்டி நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும், உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்க மாட்டேங்குது. ரெண்டாவது, லேபர் ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்மளால் எது முடியுமோ அதை திட்டமிட்டு நம்ம விவசாயிகள் பயிர் பண்ணோம்னா நம்ம இந்த தென்னை விவசாயத்தில் பொறுத்தளவு லாபம் கண்டிப்பாக உண்டு. விவசாயம் வந்து அதை அனுபவிக்கும் போதே தெரியும், இந்த எவ்வளோ வண்டு தொல்லைகள் இருக்குன்னு பயந்துடக்கூடாது. இந்த இலை, தென்னை இலை இருக்கு இல்லையா, இலைக்கு அடியில் அந்த வெள்ளை வெள்ளை வெள்ளை ஈக்கல்னு ஒன்று இருக்கும், வெள்ளை ஈக்களுடைய பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு தகுந்தபடி நம்ம என்ன செய்யணும், வெறுமே முதல்ல ஸ்ப்ரேயர் வச்சு, ஹேண்ட் ஸ்ப்ரேயர் வச்சு தெளிப்பு தண்ணியை வந்து அடிச்சு விட்டோம்னாவே அந்த வெள்ளை ஈக்கெல்லாம் போயிடும். அந்த வெள்ளை ஈக்களை தண்ணியை வச்சு அடித்தோம்னாவே ஒழிச்சிடலாம். இல்லை அப்படி இருந்து ரொம்ப போகலை அப்படின்னா தான் என்ன செய்யணும், வேப்பெண்ணெய் கரைசல் இந்த மாதிரி இயற்கையில் தரக்கூடிய பயிர்களை ஒழிக்கக்கூடிய வேப்பெண்ணெய், புங்க எண்ணெய், இந்த சீமக்கருவை இலைகளை கூட மருந்தாக பயன்படுத்தலாம். அதை வந்து மருந்தாக்கி புங்க மரத்து இலைகள், இயற்கை இலை வேளாண்மையை வந்து நம்ம பயன்படுத்தி அந்த ஒருங்கிணைந்த முறையிலையும் செய்யலாம். ஸோ இது மாதிரி பல்வேறு முறைகளை பயன்படுத்தி பயிர் பாதுகாப்பு பண்ணலாம். நீர்ப்பாசனத்தை பொறுத்தளவு சொட்டு நீர் பாசனம் என்னுடைய அனுபவத்தில் சிறந்ததாக இருக்குது. நம்ம சொட்டு நீர் பாசனம் இருக்குது, தெளிப்பு நீர் பாசனம் இருக்குது, தேக்கு நீர் பாசனம் இருக்குது. சுழற்சி முறையில் அப்படி எந்த பாசனம் நம்மளுக்கு ஏற்றதோ அதை வந்து நம்ம பக்குவமாக பயன்படுத்திட்டு, இப்போ அதை இளநி வந்து விற்கிறோன்னா அதை நம்ம வெட்டிடலாம். அடுத்து தேங்காய் கொண்டு வந்துட்டோம்னா, தேங்காய்களை அந்த பக்குவமான நேரத்தில் அறுவடை செய்து அதை வந்து கொண்டு போய் நம்ம எந்த மார்க்கெட்டில் விற்றா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம நேரடியாக கொண்டு போய் விற்கிறது நம்மளுக்கு நல்ல லாபம் தரும். அதாவது இதுக்கெல்லாம் யாரை அணுகணும் அப்படின்னா, நம்ம விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய நண்பன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடு தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய யாருன்னா வானொலி தான். நிறையா நிகழ்ச்சி போடுறாங்க, நம்ம வந்து ஈஸியாக நினைக்கிறோம் வீடு தேடி வந்து. எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு பொருள் எளிமையாக கிடச்சின்னா அதை மதிக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்றைக்கி வந்து உங்கள் மொபைலில், பாக்கெட்டில் உள்ள மொபைலில் வானொலியை கேட்கலாம். ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு ஆப், நியூஸ் ஆன் ஏர்னு ஒரு ஆப் இருக்குது, அதை நீங்கள் ஏற்றிட்டீங்கன்னு வச்சுங்களேன், கரெக்டாக வந்து நைட்டு 7 நியூஸ் முடிஞ்ச உடனே 7:25 போட ஆரம்பிச்சுடுவாங்க. உழவர் உலகம், மண்ணும் மணியும் போட ஆரம்பிச்சுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் கேளுங்களே, ஒரு சொல் கேட்டுச்சுமா கொஞ்ச நேரம் தான் சொல்லுவாங்க, அதில் ஒரு செய்தி இருக்கும். அதே மாதிரி இன்றும் ஒரு செய்தின்னு சொல்லி காலையில் போடுவாங்க. நகைச்சுவை நாடகம் மாதிரிலாம் ஒரு காலத்தில் நடிச்சுட்டு வந்தாங்க நம்ம நிலையத்தில் உள்ள நல்ல கலைஞர்கள், நிலைய அறிவிப்பாளர்கள்லாம் நாடகம் மாதிரியே நடிச்சுட்டு வந்தாங்க. அப்போலாம் நான் வந்து 1987-89 காலகட்டத்திலேருந்து கேட்க விவசாயம் கேட்பேன், விவசாய நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுட்ருக்கேன், விவசாயம் சம்மந்தமான பாட்டெல்லாம் பாடுவேன். இப்போ உதாரணமாக உயிர் உரங்கள்லாம் போட்டோம்னா அதை பற்றி நம்ம வந்து இதில் ரொம்ப முக்கியமாக இருக்கும். விவசாயத்துக்கு உயிர் உரங்கள் இருக்குது, உயிர் உரங்களை பயன்படுத்துகிறதெல்லாம் நம்ம வானொலி மூலமாக கேட்டுக்கலாம். அதனால் ரேடியோ மூலமாக செலவு இல்லாமல் நல்ல விஷயங்களை கேட்டுக்கலாம். இல்லை சார் எனக்கு ரேடியோ கேட்குறது தோதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாய அதிகாரிகள் வர்றாங்க இல்லையா, வழிகாட்டின்னு சொல்லுவாங்க, ஏஏஓ அவங்க உங்கள் ஏரியாவில் இருப்பாங்க, நம்ம ஏரியாவில் இருக்காங்க, அவங்கள பயன்படுத்திக்கலாம். அது இல்லாட்டி வேளாண்மை நிலையம் இருக்குது, நம்மளுக்கு உதவி வேளாண்மை அலுவலகம் இருக்குது, அங்கே போய் நம்ம பார்க்கலாம். ஒன்றிய அளவில் இருக்குது, பக்கத்தில் நம்ம ஊருக்கு அருகாமையில் இருக்குது, அங்கே போய் கேட்டு அதன்படி பண்ணலாம். தென்னையை பொறுத்தளவில் ஆரம்பத்துலேருந்து தென்னை நடவு, அப்புறம் வந்து பயிர் பாதுகாப்பு, அப்புறம் நீர்ப்பாசனம், அப்புறம் அறுவடை, இப்படி அனைத்துலேயுமே கவனம் செலுத்தி நம்ம இந்த தென்னையை வந்து சாகுபடி பண்ணோம்னா நிச்சயமாக ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும். ஆனால் நம்ம பிள்ளை மாதிரி கவனிக்கணும், தினசரி கவனிச்சுட்டே இருக்கணும். இந்த கோடை காலத்தில் கிடைக்கிற தண்ணியை வச்சு நம்ம சிறப்பாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப எந்த பாசனம் ஏற்றதுங்கிறத நம்ம தேர்வு பண்ணி செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொதுவாக வந்து நான் விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா, கல்லூரி படிப்பை முடித்த பிறகுவே 1988-89 ஆசிரியர் வேலைக்கு படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தப்போ நெல் விவசாயம்லாம் பண்ணேன். அப்போ நெல் விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா 36 அப்படின்னு ஒரு நெல் விவசாயம் வந்து விதை வாங்கிட்டு வந்து போட்டேன். எங்கே, நம்ம அலுவலகத்தில், வேளாண்மை அலுவலகம் இருக்குல்ல, உதவி வேளாண்மை அலுவலகத்தில் வாங்கிட்டு வந்து போட்டேன். 36 அப்போ ஃபேமஸாக இருந்துச்சு 1988-89 காலகட்டத்தில். அப்போ அந்த நெல் வந்து விதை தேர்வு முறை, அவங்க அழகாக வந்து என்ன செய்வாங்க, விதைக்குனே சில இடங்களை தேர்வு பண்ணி
அதில் விதை தயார் பண்ண

0: சொல்லி அந்த மாதிரி விவசாயிகளுக்கு வந்து தேவையான உதவிகளை செஞ்சு அந்த விதையை வாங்கி வந்து என்ன செஞ்சுருவாங்கன்னா பயன்படுத்துவாங்க. அந்த விதையை நம்ம வாங்கிட்டு வந்து போட்டோம்னா நல்ல லாபம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நான் அதன்படி இந்த நெல் விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா விவசாய ஆஃபீஸில் போய் வாங்கிட்டு வந்து அதை முறைப்படி நாற்றங்களில் நாற்று பாவி அந்த 28 நாள் 25 நாள் கணக்கு இருக்கும். இப்போ 105 நாள் நெல்னால் ஒரு 25ஆவது நாள் அப்படி எடுத்து நடுற மாதிரி இருக்கும். அதை பக்குவமாக எடுத்து நட்டுட்டு அதில் தண்ணீர் பாதுகாப்பு இருக்கல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த களைக்கொல்லியெல்லாம் நான் போட்டு பயிர் பண்ணேன். முத முதல்ல எங்கள் ஏரியாவில் என்ன பண்ணேன், படிச்சுட்டு விவசாயம் பண்ணும்போது எல்லோரும் என்னடா அவனுக்கு என்னடா விவசாயம் தெரிய போகணும்னு நினச்சாங்க. ஆனால் நம்ம ரேடியோவில் கேட்டுக்கிட்டு அப்புறம் விவசாய அதிகாரிகளையும் பார்த்து ஐடியா கேட்டு இந்த களைக்கொல்லி அப்போ வந்து பூட்டோக்ளோர்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த களைக்கொல்லியை வாங்கி போட்டு பயிர் பாதுகாப்பு முறைப்படி பண்ணேன். அது தண்ணி வந்து ரொம்ப சிலுகு தண்ணின்னு சொல்லுவாங்க, லேசாக 1 சென்டிமீட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கிட்டு களைக்கொல்லியை வந்து லைட்டாக வந்து போட்டு விட்டோம்னா அது வந்து களையே முளைக்காமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்தபடி இப்போ என்ன தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற களைக்கொல்லியை நம்ம அதிகாரிகள்கிட்ட கேட்டுக்கிட்டு அதுக்கு முன்னாடி இப்போ பண்ணணும். ஆனால் நம்ம அந்த மாதிரி களைக்கொல்லி என்ன பரிந்துரைக்கிறாங்களோ அந்த களைக்கொல்லியை போட்டு நம்ம களை வராதபடி பாதுகாத்துக்கிறணும். நாற்றை கரெக்டாக பக்குவத்தில் 25-30 நாளைகளை பிடிங்கி நட்டுறணும். நடவு பண்ண பிறகு களை எடுக்கிறது, தழைச்சத்து உரங்களை வந்து போடும்போது நம்ம ரொம்ப கவனமாக போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அளவுக்கு அதிகமாக போட்டோம்னா பூச்சி வந்துடும். நைட்ரஜன் தழைச்சத்து பாஸ்பரஸுங்கிறது உங்களுக்கு தெரியும், பொட்டாசியங்கிறது உங்களுக்கு தெரியும். தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து, பாஸ்பரஸ் மணிச்சத்து பொட்டாசியங்கிறது சாம்பல் சத்து. இந்த மாதிரி என்பிகே எவ்வளோ போடணும் அப்படிங்கிறத நம்ம அதிகாரிகள்கிட்ட கேட்டுக்கிட்டு அதன்படி போட்டேன். கரெக்டாக அந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை வந்து 1 ஏக்கருக்கு 36 மூட அப்போ அறுவடை பண்ணேன். ஆனால் வந்து அந்த ஊரே வந்து வேடிக்கை வந்து பார்த்தாங்க. அந்தளவுக்கு தொழில்நுட்பங்களை நம்ம ரொம்ப காலத்துக்கு ஏற்ப தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணணும். இப்போ அந்த வெயில் சீசனாக இருக்கா, இந்த வருஷம் விவசாயம் நல்லா நிறையா பேர் அறுவடை பண்ணக்கூடிய சூழ்நிலை. இப்போ எங்கள் ஏரியாவில் கொட்டாம்பட்டி ஏரியாவில் இப்போ தான் அறுவடை பண்ணக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா மழை வந்து லேட்டாக பெஞ்சிச்சு, அதனால் அறுவடை பண்ணக்கூடிய நிலைக்கு இப்போ தான் வருது. அப்போ தண்ணீர் பிரச்சனை வரும்போது காய்ச்சலும் பாய்ச்சலும் அப்படிம்பாங்க, கொஞ்சம் காய விட்டு அப்புறம் தண்ணி பாய்ச்சிடுது. அப்புறம் வந்து ரொம்ப காய முடியாத காஞ்சிடாமல் வயல் ரொம்ப நெல் பயிர் வாடிடாமல் தண்ணியை பாய்ச்சிடுது. இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம அந்த பக்குவமான நீர் பாய்ச்சல் கொடுத்து அதை வந்து பயிர் பாதுகாப்பு பண்ணி கொண்டு வந்து இப்போ அறுவடை கொண்டு வந்திருக்காங்க. இவங்க எல்லோருமே அறுவடை நிலைக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ அப்போ இந்த நெல் விவசாயத்துலேயும் சரி எந்த விவசாயமாக இருந்தாலும் சரி உயிர் உரங்கள் போடுறது, பயிர் பாதுகாப்பு பண்ணுறது, தண்ணீர் பாய்ச்சிறது எல்லாத்துலேயுமே நம்ம கவனம் செலுத்தணும். கடைசியில் அறுவடை பண்ணி அதை விற்பனையாக்குற வரைக்கும் ரொம்ப ரொம்ப தொழில்நுட்பங்களை நம்ம அனுபவமான விவசாயிகளை கேட்டுக்கிட்டு அதன்படி நம்ம பயன்படுத்தணும். நான் வந்து என்னை பொறுத்தளவு அனுபவமான விவசாயிகள் யாராக இருந்தாலும் அவர்கள்ட்ட போய் அனுபவங்களை கேட்டு நான் அதை பயன்படுத்துவேன். என்னுடைய அனுபவங்களை நான் இப்போ சொல்கிற மாதிரி முதல்ல அலுவலகத்தில் விதை சான்று பெற்ற விதையை வாங்குறது, உயிர் உரங்கள் போடுறது. ஏன்னா உயிர் உரங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா அசோலாம்பாங்க, ரைசோபியம் சொல்லுவாங்க, பாஸ்போ பாக்டீரியான்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி உயிர் உரங்களெல்லாம் வாங்கி அதை முறைப்படி இந்த இயற்கை எருவளோ கலந்து போட சொல்லுவாங்க. அதை போட்டு அதை பார்த்து நான் வந்து பயிர் பண்ணேன். அப்போ இப்போ அதே மாதிரி என்ன தான் என்ன தினசரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எந்த நெல் பயிருக்கு என்ன யூஸ் பண்ணணும், தென்னைக்கு என்ன யூஸ் பண்ணணும், அதே மாதிரி வாழைக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நெல் பயிர் சாகுபடி பண்ணும்பொழுது இது மாதிரி விஷயங்களை பூரா நம்ம கடைபிடித்தோம்னா நெல் சாகுபடியை சிறப்பாக நம்ம பண்ணிடலாம். அப்புறம் தென்னை மரத்தில் ஊடு பயிராக வந்து என்னென்ன போடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாழை சாகுபடி நான் பண்ணியிருந்தேன். தென்னை மரத்தில் ஊடு பயிராக வாழை சாகுபடி பண்ணியிருந்தேன். வாழைக்கு நம்ம தனியாக தண்ணி வச்ச வேண்டியதில்லை, தென்னைக்கு பாயிரத தண்ணியை வச்சு அந்த வாழையும் என்ன செய்யும், சிறப்பாக வந்து நம்மளுக்கு பலன் தரும். இது வரைக்கும் என்னுடைய அனுபவங்களை நான் தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். அதை வந்து வாய்ப்பு கொடுத்த வானொலிக்கு நன்றி சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை தென்னை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த தகவல்களை வழங்கினார் மதுரை மாவட்டம் மேலூர் கொட்டாம்பட்டியைச் சேர்ந்த என் தவமணி அவர்கள். திரைப்பட பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம்.

இனி தொடர்வது வேளாண் தகவல். வாழை பயிர் வேளாண்மை. தமிழகத்தின் முக்கிய பழ பயிர்களில் ஒன்றான வாழையானது விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய பயிராக விளங்குகிறது. வாழையானது ஆண்டு முழுவதும் சந்தை வாய்ப்புள்ள ஒரு பழப்பயிர். பழம் மட்டுமின்றி இலை, தண்டு, பூ, நார் என அனைத்து பகுதிகளும் பயன் தருகின்றன. தமிழ்நாட்டில் மதுரை, திருச்சி, திண்டுக்கல், தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் வாழை சாகுபடி பரவலாக நடைபெற்று வருகிறது. வாழை சாகுபடிக்கு நல்ல வடிகால் வசதியுள்ள மணற்பாங்கான வண்டல் மண் மிகவும் ஏற்றது. 20 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கிறது. வாழை நடவு முறையை பொறுத்தவரையில் திசு வளர்ப்பு நாற்றுகள் அல்லது ஆரோக்கியமான கன்றுகளை பயன்படுத்த வேண்டும். உர மேலாண்மை பொறுத்தவரையில் வாழையானது அதிக ஊட்டச்சத்து தேவைப்படும் பழப்பயிராகும். ஒரு செடிக்கு தொழு உரமாக 10 முதல் 15 கிலோ தேவைப்படுகிறது. நைட்ரஜன்

நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் ஆகிய உரங்களை பரிந்துரைக்கப்பட்ட அளவில் பிரித்து இட வேண்டும். இதே நேரத்தில் உயிர் உரங்களான அசோஸ்பைரில்லம், பாஸ்போ பாக்டீரியா பயன்படுத்தினால் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். நீர்ப்பாசனத்தை பொறுத்தவரையில் நடவு செய்த உடனே பாசனம் செய்ய வேண்டும். சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்தினால் தண்ணீர் சேமிப்பு, உரச் செலவு குறைப்பு, அதிக மகசூலையும் பெற முடியும். பயிர் பராமரிப்பில் மிக முக்கியமானது களை. களைகளை அவ்வப்போது அகற்ற வேண்டும். தேவையற்ற பக்கக் கன்றுகளை நீக்க வேண்டும். தாங்கு குச்சிகளை அமைக்கும் பொழுது மரம் சாயாமல் பாதுகாக்கலாம். பூச்சி மற்றும் நோய் மேலாண்மையில் வாழைத்தண்டில் வண்டு தண்டுகளை சேதப்படுத்தி வளர்ச்சியை பாதிக்கும். இலைகளில் பழுப்பு நிற புள்ளிகள் தோன்றக்கூடும். இதுபோன்ற பாதிப்புகள் தென்பட்டால் அருகிலுள்ள வேளாண்மை அலுவலர்களின் ஆலோசனையின்படி கட்டுப்பாடு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். மேலும் வாழை சாகுபடியில் அறிவியல் தொழில்நுட்பங்களை பின்பற்றுவதன் மூலமாக அதிக மகசூலும் அதிக வருமானமும் பெற முடியும். இவ்வாறு வேளாண்மை ஆராய்ச்சி மையம் தெரிவிக்கின்றது. நிகழ்ச்சியில் இனி தொடர்வது வேளாண் பழமொழி சிந்தனை. மாசிப்பனி மச்சையும் துளைக்கும், மாசிப்பனி மச்சையும் துளைக்கும், இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். தொடர்வது விடைபெறும் முன், உயிர் உரங்கள் மற்றும் நுண்ணுயிர் உரங்களை பயன்படுத்துவதால் விளைச்சலை பெருக்கலாம்.

0: எத்தனை நாளைக்கு தான் வெயிலோட விளையாடுறது? கொஞ்சம் குரலோட விளையாடுவோமா?
1: ஆமாங்க, குரலோடு விளையாடுவோம், திருக்குறளோடு விளையாடுவோம்.
0: வாங்க விளையாடலாம். உங்களுக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு பரிச்சயமான எத்தனை குரல் மனப்பாடமா தெரியுது?
1: உங்களுக்கு எத்தனை குரல் ஞாபகத்துல இருக்குது?
0: எத்தனை குரல்ல எத்தனை வரிகள்,
1: எத்தனை குரல்கள், எத்தனை தத்துவங்கள்?
2: வாங்க விளையாடலாம், குரலோடு விளையாடு.
0: நாளை மாலை 4-2 மணிக்கு.

இன்றைய நாளில் வளம் வந்த அத்தனை நிகழ்ச்சிகளையும் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புறோம். கேட்ட நெஞ்சங்களுக்கும் வாய்ப்பளித்த வானொலிக்கும் நன்றி கூறி இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது தமிழ்ச்செல்வி. நன்றி நேர்களே.

0: ever representation in the Rajya Sabha as party leader K. Lalthlung Ankima won the election to the lone upper house seat from the state. Iranian President Masoud Pezeshkian has described the newly signed Memorandum of Understanding between Iran and the United States as a historic document and a message from a strong Iran. In a social media post, he said, "Peace can only be achieved through mutual respect and reaffirmed Iran's commitment to global peace while preserving its dignity, independence, and regional cooperation." The agreement was signed by U.S. President Donald Trump during a dinner with French President Emmanuel Macron on the sidelines of the G7 summit in Versailles. Before signing the document, President Trump said the deal had not been easy to achieve. The signed agreement was later shared with Tehran and endorsed by President Pezeshkian. Ukraine struck a Moscow oil refinery overnight for the second time within a week, while additional targets were hit in Russia's Rostov region. Moscow Mayor Sergei Sobyanin confirmed the strike, saying several drones hit the Moscow oil refinery on the southeastern outskirts of the city. Russia's defense ministry said that 555 Ukrainian drones were intercepted and destroyed across the country. The Russian Transport Ministry said that flights from four Moscow airports were halted following the attack. Russia's state news agency said the attack on Moscow was one of the biggest this year. Meanwhile, in a social media post, the Ukrainian President Volodymyr Zelensky described the attacks as a justified response to Russia's ongoing military actions. In sports news, India's Meenakshi Hooda advanced to the quarterfinals of the World Boxing Cup 2026 in Guiyang, China today. Meenakshi secured a convincing 5-0 victory over Poland's Natalia Kuczewska in the women's 51kg round of 16 bout. Four Indian boxers will be in quarterfinal tomorrow. In the women's 51kg category, Meenakshi will face Kazakhstan Alua Balkibekova, while Sani will take on Poland's Kinga Krovaka in the women's 65kg division. Prachi is set to meet Chinese Taipei's Qingyu Yang in the women's 57kg quarterfinals. In the men's competition, Nikhil will face Azerbaijan's Amin Mamadzada in the 55kg category. In hockey, India defeated Uruguay 3-2 in their third Pool A match of FIH Women's Nations Cup in New Zealand today. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says technology can lead to progress only when it's democratized. Highlights use of technology in India's rapid digital transformation at Viva Tech Summit in Paris. Prime Minister also holds discussions with leading French business leaders on investment opportunities and expansion plans in India. Education Minister Dharmendra Pradhan chairs high-level review meeting to assess preparations for NEET UG re-examination scheduled on Sunday. Iranian President Masoud Pezeshkian describes newly signed MOU between Iran and US as a historic document. Ukraine strikes a Moscow oil refinery for the second time within a week, and Meenakshi Hooda advances to quarterfinals of World Boxing Cup 2026 in China. Four Indian boxers to be in quarterfinal action tomorrow. That's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி தொடர்.
3: வணக்கம் நேயர்களே, யோக கலைகளில் ஒன்றான ராஜயோகா குறித்து பிரம்மா குமாரிகள் இயக்கத்தை சேர்ந்த மூத்த யோகா பயிற்றுனர் பி கே ஜான்சிராணி பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பகுதியை கேட்கலாம். இப்ப இருக்க காலகட்டத்தில் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ராஜயோகா உதவுமா? அதுக்காக ஏதாவது ஸ்பெஷலாக எக்ஸசைசஸ் இருக்கா?
4: டிஜிட்டல் வெல்னஸ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. மொபைல்லேருந்து நல்ல விஷயங்களை பார்க்கலாம். இந்த மொபைல் அடிக்ஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னா, நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு 1 ஹவர் மொபைலை தொடக்கூடாது. நம்மளுக்கு நம்மளே ஒரு விரதம் பண்ணி எடுத்துக்கணும். காலையில் கண்ணை முடித்து ஃபஸ்ட்டு 1 ஹவர் வந்து மொபைலை வந்து தொடக்கூடாது. தூங்குறதுக்கு முன்னாடி 1 ஹவர், காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு 1 ஹவர். நம்ம இந்த ரூமில் தூங்குறோன்னா மினிமம் ஒரு 10 ஃபீட் டிஸ்டன்ஸில் மொபைலை வச்சிடணும் படுக்கிறதுக்கு முன்னாடி.
3: இது வந்து நம்ம மனசை நம்மளே கட்டுப்படுத்திருக்கிறதுக்காகவா, இல்லைன்னா மொபைல் வந்து ரேடியேஷன் இருக்கும் அந்த மாதிரி?
4: ரெண்டுமே. தூக்க கலக்கத்தில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, மொபைல் கையில் வந்துடுது. ஏன்னா அது சன்ஸ்காரமாக

0: மாற்றிருக்கும். சரிங்களா, ஹேபிட் ஆயிடுச்சு.
1: ஆனா சில சமயம் நம்ம அந்த மாதிரி அடிக்டடா இருக்கும் போது நம்ம கிட்ட அதை விலக்கி வைக்கிறதே வந்து இன்னும் டிப்ரெஷனா இன்னும் ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ணுவாங்களே மேம் நிறைய பேர். அதுக்கு என்ன பண்றது?
0: இது வந்து ஃபுல் டே விலக்கி வச்சா ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க, டிப்ரெஷன் வந்துடுறாங்க. படுக்கிறதுக்கு முன்னாடியே தூரமாக வச்சுட்டு படுத்தோம்னா அதில் டிப்ரெஷன் வராது. அது கொஞ்சம் வந்து வில் பவர் வேணும். அந்த வில் பவருக்கு தான் மெடிடேஷன் பண்ண போகிறீங்க. மெடிடேஷன் எதுக்காகனா வில் பவரை கொடுக்கும், மனசை வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும், மைண்டு வந்து அமைதி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், இதெல்லாம் தான் கிடைக்கும் மெடிடேஷன் பண்ணுறதுனால. இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்மளோட செயல் புரியணும். இப்போ வந்து டிஜிட்டல் வெல்னஸ் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஃபுல் டே ஒர்க் பண்ணுறாங்க, வேலை ஏதாவது டென்ஷனு, பல பிரச்சனைகள் இருக்குது, நைட்டு படுக்கும் போது ரிலாக்ஸேஷன் ஏன் வந்து தூரமாக வைக்க சொல்கிறோன்னா, நம்ம படுத்த உடனே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு ரீல் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒன்று பார்க்குறாங்க. உள்ளே போக போக அது வந்து நெட்டு இல்லை, இது நெட்டில் வலை தானே, அந்த வலையில் போய் மாட்டிடுறாங்க. அப்புறம் வந்து டைம் போகிறதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது இல்லாமல் அந்த மொபைல்லேருந்து வர ரேடியேஷன் இருக்குல்ல, அது வந்து இரவை பகலாக காட்டுது. பிரெயின் வந்து இப்போ பகல் நடக்குது அப்படின்ட்டு அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடும். அவங்களுக்கு தூக்கம் வராது. ஆக்சுவலாக அவங்க மொபைலில் உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அந்த ரேடியேஷன் வந்து பகல்னு சொல்லுது பிரெயினுக்கு. அப்போ அவங்க ஃப்ரெஷ் மைண்ட் ஆகிடும். நைட்டு 1 மணி 2 மணிக்கெலாம் மொபைல் பார்த்துட்டு இருந்தா அப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுவாங்க. அப்புறம் அவங்க மொபைல் பார்த்து முடிகிறதுக்கு அந்த எப்போ சுவிட்ச் ஆஃப் ஆகுதோ அப்போ தான் முடியுது. அப்போ 1 மணி 3 4 ஆகிடுது. அப்போ 3 o'clock மேலே அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்புறமா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 3 மணி 4 மணிக்கு மேலே தூங்கினா திரும்பவும் அடுத்த நாள் ப்ரோக்ராம், அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் வருமா வராதா? இப்போ பிரெயினுக்கு ரெஸ்ட் வேணுமா வேணாமா? 1-6 hours ரெஸ்ட் கொடுக்கணும்ல பிரெயினுக்கு. அது எந்த 6 hoursன்றது நம்ம தான் டிசைட் பண்ணணும். இந்த உடல் இருக்கு இல்லைங்களா, இது 5 elements ஆக்கப்பட்டிருக்கு. இந்த வெளியில் இருக்கிற உலகமும் 5 elements ஆக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கு நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும். அது தூங்கும்போது தான் நாம் தூங்கணும். பூமி வந்து சாயந்தரம் 1-8 மணிக்கு மேலே தூங்க ஆரம்பிக்குது. பறவைகள்லாம் ரிட்டர்ன் கூட்டுக்கு வருது. மனுஷங்க அப்போ தான் வேலையே ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் வந்து மிட்நைட் பிரியாணி, மிட்நைட் தோசாலாம் போகிறாங்க. அப்போ அந்த நைட்டில் வந்து சாப்பிட்றதோ கண்ணு முழிக்கிறதுனாலேயோ ஜீரண உறுப்புகள் பாதிக்கப்படும். இன்னொன்று வந்து ரெஸ்ட்டு வந்து நம்ம லிவருக்கு கூட 11 to 1 ரெஸ்ட்டு கொடுக்கணுமா. 11 to 1 நம்ம உள்ள உறுப்புகளுக்கு ரெஸ்ட் வேணும். அதனால நைட்டு 10 மணிக்கு மேக்ஸிமம் 11 அதுக்குள்ளே படுத்துடணும். அதுக்கப்புறம் 1-6 hours டியூரேஷன். அதுக்கப்புறம் நம்ம அந்த ரெஸ்ட் கொடுத்தே ஆகணும். அது பிரெயினுக்கு மட்டும் இல்லை, இந்த இன்டர்னல் பார்ட்ஸ் எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரெஸ்ட் வேணும். 1-6 hoursல மினிமம் 5 hours ஆவது டீப் ஸ்லீப்ல போகணும் நம்ம. அதுக்கு வந்து மொபைல் தூரமாக இருக்கணும். பக்கத்தில் இருந்தால் நம்ம வந்து அதை பார்த்துக்கிட்டே இருப்போம், டைம் போகிறது தெரியாது. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்கினாலும் அது வேஸ்ட்டு தான்.
1: காலையில் ராஜயோகா பண்ணுறது அதிகம் பலன் அளிக்கும்னு சொன்னீங்க. இது இந்த நேரத்தில் மட்டும்தான் பண்ணணுமா, இல்லை மெடிடேஷன் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற நேரங்கள்லையும் பண்ணலாமா?
0: பிரம்ம முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது, அமிர்த வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. 3 o'clockலேருந்து 5 o'clock, அதாவது 3:30 to 4:45 அந்த டைமில் 5 minutes பண்ணால் கூட ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ பிரம்ம தத்துவம் அப்படின்னு பரந்தாமம், அதுதான் நம்மளுடைய வீடு. அங்கேருந்து தான் ட்ராமா ஸ்டேஜில் நடிக்க வந்திருக்கோம். அந்த மேலே வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடு. அதே பீஸ்ஃபுல்னஸ் அந்த விடியற்காலையில் இருக்கும். இங்கே அவ்வளவோ சாதனையாளர்கள் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் முடிச்சிருந்தவங்க. அதில் சில அஃபர்மேஷன் நம்மளுக்கு நாமளே சொல்லிக்கணும். விடியற் காலையில் நான் வந்து எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, இந்த ஃபீல்டில் நான் இதை செய்ய போகிறேன், சாதிக்க போகிறேன், ஒன்றும் இல்லை, உடம்பு சரியில்லை, நான் நல்லா இருக்கேன். சப்கான்ஷியஸ் மைண்டு அப்போ ஆக்டிவேட் ஆகிற டைம் அது. நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது உண்மையிலே நடந்த விஷயம். ஒருத்தருக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிட்டு 2 calls வந்து கட் ஆகிடுச்சு. அது இப்போ வீல் சேரில் தான் இருக்காங்க. அவங்களால ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு, ஆனால் நடக்க முடியல. இப்போ அவங்க வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க, இனிமேல் லைஃப் லாங் இவரால் நடக்க முடியாது. அது உள்ளே போயிடுச்சு. அப்போ தான் வந்து இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை ஆக்டிவேட் பண்ணோம்னா நம்மளோட மைண்டு மூலமாகவே நம்ம ஹெல்த்தை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறேன், நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன், அது ஓடுற மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்டு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு விஷன் கொடுத்தா தான் புரியும். அதுக்கு லாஜிக் வந்து கம்மி, விஷன் மாதிரி அதுக்கு புரிய வைக்கணும். அப்போ அவர் நடக்கிற மாதிரி ஓடுற மாதிரி அவர் வந்து நினைக்கிறாரு. இதுதான் நம்ம நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்த உடனே 1st half an hour, last 1/2 hour வந்து சப்கான்ஷியஸ் மைண்டு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும். அந்த டைமில் நாம்

0: என்ன கொடுக்குறோமோ, என்ன ஃபீட் பண்ணுறோமோ அது வந்து அதை ஏற்றுக்கும். நம்மளோட மேக்ஸிமம் 80% எனர்ஜி சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் இருக்குது. அது ஆக்டிவேட் பண்ணணுன்னா இந்த டைம் ரொம்ப முக்கியமான டைம். அதனால தான் அந்த டைமில் மொபைலோ அல்லது டிவியோ, ஏன்னா டிவி மொபைலெல்லாம் நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன், அது நிறைய நியூஸ் சேனல்ஸில் என்ன வருது, நிறைய நெகட்டிவ். ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்டு அது கேட்ச் பண்ணிக்கும். அதனால தான் லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணணும், பாசிட்டிவான விஷயம். அந்த காலத்துலலாம் கடவுளை நினச்சிட்டு ப்ரே பண்ணிட்டு படுப்பாங்க. காலையில் எழுந்த உடனே ப்ரேயர்ஸு மெடிடேஷன் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அப்போ வந்து பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே போகும். அப்போ அவங்க லைஃபே நல்லா இருந்தது. நம்ம லைஃபை மாற்றணும் அப்படின்னா இந்த லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர், ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவரில் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒரு நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கவே கூடாது. அப்புறம் நம்ம வந்து அந்த டைமில் நம்ம பாசிட்டிவான விஷயம் நினைக்கிறோம், நான் ஹெல்த்தியாக இருக்கிறேன், இவர் அப்படி தான் நினச்சிருக்காரு, 3 மந்த்ஸ் நினச்சிருக்காரு, அவரே நினச்சாரு, நான் 3 மாதமாக நினைக்கிறோம் ஆனால் ஹெல்த்து ஆகவே இல்லையே, அவர் கொடுத்துட்டே இருக்கிறாரு விஷயம்னா, ஆனால் ஒன்றுமே ஆகலை. ஒரு நாள் வந்து எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து ஏதோ வெளியில் போயிருக்காங்க, ரிங் டோன் வருது, ஃபோன் வந்து தூரமாக இருக்குது, இவர் வந்து வீல் சேரில் இருக்காரு, அது ரிங் அடிச்சுட்டே இருக்கு. இவர் வந்து இங்கே ஏதாவது முக்கியமான விஷயமா, எல்லாரும் வெளியில் போயிருக்காங்களே, யாருக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு டக்குன்னு எழுந்து போய் அந்த ஃபோனை எடுத்துட்டார். வீல் சேரில் இருந்தவர் 3 மந்த்ஸ் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, ஆனால் நடக்க முடியல. அதாவது மனசுலேயே ப்ராக்டிஸு, நடக்கிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணலை, மனசுலேயே நான் நல்லா நடக்கிறேன், வேகமாக போகிற மாதிரி கற்பனை தான் அது, ஆக்சுவலாக விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் அவர் நிஜமாலுமே போய் அந்த ஃபோனை எடுத்துட்டார். எப்படி ஒர்க் ஆச்சு ரெண்டு காலம், அதுக்கப்புறம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. எதனால், நம்மளோட இன்னர் கான்ஷியஸில் இருக்கிற பவர் வந்து எல்லாத்தோட பெரிய பவர், சோல் பவர்.
1: நிச்சயமாக
0: இது வந்து ஹியூமன் மைண்டுக்கு இருக்கிற பவர் வந்து உலகத்தில் எதுக்குமே கிடையாது. ஒருத்தவங்க நினச்சா என்ன வேணால் சாதிக்கலாம், ஆனால் நினைக்கிறதுக்கு தான் இந்த டைம் அலாட்மெண்ட்டு. சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளை பற்றி பாசிட்டிவான விஷயம். இப்போ கேன்சர் மாதிரி பெரிய விஷயத்துலேருந்து சீக்ரெட்னு ஒன்று ஃபாரினர்ஸ் இப்போ கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. சப்கான்ஷியஸ் மைண்டோட பவர் வந்து அவங்க சீக்ரெட்னு ஒரு ஃபிலிம் கூட எடுத்திருக்காங்க, புக் எழுதியிருக்காங்க, இது அப்ளை பண்ணியிருக்காங்க. கேன்சர் பேஷண்ட்டு கூட 6 மந்த்ஸில் அப்படியே ஃபுல் 4th ஸ்டேஜ்லேருந்து ஃபுல்லாக கிளியர் ஆகிட்டாங்க. நம்ம கொடுக்குற ஃபீட், நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் அஃபர்மேஷன். அது கொடுக்குற டைம் வந்து இந்த டைம். ஏன்னா அந்த டைமில் வந்து பிரெயினில் வந்து ஆல்ஃபா வேவ்ஸ் அப்படின்னு வருது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, இப்போ வந்து ஆக்டிவேட்டாக இருக்கும் பிரெயின், இது வந்து பீட்டா அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப டீப் ஸ்லீப்பில் போயிட்டால் அது டெல்டா வேவ்ஸு, அதில் ரொம்ப டீப் ஸ்லீப்பு. கனவுலாம் வந்துச்சுன்னா அது தீட்டான்னு சொல்கிறோம். ஆல்ஃபா வேவ்ஸ் எப்போ வரும்னா நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி அறகுறையாக அப்படியே தூக்க கலக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டைம், அந்த டைமில் தான் சப்கான்ஷியஸ் மைண்டு ஒர்க்கிங் டைம் அது. அதனால தான் அந்த டைமில் நம்ம மொபைலோ நெகட்டிவான விஷயம் எதுவுமே கொடுக்கக்கூடாது. அப்போ நம்ம எவ்வளோ பாசிட்டிவ் ஃபீட் பண்ணுறோமோ நம்ம லைஃப்பில் அது நடக்கும்.
1: இந்த நேரத்தில் வந்து பண்ணால் இன்னமும் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. யூஸ்வலாக வந்து மெடிடேஷன் எல்லாம் வந்து நம்ம எப்போ ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறோமோ அந்த டைமில் வந்து நம்ம இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறதோ இல்லைனா வந்துட்டு மெடிடேட் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணுவோம். அப்போது மற்ற நேரங்களெல்லாம் வந்துட்டு ராஜயோகா பண்ணக்கூடாதா, இல்லைனா வந்து அதுக்கும் இந்த மெடிடேஷனுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, என்ன மாதிரிலாம் இது ரெண்டுமே வந்து வேறுபடுது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுமா?
0: ஆக்சுவலாக வந்து இது வந்து முக்கியமான விஷயத்துக்காக நம்ம சொன்னது, வில் பவர் யூஸ் பண்ணக்கூடிய விஷயம், ஏதாவது பெரிய சாதனை பண்ணணும் அப்படின்றதுக்காக. மற்றபடி நம்ம ஜென்ரல் ரிலாக்ஸேஷன், எப்போ வந்து மனசில் வந்து கவலை இருக்கோ அப்போ ஒரு 5 மினிட்ஸ் இல்லை, 1 மினிட் பண்ணால் கூட போதும். 1 மினிட் மெடிடேஷன் இருக்குது. 1 ஹவருக்கு 1 ஒரு நிமிஷம் இப்போ நம்மளுடைய மைண்டில் வந்து தாட் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு ரோடுன்னு வச்சுக்கோங்களேன், 2 வீலர் போகுது, 3 வீலர் போகுது, 4 வீலர் போகுது, பஸ் வந்து 6 வீலர், 4 விதமான வீலர்ஸ் அந்த வண்டி போயிட்டுருக்கு. அங்கங்கே ஒரு டிராஃபிக் சிக்னல் வச்சுருப்பாங்க, அதில் வந்து நில், கவனி, செல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. முதல்ல ஸ்டாப், அந்த டைம் வரும்போது ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த க்ரீன் சிக்னல் வரும்போது அது போகுது, அது 1 நிமிஷம்தான். டிராஃபிக் சிக்னல் வச்சுருப்பாங்க. அதுபோல் நம்மளுடைய மனசுக்கு கூட ஒரு டிராஃபிக் சிக்னல் வந்து 1 ஹவருக்கு 1 மினிட் போதும். மனம்ன்றது ஒரு ரோடு வச்சுக்கோங்க, நெசசரி தாட்ஸ் வருது, வேஸ்ட் தாட்ஸ் வருது, பாசிட்டிவ் தாட்ஸ் வருது, நெகட்டிவ் தாட்ஸ், 4 விதமான எண்ணங்கள் வருது. இப்போ நீங்கள் 1 ஹவருக்கு 1 நிறுத்துறீங்க, தாட்ஸை நிறுத்தி அப்சர்வ் பண்ணுறீங்க, எந்த மாதிரி எண்ணங்கள் வருது, இல்லை எது அலோவ் பண்ணலாம் அப்படின்னா நெசசரி தாட்ஸ் அலோவ் பண்ணலாம், அப்புறம் பாசிட்டிவ் தாட்ஸ் அலோவ் பண்ணலாம், நெகட்டிவ் தாட்ஸ் வேஸ்ட் தாட்ஸ்னால் ஸ்டாப் பண்ணலாம். அப்போ நம்மளை பற்றி ஒரு பாசிட்டிவாக ஒரு தாட்டு க்ரியேட்

0: பண்ணலாம். ஐ எம் பீஸ்ஃபுல் சோல், நான் வந்து பீஸ்ஃபுல் பீயிங், நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், நான் ரொம்ப அன்பாக இருக்கேன். ஒரு நிமிஷம் நினைக்கலாம்ல, காடோட கனெக்ட் பண்ணுறதெல்லாம் கூட வேணாம், ஒரு நிமிஷம் அவர்கிட்டருந்தும் வாங்கலாம். இல்லை நம்மளே நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது ஆக்சுவலாக, சரிங்களா? அதை நம்ம எமர்ஜி பண்ணலாம். எப்படின்னா தாட்டு மூலமாக. இப்போ ஒரே ஒரு தாட்டு, நான் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கேன், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்ம அந்த பீஸ் எமர்ஜி பண்ணலாம்.
1: ஆனால் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி மனநிலையை ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துல வந்து வச்சு இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப கடினமாக வந்து நினைக்கிறாங்க. அதெல்லாம்
0: இல்லை, மணிக்கணக்காக யோகா பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும். 1 ஹவருக்கு 1 நிமிஷம் யோகா பண்ணுறது ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. இப்போ வந்து ஒரு நம்ம டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸ்லாம் கூட கிளாஸ் எடுக்கிறோம், அவங்களாம் கூட சொல்லி கொடுக்குறோம், நீங்கள் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி 1 நிமிஷம் சைலன்ஸில் இருந்துட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது போகும்போது ஞாபகம் இருந்தாலும் சரி, கடவுளையோ அல்லது தன்னை பற்றி பாசிட்டிவாக நினைக்கணும். மெடிடேஷன் மெயின் வந்து தன்னை பற்றி பாசிட்டிவாக நினைக்கிறது. நான் அன்பாக இருக்கேன், அமைதியாக இருக்கேன், சந்தோஷமாக, ஏதோ ஒரு குணம் எடுத்துக்கணும், நான் வந்து அதுவாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது தான் மெடிடேஷன். அப்போ அந்த மாதிரி பாசிட்டிவாக நினச்சிட்டு நீங்கள் ஒர்க் ஆரம்பிச்சிடுங்க. அப்போ ஃபுல் டே நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. நடுவில் ஏதாவது டைம் கிடைக்கும்போது, இப்போ தாகமாக இருக்குன்னு தண்ணி குடிக்கிறீங்கல்ல, அது மாதிரி உங்களுக்கு அமைதி தேவைப்பட்டுச்சுன்னா 1 செகண்ட் அமைதியாயிடுங்க. அது வந்து உங்களால் 1 மினிட் இருக்க முடியலனாலும் ஒரு 5 செகண்ட்ஸ் சைலன்ஸில் இருக்கலாம்ல. 5 செகண்ட்ஸ் சைலன்ஸில் இருக்கும்போது நம்ம சோல் வந்து என்ன ஆகிடுதுன்னா ஃப்ரெஷ் ஆகிடும். அப்புறம் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த சைலன்ஸ் வந்து 1 ஹவருக்கு ஒன்ஸ் கூட பண்ணலாம், 1 மினிட் பண்ணலாம், 5 செகண்ட்ஸ் கூட பண்ணலாம், அது நம்ம கையில் தான் இருக்குது.
1: 2014 இருந்து பிரதமர் தலைமையிலான மத்திய அரசின் முயற்சியால் உலகம் முழுவதும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. 33 வருடங்களாக நீங்கள் யோகா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. 2014 முன்னாடி மக்களிடையே யோகா குறித்து இருந்த விழிப்புணர்வுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் பார்க்குறீங்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: 2014 முன்னாடி வந்து வெளியில் பப்ளிக்காக யோகா பற்றி சொல்லி கொடுங்கன்னு கூப்பிடவே மாட்டாங்க. நாங்களாக போய் ட்ரை பண்ணுவோம், அவ்வளோவா கிடைக்காது. இப்போலாம் வந்து அவங்களா தான் கூப்பிட்டாங்க, தூர்தர்ஷன்லேருந்து அது மாதிரி மற்ற இடத்துலேருந்து அவங்களா கூப்பிடுறாங்க. எல்லா ஸ்கூல்ஸ்லேருந்து எல்லா இடத்துலையுமே ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. யோகா பண்ணுறது நம்மளுடைய உடல் நலத்துக்கு நல்லது, மன நலத்திற்கு,

0: எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கூப்பிடுறாங்க. ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு இந்த யோகா பண்ணுறதுனால. இந்த உடலும் நலமாக இருக்குது, மனசும் நலமாக இருக்குன்றது எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. இதுக்கு நம்ம வந்து பிரைம் மினிஸ்டருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அவர் தான் இனிஷியேட் எடுத்து இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அதனால் உலகம் முழுவதும் இது பாசிட்டிவாக போயிட்டுருக்கு.
1: கண்டிப்பாக மேம், உடல்நலத்துக்கு ரொம்ப முக்கியமானது மன அமைதி அப்படின்றத வந்து எல்லாருக்கும் ரொம்ப தெளிகிற மாதிரி புரிய வச்சிங்க. ரொம்ப நன்றி மேம்.
0: நன்றி.
2: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
3: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
4: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

வணக்கம் நண்பர்களே, உங்களுடைய விருப்ப கானங்களை கேட்கலாம் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இனிதே ஆரம்பமாவது காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில். நீங்களும் உங்களுடைய கடிதங்களை எழுதி அனுப்பலாம். எழுத வேண்டிய முகவரி: நிலை இயக்குநர், காற்றில் விரியும் கடிதமலர், ஆகாஷ்வாணி மதுரை, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. அந்த வரிசையில இசைக்கும் முதல் பாடல் யாருடையதுன்னா, மதுரை கைத்தறி நகர்லேருந்து குமரன் காலனி நகரிலிருந்து ஸ்ரீதேவி குமரன் எழுதியிருக்காங்க. இவருடைய விருப்ப பாடல் தெனாவட்டு திரைப்படத்திலிருந்து. பாடல் கேட்செல்லாம் இதோ 9:31 நிமிடத்தில்.

நேரம் 9:36 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றில் விரியும் கடிதமலர்கள். குண்டேதல்பட்டி மா தவமணி இவர்கள் எழுதிய பாடல் ஜோதா அக்பர் திரைப்படத்திலிருந்து. இவருடைய விருப்ப பாடல் இது காற்றலைகளில்.

நேரம் 9:41. காற்றில் விரியும் கடிதமலர்கள் கேட்டுச்சிருக்கீங்க. அந்த வரிசையில் இசைக்கும் அடுத்த பாடல் முத்துக்காலை திரைப்படத்திற்கானது. எழுதி அனுப்பிய நேயர் தேனி மாவட்ட நேயர் சுக்கான் கல்பட்டி எஸ் கங்காதரன் அவர்கள். விருப்ப பாடல் இதோ முத்துக்காலை திரைப்படத்திலிருந்து.

அடுத்த நிகழ்ச்சியாக 10 மணிக்கு காத்துக்கிட்டே இருக்கு பட்டச்சிறகு. இசைக்கும் பாடல் உயிரை திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். எழுதி அனுப்பியவர் மஞ்சள் நீர்காயல் எம். சிங்காரவேல் அவர்கள்.

நேரம் 9:54 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காற்றில் விரியும் கடிதமலர்கள். இசைக்கும் நிறைவான பாடல் அலைப்பாய்தே திரைப்படத்திற்காக எழுதி அனுப்பியவர் சோ சண்முகசுந்தரம், மணிநகரம் மதுரையிலிருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க. நிறைவான பாடல் இதோ.

0: இதுவரை நீங்க கேட்டு மகிழ்ந்தது காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி எழுதி அனுப்பிய அனைத்து நேர்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது சுமையா. நன்றி நேர்களே. நீங்களும் எழுதி அனுப்பலாம். நிலை இயக்குனர் காற்றில் விரியும் கடிதமலர், ஆகாஷ்வாணி மதுரை, சின்ன சொக்கி குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 10 மணி, தொடர்வது

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மனதை வருடும் இனிய பாடல்களுடன் இதமான இரவு நேரத்தை இனிமையாக்க வருகிறது பட்டுச்சிறகு. வணக்கம் நேயர்களே, இன்றைய பட்டுச்சிறகில் உங்களுடன் ஜானகி.

எழுதிய கவிதைகளிலெல்லாம் எதுவும் சொல்லாமல் எஞ்சியிருக்கிறது அவன் காதல். வார்த்தைகள் தோற்கும் இடத்தில் மௌனமாய் பேசுகிறது அவன் பார்வை.

மனதை வருடும் இனிய பாடல்களை இசைத்துச் சென்றது பட்டுச்சிறகு. கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்வது ஜானகி. நன்றி நேயர்களே.

ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 மணிக்கு ஆரம்பமாகும்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. கேட்க இருப்பது நாளை நமது வானொலியில் வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நலவு கேட்க வழங்குகிறார் தமிழாசிரியர் எம் கண்ணன் அவர்கள். 6:15 புதிய காலை, இதில் இந்நாளின் சிறப்பு கேட்கலாம். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர் ஜி முருகராஜ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் காளான் வளர்ப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் பி ராமலிங்கம் அவர்கள். நாளை காலை 6:45 மாநில செய்திகள் சென்னைஞ்சலாக, 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்டோ பொய்கை பூக்கள், இதில் காந்தி அஞ்சலி பகுதி 51 கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையஞ்சலாக, 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். பனையபுரம் ஓலை கொண்ட மாரியம்மன் கோயில் பற்றிய தகவல் வழங்குவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்டோ பொய்கை பூக்கள். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மனம் மற்றும் அறிவாற்றல் தக்க வைப்பதற்கான யோகா பயிற்சிகள் குறித்து சிறப்பு தகவல் தருகிறார் யோக சக்ரா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள். 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் பாட்டு வேணுமா, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரை இசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக, 9:02 ட்ரை டெம்பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 9:45

வெற்றி பயணம் 12 ஆண்டுகள். மத்திய அரசின் 12 ஆண்டுகள் சாதனை குறித்து கலந்துரையாடல் சிறப்பு நிகழ்ச்சி. 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையாக. 10:02 விருப்ப கானங்களில் என் விருப்பம். 10:30 ஒரு பட பாடல்கள். 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகை. நாளைய கண்ணாடி மாளிகையில் வெள்ளை பூக்கள் உலகெங்கும் மலரவே. நேர்முகத்தில் பங்கு பெறுபவர் சமூக செயற்பாட்டாளர் எஸ் சரோஜினி அவர்கள். நாளை நண்பகல் 12 மணிக்கு சிநேகிதியே. 12:40 தமிழர் செய்திகள் சென்னையஞ்சலாக. 12:50 சிநேகிதியே தொடர்ச்சி. 1 மணிக்கு வசந்த கானங்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 பாரதியார் பாடல்கள். பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சலாக. 2:15 தெம்மாங்கு பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை. நாளை 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 3:30 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக. 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 பண்பலை நாட்டக்களம். மாலை 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக. 5:02 மாலை தென்றல். அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சலாக. 6:10 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியின் நேரமும். 6:30 மாநில செய்திகள் சென்னையஞ்சலாக. 6:40 அந்திப்பூக்கள். 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் அனுராதா அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள் சினைஞ்சலாக. 7:25 பாட்டு இது ஹிட்டு. 7:30 ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லியஞ்சலாக. 7:32 பாட்டு இது ஹிட்டு. 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 இலக்கிய உலா. சாத்வீக குணமுடைய விதுரர் சிறப்புரை வழங்குகிறார் தா மகேஸ்வரி அவர்கள். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். நாளை இரவு 9:15 செய்தி சுடர். 9:30 காற்றில் விரியும் கடிதமலர்கள். 10 மணிக்கு பட்டு சிறகு. இரவு 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணியிலிருந்து காலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவையாவும் நாளை நமது பண்பலையில் வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இரவோடு உறவாடும் இந்த இனிய வேளையில் இசையோடு உறவாடும் நிகழ்ச்சியாய் நேயர்கள் இணைந்திருப்பது தேனும் பாலும். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. நிகழ்ச்சியை இரவோடு இணைந்து உங்களுக்காக வழங்க காத்திருக்கிறேன் நான் முத்துக்குமரன். இனிய இரவு வணக்கம் நேயர்களே. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்கிறது பாடல் பி. சுசீலா குரல்களில், கண்ணதாசன் வரிகளில், சித்தி திரைப்படத்திலிருந்து.

0: 62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தைராசியான GRT ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்கநகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும், தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும், மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழுவர் சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: நேரம் சரியாக 11:18 இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ரசித்து கொண்டிருக்கிறோம் தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி சுசிலா குரல்களில் பாடல் ஒலிக்கிறது இதோ காற்றலைகளில்.

62 ஆண்டுகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற கைராசியான GRP ஜுவல்லர்ஸின் 67வது பிரம்மாண்டமான ஷோரூம் இப்போது ராஜபாளையத்தில். ஜூன் 4 முதல் திறப்பு விழா சிறப்பு சலுகைகளாக தங்க நகை மீது கிராமிற்கு ரூபாய் 250 குறைவாகவும் தங்க நகை எக்ஸ்சேஞ்ச்.

0: ஆகியவற்றின் மீது கிராமிற்கு ரூபாய் 100 கூடுதலாகவும் மற்றும் வைரங்களின் மதிப்பில் 12.5% குறைவாகவும் பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், உடங்கியார் ரோட், உழுவர்சந்தை அருகே, ராஜபாளையம்.
1: பஞ்சவர்ண கிளி திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு முடித்த நேரம் 11:22. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும். இன்றைய நிகழ்ச்சியில் பி சுசிலா குரல்களில் வெளிவந்த தாலாட்டு பாடல்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கற்பகம் திரைப்படத்திற்காக பாடல் ஒலிக்கிறது காற்றலைகளில்.

பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் 11:26:53. தேனும் பாலும் நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக TM சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில், கே.வி. மகாதேவன் இசையில் பாடல் ஒலிக்கிறது. குங்குமம் திரைப்படத்திலிருந்து

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்றும் என்றென்றும் இசை சாரலா இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3.

11:32 நொடிகளில் ரசித்துக் கொண்டிருப்பது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக அன்னை இல்லம் திரைப்படத்திற்காக பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா. பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் கே வி மகாதேவன் அவர்கள்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக எங்க பாப்பா திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளில் பாடல் ஒலிக்கிறது காற்றலைகளில். தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரையோடு.

நிலைய கடிகாரம் காட்டும் நேரம் 11:37:22 கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 தேனும் பாலும்.

இரவின் இசையாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும். 11:41 ஒலிக்க காத்திருக்கும் பாடல் குழந்தைக்காக திரைப்படத்திற்காக இதோ காற்றலைகளில்.

இரவின் தாளாட்டா இசை தாளாட்டா இசைத்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும். 11:45 ஒலிக்க காத்திருக்கும் பாடல் அன்னமிட்ட கை திரைப்படத்திற்காக இது காற்றலைகளில்

இணைந்திருக்கிறோம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும் நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சியில் பி சுசிலா குரலில் வெளிவந்த தாலாட்டு பாடல்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த பாடலாக கண்ணதாசன் வரிகளில் MSV இசையில் பாடல் ஒலிக்கிறது. மாணிக்க தொட்டில் திரைப்படத்திற்காக காற்றலைகளில் தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரையோடு.

தேனும்பாலும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 11:53 நிமிடத்தில் ஒலிக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் இதோ நீலவானம் திரைப்படத்திற்காக.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
4: உயிர் வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும்.

0: மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. இதுவரை தேனும் பாலும் நிகழ்ச்சியில் பி சுசிலா குரலில் வெளிவந்த பாடல்களாக கேட்டு ரசித்தோம் நேயர்களே. இரவோடு இணைந்து நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது நான் முத்துக்குமரன். இனிய இரவு வணக்கம் நேயர்களே. மீண்டும் நாளை முன்னிரவு 11:10 கேட்கலாம் தேனும் பாலும். நேரம் சரியாக 11:59:20. நள்ளிரவு 12 மணியிலிருந்து அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நேயர்களே ஆகாஷ்வாணி மதுரையோடு.

0: அள்ளி தெளிக்கையிலே.
1: சொல்லுங்க.
0: குத்தாலம் அருவியிலே குளித்தது போல.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: செய்வது?
1: நான் ஒருத்தர் மாதிரி பேசுறேன், அதை யாருன்னு சொல்லுங்க பாப்போம்.
2: ஓங்க
1: குழந்தைங்களோ ஓங்க. இந்த பஞ்சு முட்டையோட வரலாறு சொல்றேன். நீங்க இந்த பஞ்சு முட்டை சாப்பிட்டா தான் உங்களுக்கு நல்லா படிக்க தோணும், நல்லா விளையாட தோணும், உங்க பெத்தவங்க தாய் தந்தை எல்லாம் காப்பாத்த தோணும். அதுக்கு நீங்க சாப்பிட வேண்டியது இந்த பஞ்சு முட்டை. அடுத்தது சொல்றேன்,
3: இந்த பஞ்சு முட்டையோட மகிமை அது உங்களுக்கு தெரியாது. அது தெரியணும்னா நீங்க கண்டிப்பா அதை சாப்பிட்டு தாகணும். ஐ மீன் யூ ஹேவ் டு ஈட் இட். அப்பதான் உங்களுக்கு எல்லாமே நல்லது செய்ய தோணும்.

நேரம் 4 மணி. இனி கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். முதலாவதாக மீரா திரைப்படத்திற்காக MS சுப்புலட்சுமி குரலில், அமரர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி வரிகளில், SV வெங்கட்ராமன் இசையில்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக அம்மன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் குரலில் வாலியின் வரிகளில் ஸ்ரீ அவர்களின் இசையில்

0: நேரம் 4:11. இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இன்று வள்ளலார் நகர் யூஇ பழனிவேல் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். குடியாத்தம் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில். முதலில் கிரிப்பிரியம், ராகம் கதனகுதூகலம், ஆதிதாளம், ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனிய காலை வணக்கம் நேயர்களே, இன்று சகா ஆண்டு 1948 ஜேஷ்டா மாதம் 29 நாள், பாரபவ வருடம் ஆனி மாதம் 5 தேதி, 2026 ஆண்டு ஜூன் மாதம் 19 நாள் வெள்ளிக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: இனி நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாளொரு குரல் கேட்கலாம்.
1: புறம் தூய்மை நீரானமையும் அகன் தூய்மை வாய்மையான் காணப்படும்.
2: உடலின் வெளிப்புற தூய்மை தொடர்ந்து நீராடுவதால் உண்டாகும். உடலின் உள்ள தூய்மை இடையறாது உண்மை பேசுவதால் உருவாகும். குறள் எண் 298 அதிகாரம் வாய்மை.
1: புறம் தூய்மை நீரானமையும் அகன் தூய்மை வாய்மையான் காணப்படும்.
2: உடலின் வெளிப்புற தூய்மை தொடர்ந்து நீராடுவதால் உண்டாகும். உடலின் உள்ள தூய்மை இடையறாது உண்மை பேசுவதால் உருவாகும். குறள் எண் 298 அதிகாரம் வாய்மை.
0: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இனி கேட்கலாம் நமது பண்பலையில் வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் தமிழாசிரியர் எம் கண்ணன் அவர்கள். 6:15 புதிய காலை, இதில் இன்னாலின் சிறப்பு கேட்கலாம். இன்று காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவோர்

ஜி முருகராஜ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் காளான் வளர்ப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் பி. ராமலிங்கம் அவர்கள். இன்று காலை 6:45 மாநில செய்திகள் சென்னேஞ்சலாக, 6:55 பூந்தளிர், 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:15 தமிழ் செய்திகள் சென்னேஞ்சலாக, 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், பனையபுரம் ஓலை கொண்ட மாரியம்மன் திருக்கோயில் பற்றிய தகவல் வழங்குவோர் பரமக்குடி மீசி.

0: தமிழ் செய்திகள் சின்னஞ்சலாக 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். பனையபுரம் ஓலை கொண்ட மாரியம்மன் திருக்கோயில் பற்றிய தகவல் வழங்குவோர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஹோப் பொய்கைப்பூக்கள், இதில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மனம் மற்றும் அறிவாற்றல் தக்க வைப்பதற்கான யோகா பயிற்சிகள் குறித்து சிறப்பு தகவல் வழங்குகிறார் யோக சக்ராயா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள். 8:00 செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா, இதில் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வர காத்திருக்கிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரைசை. 9:00 செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக காலை 9:02 ட்ரேட்டன் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. 9:45 வெற்றி பயணம் 12 ஆண்டுகள், மத்திய அரசின் 12 ஆண்டுகள் சாதனை குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி. பங்கேற்பாளர் பேராசிரியர் முனைவர் மற்றும் சமூக சேவகர் ஏ கதலி நரசிங்க பெருமாள், கல்வியாளர் மற்றும் சமூக சேவகர் எஸ் ராதாதேவர் அவர்கள். 10:00 செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக 10:02 விருப்ப கானங்களில் என் விருப்பம், 10:30 ஒருபட பாடல்கள், 11:00 செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையில் வெள்ளைப்பூக்கள் உலகெங்கும் மலரவே. நேர்முகத்தில் பங்கு பெறுபவர் சமூக செயற்பாட்டாளர் எஸ் சரோஜினி அவர்கள். நண்பகல் 12:00 சிநேகிதியே, 12:40 தமிழில் செய்திகள் சென்னேஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 12:50 சிநேகிதியை தொடர்ச்சியாக கேட்கலாம். 1:00 வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பாரதியார் பாடல். இன்று பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சலாக, 2:15 தெம்மாங்கு பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை, 3:00 NCERT வழங்கும் விளம்பரதாரன் நிகழ்ச்சி, 3:30 மெல்ல வரும் பாட்டு தொடர்ச்சி, மாலை 4:00 செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலையின் ஆட்டக்களம், 5:00 செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், மாலை 6:00 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சலாக, 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள் சென்னேஞ்சலாக, 6:40 அந்திப்பூக்கள், 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் அனுராதா அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள் சென்னேஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 7:25 பாட்டு இது ஹிட்டு, 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 7:32 பாட்டு இது ஹிட்டு தொடர்ச்சி. 8:00 செய்தி அறிக்கை சென்னேஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 இலக்கிய உலா, சாத்வீக குணமுடைய விதுரர் சிறப்புரை வழங்குகிறார் தா மகேஸ்வரி அவர்கள். இன்று 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 செய்தி சுடர், 9:30 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டு சிறகு. இன்று 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 தேனும் பாலும், நள்ளிரவு 12:00 அதிகாலை 4:45 வரை சென்னை விபுத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவையாவும் நமது பண்பலைகளில் இன்று வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.
1: ஆகாஷ்வாணி இசைத்து

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியாக 5 மணி. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் பக்தி மாலை.

நேரம் சரியாக 5:06 18 நொடிகள். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்.

நேரம் 5:43. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் பக்தி மாலை.

என்றும் என்றென்றும் இசை சாரலா இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் 5:15 33 நொடிகளில் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.

நிலைய கடிகாரம் காட்டும் நேரம் 5:20 10 நொடிகள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz இல் பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேயர்களே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
4: நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. மீண்டும் நாளை கேட்கலாம் பக்தி மாலை. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் முத்துக்குமரன். இனிய காலை வணக்கம் நேயர்களே.

ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இணைந்திருக்கிறீர்கள் மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் திரைப்பட பக்தி பாடல்களோடு இசையமுதம் நிகழ்ச்சியாக.